காலை பொழுதை அழகாக்கும் வெடிகள் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கீங்க. 102.6 102.8 அலைவரிசையினூடாக எங்கிருந்தாலும், உலகத்தில் எங்கிருந்தாலும் www.vasanthamfm.lk என்ற இணையதளத்தினூடாகவும் வெடிகள் நிகழ்ச்சியை கேட்டு மகிழ முடியும். இப்போது நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க பகத்தோட்டம் தும்மோதர சின்னையா மகாதேவன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. இன்றைய நாள் அனைவருக்கும் நல்ல நாளாக மலர்வதோடு அம்பாந்தோட்டு ஜமீலா, கொழும்பு மும்தாஜ் பேகம், யாழ்ப்பாணம் சாந்தினி, நாவலப்பட்டி தேஜா, எட்டியாந்தோட்ட சரோஜினி மற்றும் சின்ன தம்பி உமாச்சந்திரன் ஆகியோரை நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொள்ளுங்கள் என்று இணைந்திருக்காங்க. அதே நேரம் அன்பான காலை நேர வணக்கம் அக்கா, இன்றைய நாள் அனைவருக்கும் நல்ல நாளாக மலர்வதோடு என்னுடைய குடும்ப உறவுகளையும் இணைத்துக் கொண்டு வசந்தம் கேட்கும் அனைத்து உறவுகளுக்காகவும் நிகழ்ச்சியில் பாடல் தாங்க என்று பூனாகலையிலிருந்து மகேஷ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. தில்தோட்டையிலிருந்து ஆதி மூலம் நிகழ்ச்சியோடு இணைந்து இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைத்து வசந்தம் உறவுகளுக்கும் வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்திருக்காங்க. அதே நேரம் நாவலப்பேட்டையிலிருந்து ஸ்ரீநிலா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. அனைவருக்கும் நல்ல நாளாக மலர்வதோடு வசந்தம் கேட்கும் அனைத்து உறவுகளையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு ஒரு நல்ல பாடல் தாங்கன்னு இணைந்திருக்காங்க. அதே நேரம் அன்பான காலை நேர வணக்கம் விடியல் நிகழ்ச்சியோடு நாங்களும் இணைந்துள்ளோம் என்று சொல்லி மஸ்கேலியாவிலிருந்து மணிமோகன் நிகழ்ச்சியோடு இணைந்து தேவி குடும்பத்திற்காக பாடல் தாங்கன்னு இணைந்திருக்காங்க. இதமான காலை நேர வணக்கம் ஆனந்தி என்று பசரையூர் பாலச்சந்திரன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கார். அன்பான காலை நேர வணக்கம் கோயம்புத்தூரிலிருந்து பாலு, அனைவருக்கும் வாழ்த்துக்கள், இன்றைய நாள் நல்ல நாளாக மலர வாழ்த்துக்கள் என்று மனைவி லதா மற்றும் மகன் ராஜா ஆகியோரை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று இணைந்திருக்காங்க. இனிமையான காலை நேர வணக்கம், நானும் விடியல் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என்று கேசவன் புசலாவையிலிருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. குட் மார்னிங் என்று சொல்லி யாழ்ப்பாணத்திலிருந்து சுபயோகா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. இந்துக்கலை அரசு நிகழ்ச்சியோடு இணைந்து இனிமையான காலை நேர வணக்கம் என்று பகிர்ந்திருக்காங்க. நம்பிக்கை கிராமம் அரல் சந்திரா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. இனிமையான காலை நேர வணக்கம் அக்கா. மட்டுக்களப்பு கொக்குவிலிருந்து சிவரஞ்சனி, அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்திருக்காங்க. அன்பான காலை நேர வணக்கம் ஆனந்தி. நீர்கொழும்பிலிருந்து ரவீந்திரன் இன்னையும் நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொள்ளுங்கள் என்று இணைந்திருக்காங்க. அன்பான காலை நேர வணக்கம் சகோதரி, நானும் விடியல் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன், அன்பான உறவு சொந்தங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் காலை நேர வணக்கம், நிகழ்ச்சி சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் என்று லிந்துளை எல்ஜின்ல இருந்து ஸ்ரீ ஸ்ரீதாஸ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. அதே நேரம் அன்பான காலை நேர வணக்கமும் வாழ்த்துக்களும் ஆனந்தி. இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். வளமை போல நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன். இன்பராஜா, அன்பரசன், புவியரசன், ஞானகுரு, காயத்ரி மற்றும் தக்ஷிலா தேவி, கிருத்திகா, சன்வித்யா மற்றும் மணி ஆகியோர் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. பதுளையிலிருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. இனிமையான காலை நேர வணக்கம் ஆனந்தி சிஸ்டர், நானும் விடியல் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என்று வேறுவலை ஸ்மார்ட் மாவத்தை சேர்ந்த நசார் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காரு. இதே மாதிரியான உங்களுடைய வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ள தொடர்ந்து அழைப்பினை ஏற்படுத்துங்கள். அளிக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0312 775 0013, அப்படியும் இல்லை என்றால் 0312 775 111 என்ற இலக்கத்திற்கு அழைப்பினை ஏற்படுத்த முடியும். பேஸ்புக் ஊடாகவும் உங்களுடைய அன்பான உறவு சொந்தங்களுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ள முடியும்.

கண்டு கொண்டேன் திரைப்படத்திற்காக ஏ ஆர் ரகுமானின் இசையில் பாடல் ஒளித்தோய்கிறது. வசந்தத்தின் விடியல் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கீங்க. நேரம் காலை 5:45.

பொழுதின் வாழ்த்து வீடியில் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கீங்க. 102.6 102.8 அலைவரிசையின் நூடாக நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. மாத்தலையிலிருந்து சிவமூர்த்தி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. இன்றைய நாள் அனைவருக்கும் நல்ல நாளாக மலர்வதோடு வெள்ளவத்தையில் இருக்கும் அகஸ்டிகா, யதுர்சிகா மற்றும் அபி ஜனா ஆகியோரை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று இணைந்திருக்காங்க. கேகாலை விதஸ்கர்ல இருந்து நிகழ்ச்சியோடு இணைந்து ஆரியமாலா மற்றும் சுரேஷ், நிமல், ராஜேஷ், கமல் மற்றும் அனுஷா, கிஷான் மற்றும் புனிதா, சந்தோஷ் ஆகியோரை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று இணைந்திருக்காங்க. அன்பான காலை நேர வணக்கம் அக்கா என்று சொல்லி பாதுக்க சின்ன தம்பி நிகழ்ச்சியோடு இணைந்து தொலசொல பூமிகா சின்ன தம்பி, நித்ய பிரபா, ஸ்ரீதரன், சாரங்க பிரபா, அபிதரன், கிசான பிரபா, நாகேந்திரன், தனலட்சுமி, ராஜலட்சுமி, உமாச்சந்திரன், அழகு சுந்தரம், ரமணி டிலுக்சன், சொக்கலிங்கம், முத்துக்குமாரி, அருண்மொழி, சின்னையா, மகாதேவன் மற்றும் யட்டியாந்தோட்ட சிவாஜலால இருக்கும் அனைவரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று இணைந்திருக்காங்க. ஹாய் ஆனந்தி அக்கா, அன்பான காலை நேர வணக்கம். இன்றைய நாள் அனைவருக்கும் நல்ல நாளாக அமைய இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறேன் என்று சொல்லி குமாரி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. அன்பான காலை நேர வணக்கம் அக்கா. மணிமாறன் வியாரகல அப்புதலையிலிருந்து நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். குடும்ப உறவுகள் மற்றும் கமலவேணி, டில்ருக்சன், எஸ் வீணா மற்றும் கதிராய் ஆகியோரை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று இணைந்திருக்காங்க. அன்பான காலை நேர வணக்கம் ஆனந்தி. ஒலிக்கும் பாடல்கள் அனைத்தும் அருமையாக உள்ளது என்று சொல்லி ரிஸ்வான் ஹெலந்து கூட பேருவளையிலிருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. இனிமையான காலை நேர வணக்கம் என்று கென்னியா மஸ்ரூப் நகர் நசூர் இணைந்திருக்காங்க. காலை நேர வணக்கம் கொழும்பா இந்த ஸ்டீவன் ஸ்டெய்லர்ல இருந்து நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கதா இணைந்திருக்காங்க. சந்தோஷமான காலை நேர வணக்கம் என்று சொல்லி நானோயாவிலிருந்து அருண் சுதன் நிகழ்ச்சி இணைந்திருக்காங்க. இனிமையான காலை நேர வணக்கம் ஒரு கொடவத்து தமிழ்நாடு தோட்டத்திலிருந்து ஆறுமுகம் ரமேஷ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. இனிமையான காலை நேர வணக்கம் என்று சப்புமல் கந்த பெரிய குறியானையிலிருந்து வசந்தகுமார் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. பெரிய நீள அவளையிலிருந்து கிருஷ்ணா நிகழ்ச்சியோடு இணைந்து அனைத்து உறவுகளுக்கும் காலை நேர வணக்கம் என்று பகிர்ந்திருக்காங்க. அன்பான காலை நேர வணக்கம் என்று மதுகம அம்பி திணியவிலிருந்து பனிமலர் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. இனிமையான காலை நேர வணக்கமும் வாழ்த்துக்களும் என்று சொல்லி செங்கலடியிலிருந்து ஷக்கீலா சந்திரசேகரம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. ஹாய் அக்கா, அன்பான காலை நேர வணக்கம், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என்று மீன்பிடி கந்தையிலிருந்து பிரசாந்த் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. அன்பான காலை நேர வணக்கம் என்று அக்கறிப்பற்று போப்டேல இருந்து நிசார் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. இனிமையான காலை நேர வணக்கம் ஆனந்தி. குறிஞ்சாங்கேணி அசோதீன், நூர்ஜகான், ஹன்வர் மற்றும் ரியாஸ், ரியானா குட்டிக்காக ஒரு நல்ல பாடல் தாங்கன்னு சொல்லி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. இதே மாதிரியான உங்களுடைய வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ள தொடர்ந்து அழைப்பினை ஏற்படுத்துங்கள். முகநூல் வழியாகவும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ளுங்கள்.

முதல் கண் திரைப்படத்தில் இருந்து ஏ ஆர் ரகுமானின் இசையில் ஒரு அழகான பாடல் கேட்டு காலை பொழுதின் வாழ்த்து வெடியல் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கேன். அப்படி சந்தோஷமாக இரண்டாவது மணித்தியாலத்துக்குள்ளேயும் வந்தாச்சு. இந்த மணித்தியாலத்திலையும் உங்களுடைய வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ள முடியும். பகிர்ந்து கொள்ள அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0112-775-0001, அப்படியும் இல்லை என்றால் 0112-775-111 என்ற இலக்கத்திற்கு அழைப்பினை ஏற்படுத்த முடியும். இப்போது நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க பண்குடா வழியிலிருந்து அழகு சுந்தரம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. இன்றைய நாள் அனைவருக்கும் நல்ல நாளாக மலர்வதோடு தயாலன், தயாபரன் மற்றும் தினேஷ், வனிதா குடும்பத்திற்காகவும் முனராகலை தனலட்சுமி மற்றும் பாதுக்க சின்ன தம்பி கிரியல்ல ராஜலட்சுமி ஆகியோரை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று இணைந்திருக்காங்க. அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா விதமுளையிலிருந்து ஹரிதரன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. இன்றைய நாள் அனைவருக்கும் நல்ல நாளாக மலர இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு கவிதாவுக்காகவும் மற்றும் வசந்தம் கேட்கும் அனைத்து உறவுகளையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று இணைந்திருக்காங்க. விஓயா மலர் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. விக்னேஸ்வரன் மற்றும் தனுஜா, ஷான், சாந்தி, சந்திரமோகன், கருப்பையா, கண்ணதாசன், அஸ்வின் மற்றும் ஆசித், இமேஷான், டிலு ஆகியோரை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு வசந்தம் கேட்கும் அனைத்து உறவுகளுக்காகவும் பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி இணைந்திருக்காங்க. அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா முகநூல் வழியாக நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. அன்பான காலை நேர வணக்கம் என்று சொல்லி கொட்டகலை டிரைட்டன்ல இருந்து சந்தியாகோ நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காரு. அன்பான காலை நேர வணக்கம் என்றும் அன்புடன் முனராகலை கொம்புட்கனையிலிருந்து தனலட்சுமி நிகழ்ச்சியோடு இணைந்து வசந்தம் உறவுகள் அனைவரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று இணைந்திருக்காங்க. அன்பான காலை நேர வணக்கம் என்று பவானி சந்திரகலா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. அன்பான காலை நேர வணக்கம் சகோதரி. லெவன்கள்ள தோட்டத்தில் இருந்த நிமல் குமார் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. இனிமையான காலை நேர வணக்கம் வாழ்த்துக்கள் ஆனந்தி அக்கா. உங்கள் விடியல் நிகழ்ச்சியோடு நானும் இணைந்துள்ளேன். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என்று பேர்வளை தர்கா நகரிலிருந்து ரிம்சான் ரிதாஸ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. அன்பான வணக்கம் சகோதரி, நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன். பாடல்கள் அனைத்தும் அருமையாக உள்ளது என்று சொல்லி மயிலம்பாவளியிலிருந்து பொன்னம்பலம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. ஹாய் ஆனந்தி அக்கா, அன்பான காலை நிற வணக்கம். நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன். நானும் பண்டாரவளையிலிருந்து வினோதன் மற்றும் வினோ, லதா, கிருஷாந்தன், ரோஷன், சபினாஸ் ஆகியோர் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. சந்தோஷமான காலை பொழுது வணக்கம் ஆனந்தி சிஸ்டர். நிகழ்ச்சிக்கும் உங்களுக்கும் வாழ்த்துக்கள் என்று சொல்லி மாளிகாவத்த சந்திரா குசன் ஒர்க் ஷாப்பிலிருந்து மணிவண்ணன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. காலை நிற வணக்கம் என்று ஹட்டனில் இருந்து நவீன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. அன்பான காலை நேர வணக்கம் அக்கா. பிரியா மற்றும் சஞ்சய், சந்தோஷ், தனுஷ்யா, நாங்களும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளோம் என்று சொல்லி பூனாகலையிலிருந்து ஜி சுதாஸ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. இனிமையான காலை நேர வணக்கம் வசந்தத்தோடு நாங்களும் இணைந்துள்ளோம் என்று சொல்லி புவாக்பிட்டியவிலிருந்து சந்திரகுமார் நிகழ்ச்சியோடு இணைந்து இந்திரா மற்றும் துஷாந்தன், திவாகரன் மற்றும் தினுஷன், ரண்யா, இஷன்யா, சேஷா ஆகியோரை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று இணைந்திருக்காங்க. இனிமையான காலை நிற வணக்கம் என்று மனோகரன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. இதே மாதிரியான உங்களுடைய வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ள தொடர்ந்து அழைப்பினை ஏற்படுத்துங்கள். அதே நேரம் முகநூல் வழியாகவும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ளுங்கள்.

நாடு முழுவதும் 102.6 102.8 மேட்டலை வரிசையில் காலை பொழுதின் வாழ்த்து விடியல் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கீங்க. நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க கிரியல்ல இருந்து ராஜலட்சுமி. நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. இன்றைய நாள் அனைவருக்கும் நல்ல நாளாக மலர்வதோடு முனராகல தனலட்சுமி மற்றும் பாதுக்க சின்ன தம்பி அழகு சுந்தரம் சின்னையா மகாதேவன் மற்றும் அறிவிப்பாளர்கள் அனைவரையும் அணைத்துக் கொண்டு ஒரு நல்ல பாடல் தாங்கன்னு இணைந்திருக்காங்க. அல்வத்துறையிலிருந்து உமாச்சந்திரன் நிகழ்ச்சியோடு இணைந்து அனைத்து உறவுகளையும் அணைத்துக் கொண்டு பாடல் தாங்கன்னு இணைந்திருக்காங்க. எட்டியாந்தோட்ட சரோஜினி நிகழ்ச்சியோடு இணைந்து மும்தாஜ் பீகம் சாந்தினி மற்றும் அருண்மொழி சின்னையா மகாதேவன் மற்றும் ராஜலட்சுமி ஆட்டோ விஸ்வநாதன் ஆகியோரை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று இணைந்திருக்காங்க. அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பேஸ்புக் கூடாக நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. அன்பான காலை நேர வணக்கம் ஆனந்தி, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என்று கார்த்திக் பாலன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காரு. காலை நேர வணக்கம் தேயோ தேயோ வீட்டையிலிருந்து யோகம தர்மகுமார் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. சித்ரகலா மற்றும் சனுசிகா ரித்திக்ஷன் புகழ்யா ஆகியோரை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு அனைத்து உறவுகளுக்காகவும் பாடல் தாங்கன்னு இணைந்திருக்காங்க. அன்பான காலை நேர வணக்கம் அக்கா என்று சொல்லி மட்டக்களப்பு அனிதா ஆனந்தகுமார் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. திருச்சி மாம்பழச்சேலை பெரிய நகரிலிருந்து கிருஷ்ணா கோவிந்தசாமி கலைச்செல்வன் மிதூன் ஆகியோர் நிகழ்ச்சியோடு இணைந்து காலை நேர வணக்கம் என்று சொல்லி பகிர்ந்திருக்காங்க. ஆய் அக்கா அன்பான காலை நேர வணக்கம், நான் யட்டியாந்தோட்டையிலிருந்து நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன். நிசாந்தினி மற்றும் நிரோசன் அம்மா சுலோச்சனா பிரதர் நிதுக்ஷன் காயு சுஜி ஜதுர்ஷன் ஆகியோரை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு அனைத்து உறவுகளுக்காகவும் பாடல் தாங்கன்னு இணைந்திருக்காங்க. அன்பான காலை நேர வணக்கம் சிஸ்டர், நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன். மனைவி கவிதா மற்றும் மகள் துளசி யதுர்ஷனி ஆகியோரை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று கஜேந்திரன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. நுணுகலைகளிலிருந்து அன்பான காலை நேர வணக்கம் அக்கா, நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன். வசந்த உறவுகள் அனைவரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு ஒரு நல்ல பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி மஞ்சு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. ராஜகோபாலன் பாலா நிகழ்ச்சியோடு இணைந்து காலை நேர வணக்கம் என்று சொல்லி பகிர்ந்திருக்காங்க. அன்பான காலை நேர வணக்கம் அக்கா, வசந்த உறவுகள் அனைவரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு ஒரு நல்ல பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி வனிதா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. குட் மார்னிங் என்று சொல்லி பால கார்த்திகா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. காலை நேர வணக்கம் சகோதரி என்று சொல்லி முருகேசன் தென்காசியிலிருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. இவர்கள் அனைவரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு தொடர்ந்து ஒலிக்கருக்கும் பாடலோடு நானும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறப் போகிறேன். நீர்கள் தொடர்ந்து சுயாதீன செய்தி பார்வையோடு இணைந்திருக்கலாம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியோடு சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பு தோழி ஆனந்தி. நன்றி வசந்த உறவுகளே.

0: நடுநிலை கண்ணோட்டம் வசந்தத்தின் சுயாதீன செய்தி பார்வை. சுயாதீன செய்தி பார்வை
1: நேபாளத்தில் ஏற்பட்ட அனர்த்தத்தினால் எகிரும் மரணங்கள் என்பதாக தலைப்புகள் பிரசுரமாக இருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே திடீர் வெள்ளத்தினால் தற்பொழுது பலர் காணாமல் போயிருப்பதாகவும் தேடுவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியிருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அது குறித்து பல்வேறு முக்கியமான செய்திகள் இன்றைய தினம் பத்திரிகைகளில் பிரசுரமாக இருக்கிறது. அது குறித்து நாங்கள் ஆரம்பத்திலேயே அவதானம் செலுத்தவிருக்கின்றோம். இதனால் இந்த இவ்வகையான ஒரு அனர்த்தம் ஏற்பட்டது என்பது குறித்தான ஒரு ஆய்வுக் கட்டுரையும் இன்றைய தினம் பத்திரிகைகளில் பிரசுரமாக இருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஜனாதிபதியோடு தொடர்புடைய பல்வேறு தகவல்கள் இன்றைய தினம் பத்திரிகைகளில் பிரசுரமாக இருக்கிறது. ஜனாதிபதி அஸ்கிரிய மற்றும் மல்வத்து பீட மகாநாயக்க தேர்களை சந்தித்து ஆசீர்வாதம் பெற்றுக் கொண்டிருக்கிறார். அது தொடர்பான தகவல்கள் முக்கியமான செய்திகளாக பிரசுரமாக இருக்கிறது. கண்டி ஸ்ரீ தரதா மாளிகையில் ஜனாதிபதி வழிபாடுகளிலும் ஈடுபட்டிருப்பதான தகவல்கள் பிரசுரமாக இருக்கின்ற அதேவேளை இன்றைய தினம் ஒரு மிக முக்கியமான நிகழ்வு இடம்பெறவிருப்பதான செய்தியையும் பத்திரிகைகள் சுட்டிக்காட்டியிருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. குறிப்பாக கபர்கல பூனாகல கபர்கல பிரதேசத்தில் இருக்கின்ற மக்களுக்கான புதிய வீடமைப்பு திட்டத்தினை அங்குரார்ப்பணம் செய்து வைக்கின்ற நிகழ்வில் ஜனாதிபதி கலந்து கொள்ளவிருப்பதான தகவல்களும் பிரதானமான செய்தியாக பிரசுரமாக இருக்கின்ற அதேவேளை ஜனாதிபதி முப்படையினருக்கும் அழைப்பு விடுத்திருக்கின்றார். மக்களுடைய பொது அமைதியையும் ஒழுங்கையும் பேணுவதற்கு நடவடிக்கைகளுக்காக நாட்டினுடைய 25 நிர்வாக மாவட்டங்களிலும் முப்படையினரை அழைப்பதற்கு ஜனாதிபதி அனுரோக் குமார் திசாநாயக்கு உத்தரவிட்டிருக்கிறார் என்ற ஒரு செய்தி பிரதானமான செய்தியாக இன்றைய தினம் பத்திரிகைகளில் பிரசுரமாக இருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த விடயங்கள் குறித்தும் நாங்கள் இன்றைய தினம் அவதானம் செலுத்திருக்கிறோம். அர்ஜுன் மகேந்திரனை இலங்கைக்கு அழைத்து வர மாற்று சட்ட வழிமுறைகள் குறித்து ஆலோசித்து வருவதாக அமைச்சர் ஆனந்த விஜயபால் ஒரு முக்கியமான கருத்தினை வெளிப்படுத்தியிருப்பதையும் இன்றைய தினம் பத்திரிகைகள் பிரதான செய்திகளாக தந்திருக்கின்றன. நீதிமன்ற நடவடிக்கைகளை மையப்படுத்தியதான பல்வேறு செய்திகள் இன்றைய தினம் பத்திரிகைகளில் முக்கியத்துவம் பெற்றிருக்கின்றன. காலநிலையோடு சம்பந்தப்பட்ட பல்வேறு செய்திகளும் பத்திரிகைகளில் பிரசுரமாக இருக்கிறது. கடும் வறட்சி நீர்த்தேக்கங்களுடைய நீர்மட்டம் வீழ்ச்சியடைந்திருப்பதான ஒரு செய்தி இன்றைய தினம் பத்திரிகைகளில் மிக முக்கியமான ஒரு செய்தியாக பிரசுரமாக இருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இன்னும் பல செய்திகள் இன்றைய தினம் பத்திரிகைகளில் பிரசுரமாக இருக்கின்றன. அது குறித்தும் உங்களுடன் நாங்கள் விரிவாக கலந்துரையாடி இருக்கின்றோம். அந்த வகையில் நாங்கள் ஆரம்பத்திலேயே இந்த நேபாளத்தில் ஏற்பட்ட அன்றத்த நிலைமை குறித்த தகவல்களுக்கு முக்கியத்துவம் வழங்கலாம். அனைத்து பத்திரிகைகளும் பிரதான தலைப்புச் செய்திகளாக இன்றைய தினம் அதனை தந்திருப்பதை நாங்கள் அவதானிக்கலாம். தமிழன் பத்திரிகை அந்த செய்தியை பின்வருமாறு தந்திருக்கிறது. நேபாள அனர்த்தத்தில் எகிரும் மரணங்கள், 1000 மேற்பட்டோரை காணவில்லை, பல கிராமங்கள் அடியோடு காணாமல் போயின என்பதாக அதற்கு தலைப்பட்டிருப்பதை நாங்கள் காணலாம். தினகரன் பத்திரிகையும் அந்த செய்தியை முதற் பக்கத்தில் தந்திருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. திடீர் வெள்ளத்தால் நிலை குலைந்த நேபாளம் என்பதாக புகைப்படத்துடன் கூடிய தலைப்பு அதற்கு வழங்கப்பட்டிருக்கிறது. வீரகேசரி பத்திரிகையும் அந்த செய்தி பிரசுரமாயிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அந்த விடயங்கள் குறித்து நாங்கள் இப்பொழுது அவதானம் செலுத்தக்கூடியதாக இருக்கும். உட்பக்கங்களிலும் பல சிறப்பு செய்திகள் பிரசுரமாக இருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. திவைன பத்திரிகையிலும் அது குறித்த தகவல் பிரதான தலைப்புச் செய்தியாக பிரசுரமாக இருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. குறிப்பாக இந்த அனர்த்த நிலைமை தற்பொழுது பலரிடமும் ஒரு பயமான ஒரு நிலைமையை தோற்றுவித்திருக்கிறது. நேபாளம் மற்றும் திபெத் எல்லை பிராந்தியத்தில் பாரிய பனிப்பாறையொன்று சரிந்து விழுந்ததில்தான் இவ்வகையான ஒரு விபத்து ஏற்பட்டிருக்கிறது. திடீரென ஏற்பட்ட பாரிய வெள்ள அனர்த்தத்தினால் சிக்கி குறைந்தது 359 பேர் இதுவரை உயிரிழந்திருப்பதுடன் 1400 மேற்பட்டோர் காணாமல் போயிருக்கிறார்கள். இதன்போது 650 அடி உயரம் வரை பாய்ந்து வந்த வெள்ள நீரில் சிக்கி பெருமளவான கட்டிடங்களும் வீடுகளும் பாலங்களும் ஒரு சில நிமிடங்களில் அழிவடைந்திருக்கின்றன. இந்த அனர்த்தத்தினால் சுமார் 30 நாடுகளைச் சேர்ந்த வெளிநாட்டவர்கள் சிக்கியுள்ளதாக அங்கிருக்கும் செய்திகளை மேற்படுத்தியதாக அந்த செய்தி பிரசுரமாக இருக்கிறது. திபெத்தில் மட்டும் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டு குறைந்தது 558 பேர் காணாமல் போயிருக்கிறார்கள். இந்த வெள்ள அனர்த்தத்தில் காணாமல் போனவர்களில் இந்தியாவை சேர்ந்த 178 சுற்றுலாப் பயணிகள், நேபாளிகள் 127 பேர், அமெரிக்கர்கள் 65 பேர், சீனர்கள் 100 பேர், உக்ரைனியர்கள் 53 பேர் என்பதாக தற்போது வரை கணக்கிடப்பட்டிருப்பதாகவும் அந்த செய்தியை சுட்டிக்காட்டுவதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. மலேசியர்கள் 51 பேர், ஆஸ்திரேலியர்கள் 35 பேர், பிரித்தானியர்கள் 33 பேர், சிங்கப்பூரர்கள் 9 பேர், ஜெர்மனி மற்றும் ரஷ்யாவை சேர்ந்தவர்கள் உட்பட பெருந்தொகையான வெளிநாட்டவர்களும் உள்ளடங்குவதாக நேபாள அரசாங்கம் தெரிவித்திருக்கிறது. அத்துடன் 44 நேபாள ராணுவத்தினரும் 28 போலீஸ் உத்தியோகத்தர்களும் காணாமல் போனவர்களில் உள்ளடங்குகிறார்கள். இந்த வெள்ளப்பெருக்கில் 30 மேற்பட்ட தமிழர்கள் சிக்கியுள்ளதாகவும் அவர்களில் சுமார் 20 பேரிடம் மட்டுமே தொடர்பு கொள்ள முடிந்ததாகவும் இந்திய கும்பகோணத்தைச் சேர்ந்த சுற்றுலா முகவர் நிலையம் ஒன்று தெரிவித்திருக்கிறது. அதே சமயம் இந்த வெள்ள அனர்த்தத்தின் பொழுது மின்சார உற்பத்தி திட்டங்களில் பணியாற்றிய இந்திய தமிழ்நாட்டைச் சேர்ந்த 21 இந்தியர்கள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டிருப்பதாக இந்திய வெளிவகார அமைச்சு கூறுகிறது. பாரிய பனிப்பாறை சரிவு மற்றும் கழிவு நீரினுடைய பெருக்கமே இந்த வெள்ளப்பெருக்கு காரணம் என அமெரிக்கர்கள் புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இதன் பொழுது பனிப்பாறையானது கற்பாறைகள், மரங்கள் மற்றும் மண் என்பன சகிதம் சுமார் 5200 மீட்டர் உயரத்திலிருந்து அருகிலிருந்த பள்ளத்தாக்கில் விழுந்திருக்கிறது. இது தொடர்பான காட்சிகளும் சமூக வலைதளங்களில் பிரசுரமாக இருக்கின்றன. இதனால் அந்த பள்ளத்தாக்கிலிருந்து வெள்ளம் மேற்படி கழிவுகள் சகிதம் கிராமங்களுக்கு அதிவேகமாக பிரவேசித்திருக்கிறது. இதன்போது வெள்ள நீரிலிருந்து தப்பிக்க மக்கள் ஓடுவதை வெளிப்படுத்தும் காணொலி காட்சிகள் வெளியாக இருக்கின்றன. வெள்ளத்தின் வேகத்துக்கு ஈடுகொடுத்து ஓட முடியாத அந்த மக்கள் வெள்ள நீரில் அடித்துச் செல்லப்பட்டிருக்கிறார்கள். மேற்படி வெள்ள நீரால் அடித்து வரப்பட்ட கழிவுகள் ஆறுகளுடைய நீரோட்டத்தை தடுத்து மேலும் வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்தலாம் என அச்சம் நிலவுவதாகவும் அங்கிருந்து கிடைக்கின்ற செய்திகள் கூறப்பட்டிருக்கின்றன. இந்த நிலையில் அந்த பிராந்தியத்தில் இரண்டாவது பாரிய வெள்ள அனர்த்தம் ஒன்று இடம்பெறும் அபாயம் உள்ளதாகவும் தற்பொழுது எச்சரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் நேபாளத்தில் பாதிக்கப்பட்ட பிராந்தியங்களுக்கான நிவாரணப் பணிகளை மேற்கொள்வதற்காக தலைநகர் காத்மண்டுவிலிருந்து உலங்கு வானூர்திகள் அனுப்பப்பட்டிருக்கின்ற தகவலும் பிரதானமான விடயமாக இன்றைய தினம் பத்திரிகைகளில் பிரசுரமாக இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே நிலை குலைந்து போய் நிலையில்தான் அந்த நாடு தற்பொழுது காணப்படுகிறது. நேபாளத்தில் இமயமலை பகுதியில் ஏற்பட்ட பனிச்சரிவு, பனிப்பாறையினுடைய சரிவு மற்றும் மண் சரிவு காரணமாக திபெத் எல்லை பகுதியான வட நேபாளத்தில் திடீரென மிக மோசமான வெள்ளப்பெருக்கு கடந்த புதன்கிழமை 26 தேதி ஏற்பட்டிருந்தது. இந்த திடீர் வெள்ளப்பெருக்கில் சிக்கி 339 பேர் உயிரிழந்திருந்ததாக ஆரம்பகட்ட நேபாள அரசினுடைய தகவல்கள் உறுதிப்படுத்தியிருந்தன. அமெரிக்க புவியியல் ஆய்வு மையத்தினுடைய தகவலின்படி சுமார் 5200 மீட்டர் உயரத்தில் இருந்த இமயமலை பனிப்பாறையினுடைய ஒரு பகுதி உடைந்து 1200 மீட்டர் கீழே பள்ளத்தாக்கில் விழுந்திருக்கிறது. இதனால் ஏற்பட்ட பிரம்மாண்டமான மண் சரிவு மற்றும் பனிச்சரிவு பொட்டோகோஷி ஆற்றினுடைய கிளை நதியான லெந்தே ஆற்றை அடைந்திருக்கிறது. அது திடீரென உடைந்து திபெத் எல்லையிலிருந்து நேபாளத்தில் ரசுவா மற்றும் நுகாவட் மாவட்டங்களுக்குள் பெரு வெள்ளமாக பாய்ந்திருக்கிறது. இந்த நிகழ்வு 5.2 ரிக்டர் அளவாக பதிவான நில அதிர்வை ஏற்படுத்தியிருக்கிறது. இமயமலையில் மிக உயரமான பகுதியிலிருந்து பனி மற்றும் பாறைகள் மிக ஆக்ரோஷமாக சரிந்து விழுந்ததால் அது பனிப்பாறையை தாங்கி பிடித்திருந்து ஒட்டுமொத்த பள்ளத்தாக்கையும் பெயர்த்துக்கொண்டு நதியில் பாய்ந்திருக்கிறது. அறிவியல் அறிஞர்கள் இதனை மண்ணாலான சுனாமி என்று அழைத்திருக்கிறார்கள். இது வெறும் 30 நதியினுடைய நீர்மட்டத்தை 9 மீட்டர் அதாவது 30 வரை உயர்த்தி இருக்கிறது. அது மாத்திரமல்ல, அதன் பாதையில் இருந்த கான்கிரீட் கட்டிடங்களையும் அடித்து சென்றிருக்கிறது. அந்த அளவு பலமான ஒரு அலையாக இது வந்திருக்கிறது. எனவே பேரழிவினுடைய பாதிப்புகள் குறித்து தற்பொழுது பல்வேறு தரப்பினரும் கருத்துக்களை வெளியிட்ட வண்ணம் இருக்கிறார்கள். அதுபோல இந்த எல்லையை இணைக்கின்ற முக்கிய பாலமான ரசுவாகடியில் உள்ள ஃப்ரெண்ட்ஷிப் பாலம் உட்பட சுமார் 40 கிலோமீட்டர் நீளமுள்ள வீதிகள் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டிருக்கின்றன. இதனால் இந்த பகுதியில் உள்ள 13 நீர்மின் திட்டங்கள் கடுமையாக சேதமடைந்திருக்கின்றன. நேபாள பிரதமர் பாலேந்திரா ஷா தலைமையில் அவசர கூட்டம் நடத்தப்பட்டு நேபாள ராணுவம், போலீசார் மற்றும் ஆயுதப்படைகளைச் சேர்ந்த 5000 மேற்பட்ட வீரர்கள் தேடுதல் பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். ஹெலிகாப்டர்கள், ட்ரான்கள், மோட்டார் படகுகள் மற்றும் மோப்பநாய்கள் மூலம் அடர்ந்த சேற்றிலும் ஆற்றங்கரையோரங்களிலும் தீவிர தேடுதல் வேட்டை நடைபெறுகிறது. இதுவரை 127 மேற்பட்டோர் பத்திரமாக மீட்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் இந்தியா முதற்கட்டமாக 10 நிவாரணப் பொருட்களை நேபாளத்திற்கு அனுப்பியிருக்கிறது. அமெரிக்கா 5 லட்சம் நிதியையும் அதுபோலவே ஐநா சபை அவசரகால மருத்துவ மற்றும் தங்குமிட பொருட்களையும் வழங்கியிருப்பதுடன் சீனா 800 மீட்பு பணியாளர்களை தங்களுடைய தொண்டு தேடுதல் பணிகளை தீவிரப்படுத்தியிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. நேபாள ராணுவம் மற்றும் தனியார் நிறுவனங்களுக்கு சொந்தமான 14 மேற்பட்ட ஹெலிகாப்டர்கள் இந்த பணியில் களமிறக்கப்பட்டிருக்கின்றன. வெள்ளம் மற்றும் மண்சரிவு காரணமாக சியா பெருசி மற்றும் திமுரே ஆகிய மலைப்பகுதியில் ஹெலிகாப்டர்கள் தரையிறங்குவதில் கடுமையான சிக்கல் நிலவியது. இருப்பினும் கடந்த வியாழக்கிழமை 27 தேதி காலை முதல் ராணுவம் தனது வான்வழி பயணத்தை தீவிரப்படுத்தியிருந்தது. மயிலும் சுரங்கப்பாதையில் சிக்கியிருந்த 3 பேர் மற்றும் திம்ரோயிலிருந்து 14 பேர் உட்பட 97 மேற்பட்டோரை ஒரே நாளில் வான்வழியாக மீட்க இவர்களால் முடிந்திருக்கிறது. முதற்கூட்டமாக ரசுவா பகுதி மற்றும் நதியினுடைய கீழ்மடை பகுதிகளில் சிக்கியிருந்த 21 இந்திய சுற்றுலா பயணிகள் யாத்திரிகர்களை நேபாள ராணுவம் பத்திரமாக மீட்டிருப்பதாகவும் எஞ்சிய இந்தியர்களை தேடும் பணி தொடர்வதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போதைய பனிப்பாறை சரிவானது இமயமலை மலையினுடைய புகழ்பெற்ற லாங்டாங் லிராங் மலையினுடைய வடக்கு பகுதியில் நிகழ்ந்திருக்கிறது. கடந்த 2015 ஏப்ரலில் நேபாளத்தை உலுக்கிய நிலநடுக்கத்தின் போது இதே மலையினுடைய தெற்கு பகுதியில் ஏற்பட்ட பிரம்மாண்டமான பனிச்சரிவுதான் ஒட்டுமொத்த லாங்டாங் கிராமத்தையே அழித்து 215 பேரை பலி கொண்டிருந்தது. அந்த விடயமும் இந்த இடத்தில் நினைவு கூறத்தக்கது. தற்போது 11 ஆண்டுகளுக்கு பிறகு அதே மலையினுடைய மறுபக்கத்தில் இந்த துயரம் மீண்டும் நிகழ்ந்திருக்கிறது. பனிச்சரிவு மற்றும் மண் சரிவு கழிவுகள் மலை பள்ளத்தாக்குகளுடைய ஆறுகளை அடைந்து ஆங்காங்கே தற்காலிக அணை போன்ற தேக்கங்களை உருவாகியிருக்கின்றன. இவை எந்த நேரத்திலும் உடைந்து இரண்டாம் கட்ட பெருவெள்ளத்தை ஏற்படுத்தலாம் என விஞ்ஞானிகள் எச்சரித்திருக்கிறார்கள். பாதிக்கப்பட்ட பகுதிகளில் அடுத்த 3 நாட்களுக்கு தொடர்ந்தும் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரித்ததன் காரணமாக மண் சரிவு அபாயம் மேலும் அதிகரித்திருக்கிறது. எனவே மிக முக்கியமான ஒரு விடயமாக புழு நாட்டையுமே உலகத்தினுடைய கவனத்தை ஈர்த்த ஒரு விடயமாக இது இன்றைய தினம் அமைந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. பத்திரிகைகளும் இது குறித்த பல்வேறு செய்திகள் பிரதான செய்திகளாக வெளியாகி இருக்கிறது. நேபாள மீட்பு பணிகளுக்கு உதவ இலங்கை தயார் என்பதாக ஜனாதிபதியினுடைய கருத்தை மேற்கோள் காட்டிய ஒரு செய்தி இன்றைய தினம் பிரசுரமாக இருக்கிறது. நேபாளத்தில் ஏற்பட்ட பேரழிவு வெள்ளப்பெருக்கை தொடர்ந்து அங்கு மேற்கொள்ளப்படும் மீட்பு மற்றும் சீரமைப்பு பணிகளுக்கு உதவ வழங்க இலங்கை தயாராக இருப்பதாக ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அறிவித்திருக்கிறார். இது தொடர்பில் தன்னுடைய எக்ஸ் தளத்தில் அவர் பதிவிட்டிருக்கிறார். நேபாளத்தில் ஏற்பட்ட பேரழிவு வெள்ளப்பெருக்கால் உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கின்றன என்ற செய்தி அறிந்து நான் மிக மனவேதனை அடைகிறேன். வெறும் 10 மாதங்களுக்கு முன்னர் ஒரு கொடிய சூறாவளியிலிருந்து மீண்டும் வருமிற நாடு என்ற வகையில் நேபாள மக்களுடைய துயரத்தை நாங்கள் பகிர்ந்து கொள்கிறோம். நேபாள ஜனாதிபதி, பிரதமர் மற்றும் அந்நாட்டு மக்களுக்கு எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவிப்பதில் இலங்கையும் இணைந்து கொள்கிறது என்ற விடயத்தினை அவர் சுட்டிக்காட்டியிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இன்றைய தினம் அனைத்து பத்திரிகைகளிலும் அவருடைய கருத்தை மேற்கோள் காட்டிய செய்திகள் பிரசுரமாக இருந்ததை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. இதே சந்தர்ப்பத்தில் காலை முரசு பத்திரிகையிலும் அதனோடு இணைந்த ஒரு செய்தி பிரசுரமாக இருந்தது. நேபாள வெளிவகார அமைச்சருடன் விஜித்த ஹேர தொலைபேசியில் உரையாடல் என்பதாக அதற்கு தலைப்பிட்டிருப்பதை காணலாம். நேபாளத்தில் ஏற்பட்டிருக்கின்ற பேரழிவு மிக்க வெள்ளப்பெருக்கை தொடர்ந்து அந்நாட்டு வெளிவகார அமைச்சர் ஷிஷிர் கனாலுடன் இலங்கை வெளிவகார அமைச்சர் விஜித் ஹேரத் தொலைபேசி உரையாடலை மேற்கொண்டு பேசியிருக்கிறார். நேபாளத்தில் நிலவும் தற்போதைய நிலைமைகள் குறித்து கேட்டறிந்த அமைச்சர் இலங்கை அரசாங்கத்தினுடைய முழுமையான ஆதரவையும் அனுதாபங்களையும் தெரிவித்திருக்கிறார். நேபாளத்திற்கு தேவையான குறிப்பிட்ட உதவிகளை அடையாளம் கண்டு வழங்குவதற்காக இலங்கையினுடைய இடர் முகாமைத்துவ நிலையங்கள் நேபாள அதிகாரிகளுடன் இணைந்து நெருக்கமாக செயற்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நெருங்கிய நண்பனும் அண்டை நாடு நேபாளத்திற்கு தேவையான உதவிகளை வழங்குவதில் இலங்கை என்றும் உறுதியாகவும் தோழமையுடன் இருக்கும் எனவும் அமைச்சர் விஜய் தேரத் இதன்பொழுது உறுதியளித்திருக்கின்ற விடயங்களும் பிரதானமான செய்திகளாக இன்றைய தினம் பிரசுரமாக இருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. வீரகேசரி பத்திரிகையுடைய உட்பக்கத்திலும் இதுகுறித்த ஒரு முக்கியமான செய்தி பிரசுரமாக இருந்தது, நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. அதாவது நேபாளத்தில் அமைந்திருக்கின்ற தூதரகத்தினுடைய கருத்தை மேற்கோள் காட்டியதாக அந்த செய்திக்கு இன்றைய தினம் பத்திரிகைகள் முக்கியமான தலைப்பிட்டிருந்ததை அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. அந்த விடயங்கள் குறித்தும் நாங்கள் இப்பொழுது பிரதானமாக பார்க்கக்கூடியதாக இருக்கும். நேபாளத்தில் உள்ள இலங்கையர்களுக்கு தூதரகம் விடுத்திருக்கின்ற அவசர அறிவிப்பு என்பதாக அதற்கு தலைப்பிடப்பட்டிருக்கிறது. தினக்குரல் பத்திரிகையின் முதல் பக்கத்திலும் இந்த செய்தியை நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. நேபாளத்தினுடைய எல்லைப் பகுதிகளில் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கு மற்றும் இயற்கை சீற்றத்தை தொடர்ந்து அங்கு வசிக்கும் மற்றும் பயணம் மேற்கொண்டிருக்கின்ற இலங்கை மக்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் காத்மண்டுவில் உள்ள இலங்கை தூதரகம் அவசர பாதுகாப்பு வழிகாட்டல் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. திபெத் பகுதியிலிருந்து ரஜுவா மாவட்டம் வழியாக பாயும் போட்டோகேசி ஆற்றில் உருவான திடீர் வெள்ளப்பெருக்கு நேபாள எல்லைக்குள் புகுந்ததால் இந்த அசாதாரண சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. இந்த வெள்ளம் காரணமாக திமுரே மற்றும் சியாபுருபேசி ஆகிய பகுதிகளில் உள்ள பல வீடுகளும் குடியிருப்புகளும் கடுமையாக சேதமடைந்திருக்கின்றன. மேலும் போட்டோகோசி மற்றும் திரிசூடி ஆறுகளின் கீழ் நோக்கி பாயும் கரையோர பகுதிகளில் ஆபத்தான சூழ்நிலை நிலவுவதாக இலங்கை தூதரகம் சுட்டிக்காட்டியிருக்கிறது. காத்மாண்டுவில் உள்ள இலங்கை தூதரகம் விடுத்திருக்கின்ற பாதுகாப்பு அறிவித்தலில் பல்வேறு தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன. ரசுவா, நுவாகோட், தாடிங், கோகா, சிச்வான் உள்ளிட்ட போட்டோகோசி மற்றும் திரிசூலி ஆற்று படுகைகளை ஒட்டிய பகுதிகளில் உள்ள இலங்கையர்கள் அனைவரும் தீவிர விழிப்புடன் இருக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். ஆறுகள், ஆற்றங்கரைகள், பாலங்கள் மற்றும் தாழ்வான பகுதிகளுக்கு அருகில் செல்வதை முழுமையாக தவிர்க்க வேண்டும் என்ற வேண்டுகோளும் அவர்களுக்கு விடுக்கப்பட்டிருக்கிறது. பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு பயணம் செய்ய திட்டமிட்டிருப்பவர்கள் நிலைமை சீரடைந்து வீதிகள் பாதுகாப்பானவை என அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும் வரை பயணங்களை ஒத்திவைக்குமாறு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள். வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடும் வீதிகள், ஓடைகள் அல்லது ஆறுகளை கடந்து எவ்வித முயற்சியும் செய்யக்கூடாது. பயணங்களை தொடங்குவதற்கு முன் வீதிகளுடைய நிலைமையை கட்டாயம் உறுதிப்படுத்த வேண்டும். உள்ளூர் பாதுகாப்பு படையினர் மற்றும் அதிகாரிகளின் வழிகாட்டல்களை விதிமுறைகளை உடனுக்குடன் பின்பற்றி தேவைப்பட்டால் உடனடியாக உயரமான பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு தூதரகம் வலியுறுத்தியிருக்கிறது. நேபாளத்தில் உள்ள இலங்கை மக்கள் எவரேனும் அவசர உதவி தேவைப்பட்டால் காத்மாண்டுவில் உள்ள இலங்கை தூதரகத்தை தொடர்பு கொள்ள முடியும் என்ற விடயமும் சுட்டிக்காட்டப்பட்ட போது அதற்கான ஒரு தொலைபேசி இலக்கமும் வழங்கப்பட்டிருப்பதை நாங்கள் காணலாம். குறிப்பாக 0977-985-104-865-3 என்ற 24 மணி நேர அவசர உதவி இலக்கத்தின் ஊடாக அல்லது அங்கிருக்கின்ற எங்களுடைய மின்னஞ்சல் மூலமாகவும் தொடர்பு கொள்ள முடியும் என்ற விடயமும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. SLEMB.kathmandu@mfa.go.lk என்பதாக அதற்கு அந்த மின்னஞ்சல் தொடர்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாகவும் தொடர்பு கொண்டு இங்கிருக்கின்ற நிலைமைகள் குறித்து அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்ற விடயமும் அதில் தெரியப்படுத்தப்பட்டிருப்பதை நாங்கள் காணலாம். அதுபோலவே நேபாளத்தில் சிக்கிய தமிழர்களை மீட்க நடவடிக்கை எடுக்கப்படும் முதல்வர் விஜய் தகவல் என்பதான ஒரு செய்தியும் இன்றைய தினம் பத்திரிகைகளில் பிரசுரமாக இருக்கிறது. இந்தியா உடனடியாக இதில் தீவிரமான உதவி வேலை திட்டங்களை முன்னெடுத்திருக்கிறது. நேபாள வெள்ளப்பெருக்கினால் பாதிக்கப்பட்டோர் தொடர்பான ஒரு நடவடிக்கையாகவே இந்த பத்திரிகை இந்த செய்தியை தந்திருக்கிறது. காலை முரசு பத்திரிகையிலும் இந்த செய்தியை காணக்கூடியதாக இருந்தது. நேபாள பெருவெள்ள பாதிப்பில் காணாமல் போன தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களை விரைந்து மீட்கவும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான உதவிகளை வழங்கவும் அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளுமாறு புதுடில்லியில் உள்ள தமிழ்நாடு இல்ல அரசு உயர் அலுவலர்களுக்கு உத்தரவிட்டிருக்கிறேன் என தமிழக முதல்வர் விஜய் தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்து அவர் வெளியிட்டிருக்கின்ற எக்ஸ் பதிவில் பல்வேறு தகவல்கள் பிரசுரமாக இருக்கின்றன. நேபாளத்தில் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கில் தமிழர்கள் உட்பட இந்தியர்கள் பலர் காணாமல் போனதாக வரும் செய்திகள் அறிந்து மிகுந்த அதிர்ச்சியும் துயரமும் அடைந்தேன். இந்த பேரிடரால் காணாமல் போன தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களை விரைந்து மீட்கவும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான உதவிகளை வழங்கவும் அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளுமாறு புதுடில்லியில் உள்ள தமிழ்நாடு இல்ல அரசு உயர் அலுவலர்களுக்கு உத்தரவிட்டிருக்கிறேன். நேபாளத்தில் சிக்கியிருக்கின்ற தமிழர்களுக்கு உதவி தேவைப்படும் நிலையில் அவர்களோ அல்லது தமிழ்நாட்டில் உள்ள அவர்களது உறவினர்களோ தொடர்பு கொள்ள ஏதுவாக அவசர தொலைபேசி எண்கள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. மேலும் இந்திய வெளியுறவு அமைச்சகம் மற்றும் நேபாளத்தில் உள்ள இந்திய தூதரகம் ஆகியவற்றின் வாயிலாக தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் குறித்த தகவல்களை பெற்று அவர்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்ய தேவையான நடவடிக்கைகள் விரைந்து மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்ற விடயமும் அவர்களால் சுட்டிக்காட்டப்பட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. மிகவும் உருக்கமான ஒரு செய்தியாக இன்றைய தினம் நாளேடுகளிலும் சமூக வலைதளங்களிலும் இது குறித்த செய்திகளை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. நாங்கள் அடுத்ததாக மற்றொரு பிரதான விடயம் குறித்து அவதானம் செலுத்தக்கூடியதாக இருக்கும். ஜனாதிபதியினை மையப்படுத்தியதான பல்வேறு தகவல்கள் இன்றைய தினம் பத்திரிகைகளில் பிரசுரமாயிருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. குறிப்பாக மல்வத்து அஸ்கிரி மகாநாயக்க தேர்தலை சந்தித்து ஆசி பெற்றார் ஜனாதிபதி அனுரகுமார் என்பதாக காலை முரசு பத்திரிகையில் ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கிறது. கண்டி வரலாற்று சிறப்புமிக்க ஸ்ரீ தலதா மாளிகையினுடைய வருடாந்த எஸ்எல பிரகர விழாவில் கலந்து கொள்வதற்காக கண்டிக்க விஜயம் மேற்கொண்டிருந்த ஜனாதிபதி அனுரகுமார் தேசாநாயக்க நேற்று வியாழக்கிழமை மல்வத்து மற்றும் அஸ்கிரிய தரப்பு மகாநாயக்க தேர்தல் உட்பட அனுநாயக்க தேர்தலை சந்தித்து ஆசி பெற்றிருக்கிறார். முதலில் மல்வத்து மகாவிகாரைக்கு விஜயம் செய்த ஜனாதிபதி மல்வத்து தரப்பினர் மகாநாயக்க அதி வணக்கத்துக்குரிய திப்பட்டுவாவை ஸ்ரீ சுமங்கல மகாநாயக்க தேரரை சந்தித்து ஆசீர்வாதம் பெற்றமையுடன் அவருடன் சிறிது நேரம் கலந்துரையாடலிலும் ஈடுபட்டிருக்கிறார். அதனைத் தொடர்ந்து மல்வத்து தரப்பினுடைய அனுநாயக்க அதி வணக்கத்துக்குரிய திமுழ்குமுறை விமலதம அனுநாயக்க தேரரையும் சந்தித்து அவரிடமும் ஆசி பெற்றதோடு சிறு கலந்துரையாடலை மேற்கொண்டிருக்கின்றார். அடுத்து அஸ்கிரி மகாவிகாரைக்கு விஜயம் செய்த ஜனாதிபதி அனுரகுமார் தேசாநாயக்க அஸ்கிரி தரப்பினுடைய மகாநாயக்க அதி வணக்கத்துக்குரிய வரகாக்குட ஸ்ரீ ஞானரத்ன மகாநாயக்க தேரருடைய நலன் விசாரித்ததோடு அவருடனும் கலந்துரையாடலில் ஈடுபட்டிருக்கின்றார். மத்திய மாகாண ஆளுநர் நிபுணத்துவ வைத்தியர் ஹர்ஷ சுரங்கவும் இந்த சந்திப்பில் இணைந்து கொண்டிருந்தார் என்பதாக அந்த செய்தியை சுட்டிக்காட்டுகிறது. அதுபோலவே கண்டி ஸ்ரீ தலதா மாளிகையில் ஜனாதிபதி வழிபாடுகளில் ஈடுபட்டுவதான தகவல்

0: தந்திருந்த ஆயிரக்கணக்கான பொதுமக்களின் மத்தியிலும் சென்ற ஜனாதிபதி அவர்களுடைய நலன்களையும் கேட்டறிந்திருக்கின்றார். இந்நிகழ்வில் மத்திய மாகாண ஆளுநர் நிபுணத்துவ வைத்தியர் ஆர்ஷசுரங்க உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டிருந்தார்கள் என்பதாக அந்த செய்தி அடையாளப்படுத்தப்பட்டிருப்பதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதுபோலவே இன்றைய தினமும் மிக முக்கியமான ஒரு நிகழ்வில் ஜனாதிபதி கலந்து கொள்ள இருக்கிறார் என்ற விடயத்தினையும் இன்றைய தினம் வீரகேசரி பத்திரிகையுடைய மலையக பகுதி செய்திகளில் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. குறிப்பாக இந்த பூனாகல கபரகல வீடமைப்பு திட்டத்தில் அங்குரார்ப்பண நிகழ்வில் கலந்து கொள்வதற்காக அவர் அங்கு செல்லவிருப்பதான தகவல்கள் பிரசுரமாக இருக்கின்றன. பூனாகல மக்களுக்கான 50 வீடுகள் ஜனாதிபதியினால் இன்று கையளிப்பு என்பதாக அதற்கு தலைப்பிடப்பட்டிருக்கிறது. வளமான நாடு அழகான வாழ்க்கை என்ற அரசாங்கத்தினுடைய கொள்கையை அடிப்படையாக கொண்டு பூனாகல கபரகல தோட்டத்தில் மண் சரிவால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக பூனாகலையில் அமைக்கப்பட்டிருக்கின்ற 50 வீடுகளை கையளிக்கும் விசேட நிகழ்வு ஜனாதிபதி அனுரகுமார் தேசாநாயக்க தலைமையில் இன்று 28 காலை 9 பூனாகலையில் அமைந்திருக்கின்ற நவோதயபுரம் வீடமைப்பு திட்ட வளாகத்தில் நடைபெற இருக்கிறது. 2023 ஆண்டு மார்ச் 19 கபரகல பகுதியில் ஏற்பட்ட மண் சரிவில் வீடுகளை இழந்து சுமார் 3.5 ஆண்டுகளாக மூடப்பட்ட தேயிலை தொழிற்சாலையில் மிகுந்த சிரமங்களுக்கு மத்தியில் வாழ்ந்த கபரகல பகுதியைச் சேர்ந்த 50 குடும்பங்களுக்காக அரசு நிதியில் கட்டப்பட்ட வீடுகளே ஜனாதிபதியினால் இன்று கையளிக்கப்பட இருக்கின்றன. இதன்படி 50 வீடுகளுக்காக தலா 10 பேச் காணியுடன் 50 முழுமையான வீடுகள் நிர்மாணிக்கப்பட்டிருக்கின்றன. ஒரு வீட்டை நிர்மாணிப்பதற்கு சுமார் 32 லட்சம் ரூபாய் செலவிடப்பட்டிருப்பதுடன் 50 வீடுகளுக்காக அமைச்சினால் சுமார் 160 மில்லியன் ரூபாய் செலவிடப்பட்டிருக்கிறது. அத்துடன் ஒவ்வொரு வீடும் சுமார் 550 சதுர அடி பரப்பளவை கொண்டதுடன் 2 படுக்கறைகள், வரவேற்பறை, சமையலறை மற்றும் குளியலறை உள்ளிட்ட அடிப்படை வசதிகளுடன் நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறது. எனவே தொடர்பான விசேட நிகழ்வு இன்றைய நாளில் இடம்பெற இருக்கிறது. அது மாத்திரமல்லாமல் அங்கிருக்கின்ற மக்களுக்கான அடிப்படை தேவைகளுக்கான பொருட்களும் கையளிக்கப்பட்டிருக்கின்றன. சுமார் 175,000 ரூபாய் பெறுமதியான பொருட்கள் இதன் பொழுது கையளிக்கப்பட்டிருப்பதான தகவல்களை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அமைச்சருடைய அமைச்சர்கள் மற்றும் உயரதிகாரிகள் பலரும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே அந்த மக்களுடைய வாழ்வை மீள கட்டியெழுப்புவதற்கான மிக முக்கியமான விடயமாக அந்த விடயம் அமைந்திருக்கிறது. இன்றைய தினம் வசந்தம் தொலைக்காட்சியினூடாக நேரடி ஒளிபரப்பை காண்பதற்கான வாய்ப்பும் உங்களுக்கு இருக்கிறது என்ற விடயத்தினையும் இந்த இடத்தில் நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்கின்றோம். அதுபோல ஜனாதிபதி மற்றும் ஒரு பிரதான அறிவுறுத்தலை விடுத்திருக்கின்றார். முப்படையினருக்கும் ஜனாதிபதி ஒரு அழைப்பு விடுத்திருக்கின்றார். தினகரன் பத்திரிகை முதற் பக்கத்தில் அந்த செய்தியை தந்திருக்கிறது. மக்களின் பொது அமைதியினையும் ஒழுங்கையும் பேணும் நடவடிக்கைகளுக்காக நாட்டின் 25 நிர்வாக மாவட்டங்களிலும் முப்படையினரை அழைப்பதற்கு ஜனாதிபதி அனுரகுமார் தேசாநாயக்க உத்தரவிட்டிருக்கிறார் என்ற செய்தி இன்றைய தினம் தினகரன் பத்திரிகையுடைய முதற் பக்கத்தில் பிரசுரமாக இருக்கிறது. முப்படையினருக்கும் ஜனாதிபதி அழைப்பு என்பதாக அதற்கு தலைப்பிடப்பட்டிருக்கிறது. பொது பாதுகாப்பு கட்டளை சட்டத்தின் 12 பிரிவின் கீழ் ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற அதிகாரங்களை பயன்படுத்தி இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறார்கள். இந்த உத்தரவு நேற்று 27 முதல் நடைமுறைக்கு வந்திருக்கிறது என்ற விடயமும் அதில் சுட்டிக்காட்டப்பட்டிருப்பதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. குறிப்பாக இதன்படி இலங்கை ராணுவம், கடற்படை மற்றும் விமானப்படையை சேர்ந்தோர் பொது அமைதியை பேணுவதற்காக நாடு முழுவதும் பணியில் ஈடுபடுத்தப்பட இருக்கிறார்கள். கொழும்பு, கம்பஹா, களுத்துறை, கண்டி, மாத்தலை, நுவரெலியா, காலி, மாத்தறை, ஹம்பாந்தோட்டை, யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, மன்னார், வவுனியா, முல்லைத்தீவு, மட்டக்களப்பு, அம்பாறை, திருகோணமலை, குருநாகல், புத்தளம், அனுராதபுரம், பொலநர்வை, பதுளை, முனராகலை, ரத்தினபுரி மற்றும் கேகாலி ஆகிய 25 மாவட்டங்களுக்கும் இந்த உத்தரவின் கீழ் உள்ளடக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற விடயம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஜனாதிபதியுடைய இந்த உத்தரவும் அவசரகால சட்டத்தை பிறப்பித்துள்ளதாக அர்த்தப்படாது என்ற விடயமும் அதில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பொது பாதுகாப்பு கட்டளை சட்டத்தின் 12 பிரிவின் கீழ் பொது ஒழுங்கை பேணுவதற்கு முப்படையினரை அழைப்பதற்கான தனியான சட்ட அதிகாரம் ஜனாதிபதிக்கு இருக்கிறது. இதே சட்டப்பிரிவின் கீழ் கடந்த காலங்களிலும் பல ஜனாதிபதிகள் முப்படையினரை பொது ஒழுங்கு பணிகளுக்காக அழைத்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது என்ற விடயமும் அதில் சுட்டிக்காட்டப்பட்டிருப்பதையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதுபோல நாங்கள் அடுத்ததாக மற்றும் ஒரு பிரதான விடயம் குறித்தும் அவதானம் செய்திருக்கின்றோம். நீதிமன்ற நடவடிக்கைகளை மையப்படுத்தியதான பல்வேறு செய்திகளும் இன்றைய தினம் பத்திரிகையில் பிரசுரமாக இருக்கின்றன. அது குறித்தும் பார்க்கலாம் இந்த விளம்பர இடைவெளியின் பின்னர்.
1: அழகு தமிழின் கரம் பிடித்து உங்கள் வசந்தமே நாடு முழுவதும் 102.6 102.8 புதிய நம்பிக்கை புன்னகையோடு தொடங்கும் அற்புத காலை, மனதை மயக்கும் இசை, சுவாரஸ்யமான தகவல்கள் உங்கள் காலை பொழுதை புத்துணர்வாக்க. வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30

0: புலம்பெயர் இடைவெளியின் பின்னர் சுயாதீன செய்தி பார்வையிட்டிருக்கின்றோம். தினகரன் பத்திரிகையுடைய பிரதான தலைப்பு செய்தி பின்வருமாறு அமைந்திருக்கிறது. அர்ஜுன மகேந்திரனை இலங்கைக்கு அழைத்து வர மாற்று சட்ட வழிகள் ஆராய்வு. நாடு கடத்துவதில் சட்ட தடைகள். பிணைமுறை மோசடி வழக்கு தொடர்ந்து முன்னெடுப்பு என்பதாக அதற்கு தலைப்பட்டிருப்பதை நாங்கள் காணலாம். வீரகேசரி பத்திரிகையும் அந்த செய்தியை தந்திருக்கிறது. அர்ஜுன மகேந்திரனை நாட்டுக்கு அழைத்து வருவதில் சட்ட சிக்கல். அமைச்சர் ஆனந்த விஜயபால கருத்து என்பதாக அதற்கு தலைப்பட்டிருப்பதை நாங்கள் காணலாம். மத்திய வங்கி பிணைமுறை மோசடி வழக்கில் நீதிமன்றத்தால் தேடப்பட்டு வரும் முன்னாள் மத்திய வங்கி ஆளுநர் அர்ஜுன மகேந்திரனை இலங்கைக்கு நாடு கடத்துவதில் சட்ட ரீதியான தடைகள் காணப்படுவதால் அவரை நாட்டுக்கு அழைத்து வருவதற்கான மாற்று சட்ட வழிகள் தொடர்பில் அதிகாரிகள் ஆராய்ந்து வருவதாக பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற விவகார அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்திருக்கின்றார். சிங்கப்பூர் பிரஜையாக அந்நாட்டில் வசித்து வரும் அர்ஜுன மகேந்திரன் தனது பெயரையும் மாற்றிக்கொண்டுள்ளதாக அமைச்சர் இதன்போது குறிப்பிட்டிருக்கின்றார். சிங்கப்பூர் சட்டத்தின்படி அந்நாட்டு பிரஜை ஒருவரை இலங்கைக்கு அழைத்து வருவதில் சிக்கல்கள் காணப்படுவதாக தெரிவித்த அமைச்சர் இவ்வாறான சந்தர்ப்பங்களில் பின்பற்றக்கூடிய பல்வேறு சட்ட நடைமுறைகள் உள்ளதாகவும் அவற்றின் அடிப்படையில் அர்ஜுன மகேந்திரனை இலங்கைக்கு அழைத்து வருவதற்கு தேவையான சட்ட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்திருக்கின்றார். மத்திய வங்கி பிணைமுறை மோசடி தொடர்பான வழக்கு தற்போது விசாரணையில் இருப்பதாகவும் அதன் மூலம் பல்வேறு விடயங்கள் தொடர்பான தகவல்கள் வெளிப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்திருக்கிறார். வழக்கு தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். தொலைக்காட்சியினுடைய நேர்காணல் ஒன்றில் தெரிவித்த கருத்துக்களின் பொழுது இந்த விடயம் இதை அவர் சுட்டிக்காட்டியிருப்பதையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இன்னும் பல்வேறு முக்கியமான விடயங்கள் குறித்தும் அவருடைய கருத்து அமைந்திருந்தது. இதனிடையே அர்ஜுன மகேந்திரன் தனது சட்டப்பூர்வ பெயரை ஹர்ஜான் அலெக்சாண்டர் என மாற்றிக்கொண்டுள்ளதாகவும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு கிடைத்திருக்கின்ற தகவல்களையும் அவர் குறிப்பிட்டிருந்தார். எனவே அர்ஜுன மகேந்திரனுக்கு எதிராக சர்வதேச போலீசாருடைய ஊடாக சிவப்பு அறிவித்தல் பிறப்பிக்கப்பட்டிருப்பதாகவும் அதற்கான நடவடிக்கைகளை குற்றப்புலனாய்வு திணைக்களம் முன்னெடுத்திருந்தது. அதனைத் தொடர்ந்து அவர் தனது பெயரை மாற்றிக்கொண்டுள்ளதாக தகவல்கள் தெரிவித்திருக்கின்றன. 2015 இடம்பெற்ற மத்திய வங்கி பிணைமுறை மோசடி தொடர்பில் அரசாங்கத்திற்கு ரூபாய் 10 மில்லியனுக்கும் அதிகமான நட்டம் ஏற்பட்டதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் அர்ஜுன மகேந்திரனுக்கு எதிராக வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கு எதிர்வரும் அக்டோபர் 30 மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட வேண்டும் என கொழும்பு பிரதான நீதிவான் அசாங்கேஸ் போதரகம கடந்த 21 உத்தரவிட்டிருந்தார். மேலும் அர்ஜுன மகேந்திரன் தொடர்பில் உரிய நடைமுறைகளுக்கு அமைய பிடியாணை உள்ளிட்ட சட்ட நடவடிக்கைகளை அது தொடர்பில் நீதிமன்றத்திற்கு அறிக்கை சமர்ப்பிக்குமாறு லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவும் குழுவுக்கும் நீதவான் உத்தரவிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இதன் அடிப்படையில் தான் இந்த கருத்தினை அமைச்சர் தற்பொழுது தெரிவித்திருப்பதையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதுபோல மற்றொரு பிரதான செய்தியும் நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. கஹல் பத்திரை பத்மே பூச அதி உயர் பாதுகாப்பு சிறைச்சாலைக்கு என்பதாக வீரகேசரி பத்திரிகை முதற் பக்கத்தில் ஒரு செய்தியை தந்திருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. தடுப்பு காவலில் வைத்து விசாரணைகளுக்கு உட்படுத்தப்பட்டு வந்த நிலையில் நீதிமன்றத்தால் எதிர்வரும் 3 வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்ட பாதாள உலக குழுவினுடைய முக்கிய புள்ளி என அறியப்படுகின்ற கோர்லகமகே மந்திரு பத்மஸ்ரீ பெரேரா எனும் கெஹல் பத்திர பத்மே அதி உயர் பாதுகாப்பு சிறைச்சாலையான பூச சிறைச்சாலைக்கு மாற்றப்பட்டிருக்கிறார். கொழும்பு நீதவான் நீதிமன்றில் குறித்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட பொழுது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. இதன் பொழுது சந்தேக நபர் சார்பில் ஆஜரான சட்டத்தரணிகள் வெலிசர சிறைச்சாலையின் சந்தேக நபரின் எதிர்த்தரப்பினர்கள் தடுத்து வைக்கப்பட்டிருப்பதன் காரணமாக அவரை பாதுகாப்பு நிமித்தம் வெலிசர தவிர்ந்த வேறு எந்த ஒரு சிறைச்சாலையிலாவது தடுத்து வைப்பதற்கான உத்தரவை பிறப்பிக்குமாறு நீதிமன்றத்தில் கோரிக்கையை விடுத்திருந்தார்கள். அதன்படிதான் இந்த விடயம் இடம்பெற்றிருப்பதாக செய்திகள் சுட்டிக்காட்டுவதையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. பல்வேறு முக்கியமான விடயங்கள் இதில் வெளியாக இருக்கின்றன. இந்த சட்டத்தரணி முன்வைத்த இந்த விடயத்தை பரிசீலித்த நீதிமன்றம் சந்தேக நபரை மிகவும் பாதுகாப்பான பொருத்தமான சிறைச்சாலை ஒன்றில் தடுத்து வைப்பதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு சிறைச்சாலை அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டிருக்கிறது. நீதிமன்றத்தினுடைய இந்த உத்தரவுக்கு அமைய சந்தேக நபரை நேற்று முன்தினமே பூச அதி உயர் பாதுகாப்பு சிறைச்சாலைக்கு கொண்டு சென்று தடுத்து வைப்பதற்கு சிறைச்சாலைகள் திணைக்களம் நடவடிக்கை எடுத்திருந்தது என்ற விடயமும் அதில் சுட்டிக்காட்டப்பட்டிருப்பதையும் நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்கிறது. பட்டோவிட்ட அசங்கவினுடைய நெருங்கிய சகா கைது என்பதான மற்றொரு செய்தியையும் நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்கிறது. வீரேஸ்ரீ பத்திரிகை முதற் பக்கத்தில் அதனை தந்திருக்கின்றது. போதைப்பொருள் கடத்தல்காரரும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்கும்பலின் உறுப்பினருமான பட்டோவிட்ட அசங்கவினுடைய நெருங்கிய ஆதரவாளர் ஒருவரான ஊழல் ஒழிப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். மேற்படி சந்தேக நபர் பட்டோவிட்ட அசங்கவினுடைய போதைப்பொருளை விநியோகிப்பதோடு பண கொடுக்கல் வாங்கலிலும் ஈடுபட்டவர் என்ற விடயம் இதில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பலான ஊழல் ஒழிப்பு பிரிவினுடைய பணிப்பாளர் கிடைத்த தகவலின் அடிப்படையில் தான் இந்த விடயம் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. உதவி போலீஸ் அத்தச்சகர் ரொஹான் ஒலுகலினுடைய நேரடி மேற்பார்வையில் அப்பிரிவினுடைய நிலைய போர்ப்பதிகாரி பிரதான போலீஸ் பரிசோதகர் இந்திக்க வீரசிங்கவுக்கு கிடைத்த ரகசிய தகவலுக்கு அமைவாகவே இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டிருந்தது. இதன் பொழுது கைதான சந்தேக நபர் பட்டோவிட்டா மூன்றாம் கட்டத்தை சேர்ந்த லக்மால் என அடையாளம் காணப்பட்டிருக்கிறார். இவர் பட்டோவிட்டா அசங்கவினுடைய போதைப்பொருள் வலையமைப்பில் பிரதான போதைப்பொருள் விநியோகஸ்தராக செயற்பட்டு வந்திருக்கிறார். அத்தோடு போதைப்பொருள் விநியோகத்தின் மூலம் ஈட்டப்படும் பணத்தையும் அசாங்க நாளாந்தம் சந்தேக நபர் செலுத்தியுள்ளதாகவும் விசாரணைகளில் தெரிய வந்திருக்கிறது. பலான ஊழல் ஒழிப்பு பிரிவு அதிகாரிகளால் சந்தேக நபர் கைது செய்யப்பட்ட போது அவரிடமிருந்து 15 கிராமுக்கும் அதிகமான ஐஸ் போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. கைதான சந்தேக நபர் தற்பொழுது மேலதிக விசாரணைகளுக்காக கல்கிச போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டதை தொடர்ந்து தடுத்து வைக்கப்பட்டு தீவிர விசாரணைகளுக்கு உட்படுத்தப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது என்பதாகவும் அந்த விடயம் இன்றைய தினப்பத்திரிகளில் பிரசுரமாயிருப்பதை நாங்கள் காணலாம். தினகரன் பத்திரிகையுடைய முதற் பக்கத்திலும் மற்றும் ஒரு பிரதான செய்தி பிரசுரமாகியிருக்கிறது. வெளிநாடுகளில் மேலும் பல சந்தேக நபர்கள் கைது, இலங்கைக்கு விரைவில் நாடு கடத்தல் என்பதாக அதற்கு தலைப்பிடப்பட்டிருக்கிறது. வெளிநாடுகளுக்கு தப்பிச் சென்று தலைமறைவாக வசித்து வருகின்ற ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றச்செயல்களில் ஈடுபட்டதாக கூறப்படுகின்ற 65 சந்தேக நபர்கள் இதுவரை இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டிருக்கிறார்கள். மேலும் பலர் கைது செய்யப்பட்டிருக்கின்ற நிலையில் விரைவில் நாட்டுக்கு அழைத்து வரப்பட இருக்கிறார்கள் என்பதாக பொதுமக்கள் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் சட்டத்தரணி சுனில் வடகல தெரிவித்திருக்கின்றார். வெளிநாடுகளில் தலைமறைவாக இருக்கின்ற குற்றவாளிகளை நாட்டுக்கு அழைத்து வரும் நடவடிக்கை பொழுது ஒப்படைப்பு சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதில் சில நாடுகளுக்கு இடையே காணப்படுகின்ற வேறுபாடுகள் காரணமாக சிலரை கொண்டு வருவதில் தாமதங்கள் ஏற்பட்டிருக்கின்ற விடயத்தினையும் அவர் இதன் பொழுது சுட்டிக்காட்டியிருப்பதையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. பிரதான ஒரு விடயமாக அது இன்றைய தின பத்திரிகைகளில் பிரசுரமாகியிருக்கிறது. ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றச்செயல்களுடன் தொடர்புடையவர் என கூறப்படுகின்ற பஸ் லலித் என்பவரை இலங்கைக்கு அழைத்து வருவதில் இவ்வாறான சட்ட நடைமுறை சிக்கல்கள் காரணமாக தாமதம் ஏற்பட்டது. எனவே வெளிநாடுகளில் தலைமறைவாக இருக்கின்ற ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகளை சட்டத்தின் முன் நிறுத்தும் நடவடிக்கை தொடர்ந்தும் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்ற விடயமும் அதில் சுட்டிக்காட்டப்பட்டிருப்பதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறேன். எதிர்காலத்திலும் இவ்வகையான தீவிரமான பல நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என்பதை மையப்படுத்தியதாகவே அந்த செய்தியும் இன்றைய தினம் பத்திரிகையில் பிரசுரமாக இருக்கிறது. இன்றைய தினம் தமிழன் பத்திரிகையுடைய 11 பக்கத்தில் ஒரு செய்தி பிரசுரமாகிறது. அது குறித்து இப்பொழுது அவதானம் செலுத்தலாம். நாடளாவிய ரீதியில் 108 விசேட சுற்றிவளைப்புகள், முறையான ஆவணங்களை சமர்ப்பிக்க தவறிய 84 வர்த்தக நிலையங்கள், சுமார் 1.5 மில்லியன் ரூபாய் சந்தை பெறுமதியுடைய பொருட்கள் அதிகாரிகள் பொறுப்பில், நுகர்வோர் அலுவல்கள் அதிகார சபை அதிரடி என்பதாக அதற்கு தலைப்பிட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. நுகர்வோர் அலுவல்கள் அதிகார சபையால் கடந்த 18 மற்றும் 19 தேதிகளில் நாடளாவிய ரீதியில் மேற்கொள்ளப்பட்ட 108 சுற்றுவளைப்புகளில் பொருட்கள் பெறப்பட்ட விகிதத்தை உறுதிப்படுத்தக்கூடிய முறையான பற்றுச்சீட்டுகளை சமர்ப்பிக்க தவறிய 84 வர்த்தக நிலையங்களும் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றன. இந்த நடவடிக்கைகளின் பொழுது இறக்குமதி செய்யப்பட்ட சருமத்தை வெளிரச் செய்கின்ற அழகுசாதன பொருட்கள், முகம் மற்றும் உடலுக்கான அழகுசாதன பொருட்கள், வாசனை திரவியங்கள், தலைமுடிக்கான பொருட்கள், விளையாட்டு காலணிகள் மற்றும் ஏனைய இறக்குமதி செய்யப்பட்ட காலணிகள் உள்ளிட்ட பல்வேறு பொருட்கள் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கின்றன. இதன்பொழுது பற்றுச்சீட்டுகளை வழங்க தவறியவை, வழங்குநரை அடையாளம் காண முடியாத மற்றும் பொருட்கள் வர்த்தக நிலையத்துக்கு எவ்வாறு கிடைத்தன என்பதை உறுதிப்படுத்த முடியாத சம்பவங்கள் நாட்டின் பல பகுதிகளிலும் கண்டறியப்பட்டிருக்கின்றன. இந்த சுற்றிவளைப்புகளின் பொழுது சுமார் 1.5 மில்லியன் ரூபாய் சந்தை பெறுமதியுடைய பொருட்கள் அதிகாரிகளுடைய பொறுப்பில் எடுக்கப்பட்டிருப்பதுடன் சம்பந்தப்பட்ட வர்த்தகர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட இருக்கின்றன. இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்களுடைய விநியோக மூலத்தை உறுதிப்படுத்த முடியாத சம்பவங்கள் தொடர்பில் விநியோக சங்கிலி மற்றும் சம்பந்தப்பட்ட தரப்பினரை அடையாளம் காண மேலதிக விசாரணைகளை தொடரவும் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. இந்த சுற்றிவளைப்புகளுக்கு மேலதிகமாக 2026 ஆண்டில் இதுவரை கிரீம் மற்றும் திரவ வகை பொருட்கள் தொடர்பில் சுமார் 785 சுற்றிவளைப்புகள் மேற்கொள்ளப்பட்டு சம்பந்தப்பட்ட வர்த்தகர்களுக்கு எதிராக வழக்கு தொடர நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. நுகர்வோர் அலுவல்கள் அதிகார சபையால் வெளியிடப்பட்ட கட்டளை இலக்கம் 83 கீழ் பொருட்களை விற்பனைக்காக அல்லது தமது வசம் அல்லது கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் சம்பந்தப்பட்ட உற்பத்தியாளர்கள், வழங்குநர்கள், விநியோகஸ்தர்கள், களஞ்சியப்படுத்துபவர்கள் மற்றும் வர்த்தகர்கள் அவை எவ்வாறு பெறப்பட்டன என்பதை உறுதிப்படுத்தக்கூடிய உரிய ஆவணங்களை வைத்திருக்க வேண்டும். வழங்குநருடைய பெயர் மற்றும் முகவரி, கொள்வனவு செய்யப்பட்ட திகதி, கொள்வனவு விலை, கொள்வனவின் வகை, பொருளின் வகை, அளவு மற்றும் பொருந்தும் சந்தர்ப்பங்களில் பெட்ச் நம்பர் போன்ற தகவல்கள் மூலம் பொருளினுடைய விநியோக சங்கிலியை அடையாளம் காண முடியும். எனவே இந்த சட்ட தேவையினுடைய நோக்கம் வெறுமனே ஒரு பில்லை வைத்திருப்பது மட்டுமல்ல, சந்தைக்கு வரும் பொருட்களின் வழங்குநர், இறக்குமதியாளர் மற்றும் பொறுப்பான தரப்பினரை அடையாளம் காணக்கூடியதாக இருப்பது சந்தை ஒழுங்குமுறைக்கும் நுகர்வோர் பாதுகாப்புக்கும் மிக முக்கியமானதாகும். குறிப்பாக அழகு சாதன பொருட்களுடைய தரம் அல்லது பாதுகாப்பு தொடர்பில் பிரச்சினை கண்டறியப்பட்டால் அவற்றின் வழங்குநர்கள் அல்லது இறக்குமதியாளரை அடையாளம் காண இத்தகைய ஆவணங்கள் மிகவும் அவசியமாகின்றன என்பதையும் அதில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. இவ்வாறான விசேட சுற்றிவளைப்புகள் நுகர்வோரை பாதுகாப்பதற்காக மட்டுமல்லாது நாட்டின் சட்டங்களுக்கு அமைவாக சட்டப்பூர்வமாக வர்த்தகம் செய்யும் வணிகர்களை பாதுகாப்பதற்கும் முக்கியமானதாகும். சட்டப்பூர்வமாக பொருட்களை இறக்குமதி செய்யும் வணிகர்கள் சுங்க தீர்வைகள், வரிகள், கட்டணங்கள் மற்றும் ஏனைய நிர்ணயிக்கப்பட்ட கொடுப்பனவுகளை செலுத்துவதுடன் முறையான ஆவணங்களை பேணி சம்பந்தப்பட்ட ஒழுங்குமுறைகளையும் தேவைகளையும் நிறைவேற்றுகிறார்கள். இந்த முறைசாரா விநியோக வழிகளின் ஊடாக சந்தைக்கு வரும் பொருட்களுடைய தரம், நியமம், பாதுகாப்பு, உற்பத்தியாளர் அல்லது இறக்குமதியாளர் தொடர்பான தகவல்களை உறுதிப்படுத்துவது கடினமாக இருக்கலாம். குறைந்த தரமான அல்லது சட்ட தேவைகளை பூர்த்தி செய்யாத பொருட்கள் குறைந்த விலையில் சந்தைக்கு வருவது நுகர்வோருக்கு பாதிப்பை ஏற்படுத்துவதோடு பொறுப்புடனும் சட்டப்பூர்வமாகவும் செயற்படும் வணிகங்களுக்கும் நியாயமற்ற போட்டிச் சூழலை உருவாக்கலாம். எனவே இந்த விசேட நடவடிக்கைகளின் நோக்கம் வழங்குநர்களின் அல்லது சுற்றிவளைப்புகளின் எண்ணிக்கையை அதிகரிப்பது மட்டுமல்ல, நியாயமான வர்த்தக சூழலை உறுதிப்படுத்தல், நுகர்வோரை பாதுகாத்தல் மற்றும் சந்தையில் நியாயமான போட்டியை ஊக்குவித்தல் என்பவையே முக்கியமான நோக்கங்களாக கொள்ளப்பட்டிருக்கின்றன. எனவே இறக்குமதி செய்யப்பட்ட அழகு சாதன பொருட்கள், காலணிகள் மற்றும் இதே போன்ற பிரச்சினையில் காணப்படுகின்ற தெரிவு செய்யப்பட்ட ஏனைய பொருட்கள் தொடர்பிலும் இத்தகைய விசேட சுற்றிவளைப்புகள் மற்றும் சந்தை விசாரணைகளை நுகர்வோர் அலுவலர்கள் அதிகார சபை தொடர்ந்தும் நாடளாவிய ரீதியில் மேற்கொள்ளும் என்பதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இவ்வகையான செயற்பாடுகளில் ஈடுபடுவோர் மிக அவதானமாக செயற்பட வேண்டிய காலம். எனவே அது குறித்து பல்வேறு விடயங்கள், நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற விடயம் அதில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. போதைப் பொருள் சுற்றி வளைப்பும் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. 2674 கிராம் மாவா மீட்பு என்பதான ஒரு செய்தியையும் தமிழன்பினுடைய 11 பக்கத்தில் காணக்கூடியதாக இருக்கிறது. போதைப் பொருள் பேரழிவை வேரோடு ஒழிப்பதற்காக முழு நாடுமே ஒன்றாக தேசிய செயற்பாட்டின் ஒரு பகுதியாக முழு நாடு முழுவதும் நேற்று முன்தினம் 26 தேதி மேற்கொள்ளப்பட்ட விசேட சுற்றிவளைப்பின் பொழுது சந்தேகவர்கள் 792 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதுகுறித்து போலீஸ் ஊடக பிரிவு நேற்று ஒரு அறிக்கையினை வெளியிட்டிருந்தது. அதில் பின்வருமாறு விடயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன. நாடு முழுவதும் மேற்கொள்ளப்பட்ட விசேட சுற்றிவளைப்பில் 205 கிராம் ஹெரோயினுடன் சந்தேக நபர்கள் 247 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். மேலும் 480 கிராம் ஐஸ் போதைப் பொருளுடன் சந்தேக நபர்கள் 290 பேரும், 665 கிராம் கஞ்சா மற்றும் 19388 கஞ்சா செடிகளுடன் சந்தேகவர்கள் 177 பேரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அத்தோடு 2 கிராம் குஷ் போதைப் பொருள், 108 கிராம் அஷிஷ் போதைப் பொருள், 371 போதை மாத்திரைகள், 1 கிலோ 321 கிராம் மதுரம் ஒதுக லேகியம் மற்றும் 2 கிலோ 674 கிராம் மாவா உள்ளிட்ட போதைப் பொருட்களுடன் 72 பேரும் கைது செய்யப்படுகின்ற விடயம் அதில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. இதேவேளை இந்த சுற்றிவளைப்பில் தடுப்பு காவல் உத்தரவின் பேரில் 2 பேருக்கு எதிராக மேலும் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதுடன் போதைப் பொருளுக்கு அடிமையான 7 பேர் புனர்வாழ்வுக்கு பரிந்துரைக்கப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் தெரிவிப்பதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இதுபோல இந்த போக்குவரத்து குற்றங்களுக்காகவும் சந்தேகவர்கள் 4436 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதான மற்றொரு தகவலையும் அந்த செய்தி அந்த பத்திரிகையை சுட்டிக்காட்டியிருக்கிறது. நாடளாவிய ரீதியில் நேற்று முன்தினம் மேற்கொள்ளப்பட்ட விசேட சுற்றிவளைப்பு நடவடிக்கையில் போக்குவரத்து குற்றங்களுக்காக 4436 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்ற நிலையில் மது போதையில் வாகனங்களை செலுத்திய சாரதிகள் 39 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு நேற்று வெளியிட்டிருக்கின்ற அறிக்கையில் சுட்டிக்காட்டியிருக்கிறது. போலீஸ் அதிகாரிகள், ராணுவ வீரர்கள், போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் மற்றும் கடற்படையினர் ஆகியோர் இணைந்து இந்த சுற்றிவளைப்பு நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் 42043 பேர் மீது மேற்கொள்ளப்பட்ட சோதனை நடவடிக்கையில் சந்தேகத்தின் பேரில் 489 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். மேலும் குற்றங்களுடன் தொடர்புடைய 17 பேர் அடையாளம் காணப்பட்டிருக்கிறார்கள். அதேநேரம் கைது செய்யுமாறு பிறப்பிக்கப்பட்ட பிடியாணைகளுக்கு அமைவாக 310 பேரும், திறந்த பிடியாணைகளுக்கு அமைய 156 பேரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதேவேளை மது போதையில் வாகனம் செலுத்திய 39 பேரும், கவனக்குறைவாக வாகனம் செலுத்திய 83 பேரும் போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அத்துடன் பிற போக்குவரத்து குற்றங்களுக்காக 4436 பேர் போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கின்ற விடயமும் அதில் பிரதானமான செய்தியாக சுட்டிக்காட்டப்பட்டிருப்பதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இன்னும் பல விடயங்கள் குறித்து நாங்கள் தொடர்ந்து பார்க்கலாம் இந்த விளம்பர இடைவெளியின் பின்னர்.
1: அழகு தமிழின் திறம் பிடித்த உங்கள் வசந்தமே நாடு முழுவதும் 102.8
2: புதிய நம்பிக்கை, புன்னகையோடு தொடங்கும் அற்புத காலை, மனதை மயக்கும் இசை, சுவாரஸ்யமான தகவல்கள், உங்கள் காலை பொழுதை புத்துணர்வாக்க வணக்கம் வசந்தம் வாழ்வின் நிதர்சனம். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 மணிக்கு

0: விளம்பர இடைவெளியின் பின்னர் சுயாதீன செய்தி பார்வையிடுகின்றோம். அடுத்ததாக நாங்கள் மற்றொரு பிரதான விடயம் குறித்து அவதானம் செலுத்த இருக்கின்றோம். குறிப்பாக இது நாட்டில் ஏற்பட்டிருக்கின்ற கடும் வறட்சியுடனான காலநிலை தொடர்பான செய்திகளாக அமைந்திருக்கின்றன. தினகரன் பத்திரிகையுடைய முதற்பக்கத்தில் ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கிறது. எல்நினோ தாக்கம் 84,545 பேர் பாதிப்பு என்பதாக அதற்கு தலைப்பட்டிருப்பதை நாங்கள் காணலாம். எல்நினோ காலநிலை தாக்கத்தால் நாட்டில் நிலவுகின்ற வறட்சியான காலநிலை காரணமாக 26,457 குடும்பங்களைச் சேர்ந்த 84,545 பேர் பாதிக்கப்பட்டிருப்பதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்திருக்கிறது. இந்த வறட்சியான காலநிலை 7 மாவட்டங்களில் உள்ள 25 பிரதேச செயலக பிரிவுகளை பாதித்துள்ளதாகவும் அனர்த்த முகாமைத்துவ நிலையம் சுட்டிக்காட்டியிருக்கிறது. இதன்படி மொனராகலை, அம்பாறை, பதுளை, மட்டக்களப்பு, பொலநர்வை, ரத்தினபுரி மற்றும் ஹம்பாந்தோட்டை ஆகிய மாவட்டங்களில் வறட்சியால் அதிக அளவில் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. வறட்சியால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் 24,144 குடும்பங்களைச் சேர்ந்து 75,734 பேருக்கு குடிநீர் விநியோகிக்கப்பட்டு வருகிறது. நாட்டின் பல பகுதிகளில் நீர்நிலைகள் வற்றி வரும் நிலையில் குறிப்பாக குடிநீர் மற்றும் விவசாய தேவைகளுக்கான நீர் பற்றாக்குறை தொடர்பில் அதிக அவதானம் செலுத்தப்பட்டு வருகின்ற நிலையில்தான் இந்த விடயமும் மிக முக்கியமான அவதானமிக்க நிலைமையாக காணப்படுகிறது. எனவே இந்த நிலைமையை தொடர்ந்து கண்காணித்து வருவதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்திருக்கிறது. இதேவேளை கிழக்கு மாகாணம் உட்பட பல மாவட்டங்களில் இன்று வெப்பமான வானிலை நிலவக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. இதன்படி கிழக்கு மாகாணம் மற்றும் புலனர்வை, யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, முல்லைத்தீவு, வவுனியா மற்றும் மொடராகலை ஆகிய மாவட்டங்களில் சில பகுதிகளில் பகல் நேரத்தில் வெப்பச்சுட்டன் எச்சரிக்கை மட்டத்தை அடையக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்ற கருத்துக்களையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இன்றைய தினம் காலை முரசு பத்திரிகையிலும் இதுகுறித்த ஒரு செய்தியை பிரசுரமாக இருக்கிறது. சில பகுதிகளில் இன்று அதிகரிக்கும் வெப்பம் வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை என்பதாக அதனை அடையாளப்படுத்தியிருக்கிறது. நாட்டினுடைய சில பகுதிகளில் இன்று பகல் வேளையில் வெப்பச்சுட்டன் எச்சரிக்கை நிலையை எட்டும் என எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. அதன்படி கிழக்கு மாகாணம் மற்றும் புலனர்வை, யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, முல்லைத்தீவு, வவுனியா மற்றும் மொனராகலை ஆகிய மாவட்டங்களுக்கு இந்த வெப்பமான காலநிலை எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. சூரிய ஒளியில் நீண்ட நேரம் வெளியில் இருப்பது சோர்வு மற்றும் தசப்பிடிப்புகளை ஏற்படுத்தக்கூடும் என்பதால் பொதுமக்கள் போதிய அளவு நீரை பருகுமாறும் வெளிப்புற நடவடிக்கைகளை கட்டுப்படுத்துமாறும் அறிவுறுத்தப்பட்டிருக்கின்ற விடயங்களும் அதில் பிரதானமாக சுட்டிக்காட்டப்பட்டிருப்பதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதுபோல மற்றொரு செய்தியும் இன்றைய தினம் பத்திரிகைகளில் பிரசுரமாக இருக்கிறது. கடும் வறட்சி, நீர்த்தேக்கங்களுடைய நீர்மட்டம் வீழ்ச்சி என்பதாக அதற்கு தினகரன் பத்திரிகை முதற்பக்கத்தில் தலைப்பட்டிருக்கிறது. நாட்டில் நிலவுகின்ற இந்த வறட்சியான காலநிலை காரணமாக மகாவலி அதிகார சபையின் கீழ் இருக்கின்ற பல முக்கிய நீர்த்தேக்கங்களுடைய நீர்மட்டம் குறிப்பிடத்தக்க அளவில் குறைவடைந்திருப்பதாக மகாவலி அதிகார சபை தெரிவித்திருக்கிறது. சில நீர்த்தேக்கங்களுடைய நீர்மட்டம் 30% குறைவாக வீழ்ச்சியடைந்திருப்பதன் காரணமாக மக்கள் மிக அவதானமாக செயற்பட வேண்டும் என்ற விடயமும் அதில் சுட்டிக்காட்டப்பட்டிருப்பதை நாங்கள் காணலாம். மேலும் சில நீர்த்தேக்கங்களில் 50% அண்மித்த மட்டத்தில் காணப்படுவதாகவும் நீர்மட்டம் காணப்படுகிறது. கடந்த August 25 நிலவரப்படி கண்டலம்ப குளத்தினுடைய நீர்மட்டம் 50%, கழுகங்கை நீர்த்தேக்கத்தினுடைய நீர்மட்டம் 55% பதிவாகியிருக்கிறது. அதேவேளை போவத்தென்ன நீர்த்தேக்கத்தில் 21%, மதுரோயா நீர்த்தேக்கத்தில் 26%, கலா குளத்தில் 29%, குருளுக்குளத்தில் 27% நீர்மட்டம் பதிவாகியிருக்கிறது. மிக குறைந்த அளவான தியப்பான குளத்தின் நீர்மட்டம் 15% பதிவாகியிருக்கிறது. எவ்வாறாயினும் மகாவலி அமைப்பின் கீழ் இருக்கின்ற சில நீர்த்தேக்கங்களுடைய நீர்மட்டம் இன்னும் உயர்ந்த நிலையில் காணப்படுவதாக மகாவலி அதிகார சபையினுடைய அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்ற கருத்துக்களும் அதில் பிரதானமான செய்திகளாக பிரசுரமாக இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே மக்கள் இந்த காலங்களில் நீரை மிக சிக்கனமாக பயன்படுத்த வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். சூரிய மின்படலங்களை தற்காலிகமாக செயலிழக்க செய்யுமாறு அறிவுறுத்தல் என்ற ஒரு செய்தியும் நாங்கள் இன்றைய தினம் காலை முரசு பத்திரிகையிலும் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. பிரதானமான ஒரு செய்தியாக அதனை காணலாம். கூரைகளில் பொருத்தப்பட்டிருக்கின்ற 300 கிலோவோல்ட்டிற்கும் அதிகமான திறன் கொண்ட சூரிய மின் படலங்களை தற்காலிகமாக செயலிழக்க செய்யுமாறு வலுசக்தி அமைச்சர் அனுராக் கொர்ணாத்திரக்க கோரிக்கை விடுத்திருக்கின்றார். நேற்று முதல் நாளை மறுதினம் ஞாயிற்றுக்கிழமை வரை இவ்வாறு செயலிழக்க செய்யுமாறு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார். அதன்படி மேற்படி நாட்களில் காலை 8 முதல் பிற்பகல் 3 வரை சூரிய மின்படலங்களை செயலிழக்க செய்யுமாறு அமைச்சர் அனுராக் கொர்ணாத்திலக்கு கேட்டுக் கொண்டிருக்கின்ற விடயங்களும் அதில் பிரதானமான விடயமாக பிரசுரமாக இருப்பதை நாங்கள் காணலாம். இன்றைய தினம் தமிழன் பத்திரிகையினுடைய 7 பக்கத்தில் மற்றொரு செய்தியினை காணக்கூடியதாக இருந்தது. குறிப்பாக இந்த நுவரெலியா பிரதேசத்தை மையப்படுத்தியதான ஒரு செய்தியாக காணப்படுகிறது. நுவரெலியா கிரகரி ஏரியினுடைய நீர் மாசடைவு நிலை தீவிரம், நீரை மக்கள் அருந்துவது உடல்நலத்துக்கு கேடு, மத்திய சுற்றுச்சூழல் அதிகார சபை எச்சரிக்கை என்பதாக அதற்கு தலைப்பிடப்பட்டிருக்கிறது. எனவே பாடசாலை விடுமுறை காலங்கள் என்பதனால் இப்பொழுது பலரும் இங்கு இந்த பிரதேசங்களுக்கு விஜயம் செய்கிறார்கள், சுற்றுலா செல்கிறார்கள். இலங்கையினுடைய முக்கிய சுற்றுலா தலங்களில் ஒன்றான நுவரெலியா கிரகரி ஏரியினுடைய நீர் மாசடைந்துள்ளதாகவும் அந்த நீரை மக்கள் அருந்துவது உடல்நலத்துக்கு கேடு விளைவிக்கக்கூடும் என்று மத்திய சுற்றுச்சூழல் அதிகார சபையினுடைய ஆய்வு தரவுகளை மேற்கோள் காட்டி இந்த எச்சரிக்கையை விடுக்கப்பட்டிருக்கிறது. நோரடியா மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான மஞ்சுள சுரவீர் ஆராய்ச்சி இதனை தெரிவித்திருக்கிறார். அண்மையில் நடைபெற்ற மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் மத்திய சுற்றாடல் அதிகார சபையினால் சமர்ப்பிக்கப்பட்ட அறிக்கைகளின் அடிப்படையிலேயே இந்த நிலைமை தெரிய வந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். சுற்றியிருக்கின்ற பல நீர்த்தேக்கங்களிலிருந்து நீர் வந்து சேரும் வகையில் ஆரம்பத்தில் அமைப்பு உருவாக்கப்பட்டிருந்தது. ஆனால் காலப்போக்கில் அந்த சிறிய நீர்த்தேக்கங்களில் மலேக விவசாய நடவடிக்கைகளில் பயன்படுத்தப்படும் பூச்சிக்கொல்லிகள், உரங்கள், பல்வேறு ரசாயன பொருட்கள், கழிவுகள் கிரகரி ஏரிக்குள் கலந்து வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக நீர் மாசடைந்து வருகிறது. மத்திய சுற்றாடல் அதிகார சபையினுடைய தரவுகளின்படி நீரில் சாதாரணமாக சுமார் 0.20 மில்லிகிராம் அளவில் இருக்க வேண்டிய பஸ்பெட் கிரகரி ஏரியில் 1.04 மில்லிகிராமாக பதிவாக இருக்கிறது. அதேபோன்று சாதாரணமாக சுமார் 0.50 மில்லிகிராம் அளவில் இருக்க வேண்டிய நைட்ரஜன் அளவு 3.70 மில்லிகிராம் வரை அதிகரித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. மேலும் நீரின் மாசுபாட்டை மதிப்பிடுவதற்காக பயன்படுத்தப்படுகின்ற முக்கிய அளவுகோள்களில் ஒன்றான பயோகெமிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட் அளவு கிரகரி ஏரியில் 9.72 மில்லிகிராம் ஆக பதிவாக இருக்கிறது. இந்த தரவுகள் ஏரியினுடைய நீர்த்தரத்தில் குறிப்பிடத்தக்க வீழ்ச்சி ஏற்பட்டிருப்பதாக காட்டுவதாக அதிகாரிகள் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். இந்த நிலைமை மனித ஆரோக்கியத்துக்கு கடுமையான அச்சுறுத்தலாக மாறக்கூடும் என எச்சரிக்கப்பட்டிருக்க நிலையில் பிரச்சனையை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் குறித்து தற்பொழுது ஆராயப்பட்டு வருவதாக அந்த விடயம் பிரதானமான விடயமாக சுட்டிக்காட்டப்பட்டிருப்பதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. மக்கள் இது குறித்து மிக அவதானமாக செயற்பட வேண்டும் என்ற விடயத்தினையும் நாங்கள் இந்த இடத்தில் ஞாபகப்படுத்திக் கொள்கின்றோம். அதுபோல இந்த தீவிரமடைகின்ற டெங்கு என்பதாக மற்றும் ஒரு செய்தியும் இன்றைய தினம் தமிழன் பத்திரிகையுடைய 3 பக்கத்தில் பிரசுரமாக இருக்கிறது. இதுவரை 72 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் என்ற விடயம் அதில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. 26 நாட்களுக்குள் 9330 பேர் பாதிப்பு என்பதான உபத்தலைப்பு மதிப்பிடப்பட்டிருக்கிறது. நாட்டில் டெங்கு நோய் தீவிரமடைந்து வருகிறது. எனவே டெங்குவால் 94,666 மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டதுடன் 72 பேர் இதுவரை உயிரிழந்திருக்கிறார்கள். இதுகுறித்து தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு நேற்று முன்தினம் வெளியிட்டிருக்கின்ற அறிக்கையில் பல்வேறு விடயங்களை சுட்டிக்காட்டியிருக்கிறது. நாட்டில் டெங்கு நோய் பரவல் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் நடப்பு ஆண்டில் இதுவரையான காலப்பகுதியில், அதாவது ஆகஸ்ட் மாதம் 26 தேதி வரையான காலப்பகுதியில் டெங்கு நோயால் 94,666 பேர் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதேவேளை நாடு முழுவதும் 76 சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுகளில் டெங்கு பரவும் அதி அபாய வலயங்களாக அடையாளம் காணப்பட்டிருக்கின்றன. நாட்டில் டெங்கு நோய் அதிகரித்து வரும் நிலையில் தற்போது மரண வீதம் 0.07 வீதமாக காணப்படுகிறது. ஆகஸ்ட் மாதத்தின் முதல் 26 நாட்களுக்குள் மாத்திரம் 9,330 டெங்கு நோயாளிகள் பதிவாக இருக்கிறார்கள். இந்த ஆண்டில் ஜூலை மாதத்திலேயே அதிக எண்ணிக்கையிலான டெங்கு நோயாளிகள் அடையாளம் காணப்பட்டிருக்கிறார்கள். அந்த வகையில் ஜூலை மாதத்தில் மாத்திரம் 29,962 பேர் பதிவாகின்றார்கள் என்ற விடயம் அதில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. எனவே மேலும் மாத்திரையிலும் இவ்வகையான அதிகரிப்பு நிலை காணப்படுகிறது. எனவே இதுகுறித்து மக்கள் மிகவும் விழிப்புடன் செயற்பட வேண்டும் என்ற வேண்டுகோள் முன்வைக்கப்பட்டிருப்பதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறோம். இந்த விடயத்தை குறித்து மக்கள் மிகவும் அவதானமாக செயற்பட வேண்டும் என்ற வேண்டுகோளையும் நாங்கள் முன்வைக்க வருகிறோம். இன்னும் பல விடயங்கள் குறித்து நாங்கள் தொடர்ந்து பேசலாம் இந்த விளம்பர இடைவெளியின்
1: பின்னர். உங்கள் வசந்தமே
2: புதிய நம்பிக்கை புன்னகையோடு தொடங்கும் அற்புத காலை, மனதை மயக்கும் இசை, சுவாரஸ்யமான தகவல்கள் உங்கள் காலை பொழுதை புத்துணர்வாக்க. வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 க்கு

விளம்பரடைவலையின் பின்னர் சுயாதீன செய்தி பார்வையில் இருக்கின்றோம். அடுத்ததாக நாங்கள் இன்றைய தினம் வீரஸ்ரீபதியுடைய உட்பக்கத்தில் பிரசுரமாக இருக்கிற ஒரு செய்தி குறித்து அவதானம் செலுத்தலாம். பெண்கள் சிறுமிகளின் படங்களை முகநிலையில் வெளியிட்டு அவதூறு பரப்புதல் கடும் நடவடிக்கை எடுக்குமாறு அரசாங்கம் உத்தரவு என்பதான ஒரு செய்தியை காணக்கூடியதாக இருக்கிறது. பெண்கள் மற்றும் சிறுமிகளின் புகைப்படங்களை அவர்களுடைய அனுமதியின்றி பாலியல் ரீதியான மற்றும் அவதூறான கருத்துக்களுடன் போலி கணக்குகள் மூலம் பகிரும் முகநூல் கணக்குகளுக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்குமாறு அரசாங்கம் உத்தரவிட்டிருக்கிறது. மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சு இவ்வாறான கணக்குகளை வைத்திருப்பவர்கள் மற்றும் அவற்றின் பங்கேற்பாளர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்குமாறு போலீசாருக்கு பணித்துள்ளதுடன் சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையும் தனது சட்ட அதிகாரங்களை பயன்படுத்தி நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக் கொண்டிருக்கிறது. 14,000 மேற்பட்ட முகநூல் கணக்குகளில் பெண்கள் புகைப்படங்கள் மற்றும் பாலியல் தூண்டல் கருத்துக்களுடன் பகிரப்பட்டு வருகின்றன. சிலர் இந்த புகைப்படங்களை பணத்துக்காக விற்பனை செய்வதாகவும் புகைப்படங்களில் இருப்பவர்கள் பாலியல் உறவுக்கு அழைப்பதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. இது தொடர்பில் கருத்து தெரிவித்த மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சினுடைய செயலாளர் தரங்கநிதி விக்ரமசிங்க குறித்த வகையான முகநூல் கணக்குகள் தொடர்பில் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருவதாகவும் மேலதிக சட்ட ஆலோசனைகளுக்காக சட்டமாதிபர் திணைக்களத்துக்கு கடிதம் அனுப்பப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்திருக்கிறார். அதேவேளை கணினி அவசர கால பதிவளிப்பு பிரிவு சமூக வலைதளங்கள் டிக்டாக் மற்றும் டெலிகிராம் ஆகியவற்றிலிருந்து இவ்வாறான உள்ளடக்கங்கள் நீக்கப்பட்டு விட்டதாகவும் முகநூல் கணக்குகளை நீக்கும் பணிகள் தொடர்ந்தும் நடைபெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. மெட்டா நிறுவனம் இவ்வாறான போலி கணக்குகளுடைய விவரங்களை போலீசாருக்கு வழங்க ஒத்துழைப்பதாகவும் குறிப்பிட்ட கணினி அவசர கால பதிலளிப்பு பிரிவு பொறியியலாளர் சாருக்க தமனு போல தண்டனை சட்டக்கோவையின் கீழ் குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்க முடியும் என்பதாகவும் சுட்டிக்காட்டியிருக்கிறார். அமைச்சினுடைய சிறுவர் மற்றும் பெண்கள் துஷ்பிரயோக விசாரணை பிரிவு மற்றும் கணினி குற்றப்புலனாய்வு பிரிவு ஆகியன இணைந்து இதில் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறது என்ற விடயம் அதில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. இதனோடு இணைந்ததாக மற்றொரு செய்தியை நாங்கள் இணைத்துக் கொள்கிறோம். இன்றைய தினம் காலை முரசு பத்திரிகையில் அந்த செய்தி பிரதான செய்தியாக பிரசனமாக இருந்ததை காணக்கூடியதாக இருந்தது. சார்ஜ் போட்ட மொபைலை நெஞ்சில் வைத்தபடி தூங்கிய இளைஞர் அது வெடித்ததில் உயிரிழப்பு. கல்குடா கருங்காலி சோலையில் நேற்றிரவு சம்பவம் என்பதாக அதற்கு தலைப்பிட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. மட்டக்களப்பு கல்குடா கருங்காலி சோலை பகுதியில் கையடக்க தொலைபேசியை சார்ஜ் செய்தவாறு மார்பில் வைத்துக் கொண்டு உறங்கிய பொழுது இந்த கையடக்க தொலைபேசி வெடித்ததில் 19 இளைஞர் ஒருவர் பரிதாபகரமாக உயிரிழந்த சம்பவம் நேற்று வியாழக்கிழமை மாலை 6 பதிவாகியிருப்பதாக பாசிக்குடா போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். கல்குடா கருங்காலி சோலை வீதியை சேர்ந்த 19 கமலேஸ்வரன் சங்கீதன் என்ற இளைஞனை இவ்வாறு உயிரிழந்திருக்கிறார். இந்த இளைஞன் நேற்று மாலை வீட்டில் உறங்குவதற்கு சென்ற நிலையில் அவரது கையடக்க தொலைபேசியை மின்சார இணைப்பில் சார்ஜ் செய்து கொண்டு அதனை அவரது நெஞ்சில் இருதயம் இருக்கும் பகுதியில் வைத்துக் கொண்டு உறங்கியிருக்கிறார். இந்த நிலையில் கையடக்க தொலைபேசியை பற்றி சூடாக்கி வெடித்ததை அடுத்து படுகாயமடைந்த அவரை வைத்தியசாலைக்கு கொண்டு சென்று அனுமதித்த பொழுது அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டார் என வைத்தியர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இது போலீஸ் ஆரம்ப விசாரணைகளின் பொழுது தெரிய வந்திருக்கிறது. உயிரிழந்தவருடைய சடலம் பிரேத பரிசோதனைக்காக வைத்தியசாலை பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருவதாகவும் அந்த செய்தி சுட்டிக்காட்டுவதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. வட்டவளையில் உயர் அழுத்த மின் தாக்குதலுக்கு இலக்கான 2 மாணவர்கள் உட்பட 3 மீட்பு என்பதான ஒரு செய்தியையும் இன்றைய தினம் காலை முரசு பத்திரிகையிலிருந்து எடுத்துக் கொள்கின்றோம். விறகு வெட்ட போன இடத்தில் அதி உயர் மின்னழுத்த கம்பியில் பாய்ந்த மின்சாரத்தின் தாக்குதலுக்கு இலக்கான 3 காப்பாற்றப்பட்டிருக்கிறார்கள். இந்த சம்பவம் நேற்று 27 மதியம் வட்டவளை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட குயில்வத்தை தோட்டத்தில் இடம்பெற்றிருக்கிறது. வட்டவளை குயில்வத்தை தமிழ் மகாவித்தியாலயத்தில் தரம் 7 மற்றும் தரம் 8 கல்வி பயிலும் முறையே 12 மற்றும் 13 வயதுடைய 2 மாணவர்கள் குயில்வத்தை தோட்டத்தில் இருக்கின்ற 35 வயதுடைய ஆண் ஒருவருடன் விறகு தேடிச் சென்றிருக்கிறார்கள். அவர்கள் அந்த பகுதியில் உள்ள மரத்தில் ஏறி கிளை ஒன்றை தரித்த பொழுது வெட்டிய கிளை அப்பகுதியில் சென்ற 33,000 வோல்டேஜ் அதி உயர் அழுத்த மின்சார கம்பியில் விழுந்ததால் அவர்கள் திடீர் மின்சார தாக்குதலுக்கு இலக்காக இருந்தார்கள். அதனையடுத்து அவர்கள் அலறியிருக்கிறார்கள். மாணவர்களுடைய அலறு சத்தத்தை கேட்ட தோட்ட தொழிலாளர்கள் அந்த பகுதியில் போக்குவரத்து கடமையில் ஈடுபட்டிருந்த வட்டவளை போலீஸ் போக்குவரத்து பிரிவினுடைய போலீஸ் கான்ஸ்டபிள் சஞ்சீவ என்பவருக்கு தகவல் வழங்கியிருக்கிறார்கள். உடனடியாக செயல்பட்ட அவர் வட்டவளை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி தலைமை போலீஸ் இன்ஸ்பெக்டர் சந்திரன் கம்பகைக்கு அறிவித்திருக்கிறார். பொறுப்பதிகாரி நோட்டன் பிரிட்ஜ் மின்சார நுகர்வோர் மையத்தினுடைய மின்சார அதிகாரியை தொடர்பு கொண்டு உடனடியாக அப்பகுதிக்கான அதி உயர் மின்சார விநியோகத்தை துண்டிக்க நடவடிக்கை எடுத்தார். மின்சாரம் துண்டிக்கப்பட்டதை தொடர்ந்து போலீசார் 2 மாணவர்கள் உட்பட 3 மீட்டு வைத்தியசாலையில் சேர்த்திருக்கிறார்கள். இந்த சம்பவத்தில் 1 மாணவனுடைய உடலில் பல இடங்களில் தீக்காயங்கள் ஏற்பட்டிருக்கின்றன எனவும் மற்றைய மாணவர் கடும் அதிர்ச்சிக்குள்ளாகி இருக்கிறார் எனவும் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி தெரிவித்திருக்கிறார். உயிர் ஆபத்தில்லை என்று வைத்தியசாலை வட்டாரங்கள் சுட்டிக்காட்டியிருக்கின்றன. இதேவேளை மின்சார கம்பிகளில் உரசியவாறு இருந்த மரத்தினுடைய கிளைகளை அகற்றுவதற்கு மின்சார சபையின் அதிகாரிகளும் இதன் பொழுது
நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள் என்ற விடயமும் அதில் சுட்டிக்காட்டப்பட்டிருப்பதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே மிகவும் எச்சரிக்கையுடன் செயற்பட வேண்டிய காலகட்டமாக இது இருப்பதையே உணர்த்துகிறது. அதுபோல இன்னும் பல செய்திகள் குறித்தும் நாங்கள் அவதானம் செலுத்தக்கூடியதாக இருக்கிறது. நாட்டின் பல பகுதிகளிலும் ஏற்பட்ட விபத்துக்கள் அச்சத்தை ஏற்படுத்துகின்ற வகையில் அமைந்திருப்பதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. கெப்பத்திகோலாவியில் கோர விபத்து, பச்சிளம் குழந்தை உட்பட மூவர் பலி என்பதான ஒரு செய்தி நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அனுராதபுரம் கெப்பத்திகோலாவு மதவாச்சி பிரதான வீதி கோணமரியாவ பகுதியில் நேற்று 27ஆம் தேதி ஜீப் ஒன்றும் முச்சக்கர வண்டி ஒன்றும் நேருக்கு நேர் மோதி விபத்தில் 10 நாட்களேயான கைக்குழந்தை உட்பட மூவர் உயிரிழந்திருக்கிறார்கள் என்ற விடயம் இன்றைய தினம் தமிழன் பத்திரிகையுடைய 3ஆம் பக்கத்தில் பிரசுரமாகியிருக்கிறது. பதவிய ஸ்ரீ திசபுர பகுதியைச் சேர்ந்த 49 வயதுடைய தாய், அவரது 26 வயதுடைய மகள் மற்றும் பிறந்து 10 நாட்களேயான பச்சிளம் குழந்தை ஆகிய மூவர் இந்த சம்பவத்தில் உயிரிழந்திருக்கிறார்கள். முச்சக்கர வண்டியை செலுத்திய 31 வயதுடைய சாரதி பலத்த காயமடைந்த நிலையில் கெப்பத்திகொல்லாவு ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். முச்சக்கர வண்டியில் பயணித்தவர்கள் சிகிச்சைக்காக அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையை நோக்கி சென்று கொண்டிருந்த பொழுது இந்த விபத்துக்கு முகம் கொடுத்துள்ளதாகவும் போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த விபத்துடன் தொடர்புடைய கப் வாகனத்தினுடைய சாரதி கெப்பத்திகொல்லாவு போலீசாரினால் கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்ற விடயமும் அதில் பிரதானமான விடயமாக சுட்டிக்காட்டப்பட்டிருப்பதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. மற்றொரு செய்தியும் நாங்கள் அவதானிக்கலாம். நிலா வழியில் உருவாகிறது பவளப்பாறை அருங்காட்சியகம் என்ற ஒரு செய்தி இன்றைய தினம் காலை முரசு பத்திரிகையில் பிரசுரமாக இருக்கிறது. திருகோணமலை நிலா வழியில் அமைக்கப்பட்டு வரும் பவள பாதுகாப்பு மையம் மற்றும் ஆய்வுக் கூடம் எதிர்காலத்தில் பவள அருங்காட்சியகம் மற்றும் ஆராய்ச்சி மையமாக மேம்படுத்தப்பட இருக்கிறது என்ற விடயம் அதில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலம் பல்கலைக்கழக மாணவர்கள், ஆய்வாளர்கள் மற்றும் பொதுமக்கள் இலங்கையினுடைய கடல் சூழலியல் அமைப்புகள் தொடர்பில் கற்றறிந்து ஆய்வுகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பு ஏற்படுத்தப்பட இருக்கிறது. இந்த மையத்தினுடைய நிர்மாணப் பணிகள் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் இறுதிக்குள் நிறைவடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் பின்னர் பவள பாதுகாப்பு மற்றும் மீளுருவாக்க நடவடிக்கைகளுடன் பல்வேறு செயற்பாடுகளையும் விரிவுபடுத்த திட்டமிடப்பட்டிருக்கிறது. பவள இனங்கள், கடல் சூழியல் அமைப்புகள் மற்றும் அவற்றை பாதுகாக்கும் முறைகள் தொடர்பில் அறிவியல் ஆய்வுகளை மேற்கொள்வதற்கான தளமாகவும் பவளப்பாறைகளை பாதுகாப்பதன் முக்கியத்துவம் குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் மையமாகவும் இது செயற்பட இருக்கிறது என்ற விடயமும் அதில் சுட்டிக்காட்டப்படும். அந்த தகவல்களோடு இன்றைய சுயாதீன செய்தி பார்வையை நிறைவு வருகிறது. நாளைய தினமும் சுயாதீன செய்தி பார்வையில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நாளேடுகள் மீதான நடுநிலை கண்ணோட்டம் வசந்தத்தின்

0: வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம் அனுசரணை.
1: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம். மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
2: தற்போது ஜனதா ஸ்டீல்ஸில் இருந்து பிரைடெக்ஸ் ஆன்டிகுரோசிவ்
3: கிளிப் கொலாஜன் நேச்சுரல் காகல் ஸ்புட் சிட்டி மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.
4: கடல் வழியாகவோ வான்வழியாகவோ போதைப் பொருட்களை கொண்டு வர வேண்டாம். எப்படி கொண்டு வந்தாலும் கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல்.
5: நேர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை பொழுது வணக்கம். இணைந்திருக்கின்றீர்கள் வணக்கம் வசந்தம் நிகழ்ச்சியோடு. வெள்ளிக்கிழமை ஆகஸ்ட் மாதம் 28ஆம் தேதி. இந்த நாள் அனைவருக்கும் ஒரு நல்ல நாளாக அமையும் என்று சொல்லி நானும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏராளமான விடயங்கள் இந்த நாள் உங்களுக்காக பகிரப் போகணும். அதே போல இந்த நாள் டிராபிக் விவரங்களை பார்க்கும்போது, இந்த நாள் பாத்தீங்கன்னா காலை வேளையில வெள்ளிக்கிழமை இந்த நாள் பத்திரமொழியிலிருந்து ராஜகிரிய பக்கம் செல்லும் வழியில் ஒரு வழி பாதை பாத்தீங்கன்னா இரண்டாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. அந்த பாதையில் பாத்தீங்கன்னா அதிகமாக நெரிசல் காணப்படுகிறது. வளமைக்கு போல நெரிசல் காணப்படுது. ஆனால் கொழும்பிலிருந்து வெளியே செல்லும் வாகனங்களுக்கான நெரிசல் இன்று அதிகமாக இல்லை என்பதும் இங்கே பார்க்க வேண்டிய விடயமா. வெள்ளவத்தை அதேபோல் பம்பலப்பட்டி அந்த பகுதியில் கோல் ரோட் பாத்தீங்கன்னு சொன்னால் இப்பொழுது அந்த பாதை சீராகத்தான் இருக்கிறது. வளமைக்கு மாறாக எதுவும் டிராபிக் விவரங்கள் அதிகமாக கிடையாது, நெரிசல் கிடையாது. ஆக நீங்கள் அந்த பாதையை பயன்படுத்தும் போது நீங்கள் சாதாரணமாக நீங்கள் செல்ல முடியும், நெரிசல் அவ்வளவாக கிடையாது. சரி, இணைந்திருக்கிறீர்கள் வணக்கம் வசந்த நிகழ்ச்சியோடு. நேற்று நாளில் சீட்டிலிருக்கப்பட்ட அபிவிருத்தலோத்தர சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகளை நாங்கள் இப்பொழுது பார்க்கலாம். முதலாவதாக நாங்கள் ஈட்டு நாளில் சீட்டிலிருக்கப்பட்ட அது கோட்டிபத்திரத்திற்கான வெற்றி முடிவுகளை பார்ப்போம். 3092 சீட்டிழப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள். ஆங்கில எழுத்து எக்ஸ் வெற்றி இலக்கங்கள் 27, 36, 51, 60. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து எக்ஸ் வெற்றி இலக்கங்கள் 27, 36, 51, 60. 2,00,000 பரிசுகள் 4 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 48,33,560 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பாட் பரிசாக 7,14,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த சீட்டிழப்புக்கான ஊதானிர அத கோடிபதி அச்சிடப்பட்ட லொத்த டிக்கெட் அல்லது DLB ஸ்வீப் ஊடாக டிஜிட்டல் லொத்த டிக்கெட்டினை இன்றே கொள்ளனவு செய்யுங்கள். அடுத்து நேற்று நாளில் சீட்டிலிருக்கப்பட்ட ராசி அதிர்ஷ்டத்துக்கான வெற்றி முடிவுகள் இதோ. ராசியாக விருச்சிக ராசி தெரிவாகி இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 4,15,33,41,50. நேற்று நாளில் சீட்டிலிருக்கப்பட்ட 4,978 சீட்டிழப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள். ராசியாக விருச்சிக ராசி தெரிவாகி இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 15,33,41,50. நேற்று நாளில் மொத்தமாக 1,07,00,000 ரூபாய் பெறுமதியான சூப்பர் பரிசு வெல்லப்பட்டிருக்கிறது. நேற்று நாள் மொத்தமாக 1,99,13,705 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சூப்பர் பரிசாக 30,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த சீட்டிலுப்புக்கான கருணீல நிற ராசி அதிர்ஷ்ட அச்சிடப்பட்ட லொத்த டிக்கெட் அல்லது DLB ஸ்வீப் ஊடாக டிஜிட்டல் லொத்த டிக்கெட்டினை இன்றே கொள்ளனவு செய்யுங்கள். அடுத்த நேற்று நாளில் சீட்டிலுக்கப்பட்ட சூப்பர் போல் லொத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து கியூ வெற்றி இலக்கங்கள் 44, 46, 67, 78. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து கியூ வெற்றி இலக்கங்கள் 44, 46, 67, 78. நேற்று நாளில் சூப்பர் கேஷ் சீட்டிலிப்பு மூலம் வழங்கப்படும் 25,000 பரிசு கூறிய விசேட இலக்கங்களாக 6, 9, 2, 7, 7 தெரிவாக இருக்கிறது. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் சூப்பர் கேஷ் சீட்டிலப்பு மூலம் வழங்கப்படும் 25,000 பரிசுக்குரிய விசேட இலக்கங்கள் 6, 9, 2, 7, 7. 20,00,000 பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. 2,00,000 பரிசுகள் 2 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 58,89,960 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சூப்பர் பரிசாக 7,14,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த சீட்டிலப்புக்கான இளஞ்சிவப்பு நிற சூப்பர் போல் அச்சிடப்பட்ட லொத்த டிக்கெட் அல்லது DLB ஸ்வீப் ஊடாக டிஜிட்டல் லொத்த டிக்கெட்டினை இன்றே கொள்ளனவு செய்யுங்கள். அடுத்து நேற்று நாளில் சீட்டிலிருக்கப்பட்ட சனிதாளத்துறைக்கான வெற்றி முடிவுகள் 5,427 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள். ஆங்கில எழுத்து எல் வெற்றி இலக்கங்கள் 17, 50, 68, 80. அந்த ஆங்கில எழுத்து எல் வெற்றி இலக்கங்கள் 17, 50, 68, 80. லக்கி சான்ஸ் சீட்டிலப்பு மூலம் வழங்கப்படும் 50,000 பரிசுக்குரிய விசேட இலக்கங்களாக 7, 1, 7, 4, 8. லக்கி சான்ஸ் சீட்டிலப்பு மூலம் வழங்கப்படும் 50,000 பரிசுக்குரிய விசேட இலக்கங்களாக 7, 1, 7, 4, 8. நேற்று நாளில் மொத்தமாக 2,00,000 பரிசுகள் 2 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக நேற்று நாளில் 5,60,00,000 பெறுமதியான சூப்பர் பரிசு வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 6,45,85,886 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சூப்பர் பரிசாக 5,00,00,000 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த சீட் இழப்புக்கான செம்மஞ்சள் நிற சனிதா அச்சிடப்பட்டுள்ள டிக்கெட் அல்லது டிஎல்பி ஸ்வீபேப்பூடாக டிஜிட்டல் டிக்கெட்டினை இன்றே கொள்ளுணர்வு செய்யுங்கள். நேரில் சீட்டிலிக்கப்பட்ட 2,442 சீட் இழப்பு வாரத்துக்கான கப்ருக்குளத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து ஜெட் சூப்பர் இலக்கம் 28, வெற்றி இலக்கங்கள் 7, 22, 36, 46. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து ஜெட் சூப்பர் இலக்கம் 28, வெற்றி இலக்கங்கள் 7, 22, 36, 46. நேற்றைய நாளில் மொத்தமாக 72,06,000 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பாட் பரிசாக 34,92,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த சீட் இழுப்புக்கான இளம் மன்னித கப்ருக்கு அச்சிடப்பட்டுள்ள டிக்கெட் அல்லது டிஎல்வி ஸ்வீபேப்பூடாக டிஜிட்டல் டிக்கெட்டினை இன்றே கொள்ளுணர்வு செய்யுங்கள். அடுத்து நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட சுப்பிரி தன சம்பதளத்துக்கான வெற்றி முடிவுகள் 1,000 சீட்டிலிப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து கியூ வெற்றி இலக்கங்கள் 5, 2, 1, 2, 0, 7. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து கியூ வெற்றி இலக்கங்கள் 5, 2, 1, 2, 0, 7. நேற்று நாளில் 23,70,720 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சூப்பர் பரிசாக 2,84,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த சீட் இழப்புக்கான இளஞ்சிவப்பு நிற சுப்பிரி தன சம்பத்தினை இன்றே கொள்ளுணர்வு செய்யுங்கள். அடுத்து நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட ஜாய சம்பத்தளத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து கியூ வெற்றி இலக்கங்கள் 1, 2, 0, 7. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து கியூ வெற்றி இலக்கங்கள் 1, 2, 0, 7. நேற்று நாளில் 2,50,000 பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. 50,000 பரிசுகள் 16 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 41,94,680 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சூப்பர் பரிசாக வழங்கப்பட காத்திருக்கிறது. அதே போல ஜெயசம்பத் சிவப்பு நிற அச்சிடப்பட்ட டிக்கெட்டினை இன்றே நீங்கள் கொள்ளுடவு செய்யுங்கள். அடுத்த சசிநிலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. 1,096 சீட் இழப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் 23, 38, 41. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் 23, 30, 41. நேற்று நாளில் 2,00,000 பரிசுகள் 6 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 24,57,000 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சீட் இழப்புக்கான பச்சை நிற சசிரி அச்சிடப்பட்டுள்ள டிக்கெட் அல்லது டிஎல்வி சிபேப்போடாக டிஜிட்டல் டிக்கெட்டை இன்றே கொள்ளுணர்வு செய்யுங்கள். இவைகள்தான் நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட அபிவிருத்தி லத்தர சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகள்.

0: உங்களுக்கு நச்சு போதை பொருள் பாவனையிலிருந்து விடுபட வேண்டுமா? வாழ்வை புதிதாக தொடங்க ஆசையா? அப்படியாயின் நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியமான அழைப்பு இதுவே. 1927 அழைக்கவும். முழு நாடுமே ஒன்றாக, தேசிய செயற்பாடு.
1: வீதியில் வேகமாக செல்லும் சாரதி பற்றிய குற்றச்சாட்டை உடனே முன்வையுங்கள். காலம் தாமதித்தால் உங்கள் உறவுகளை நீங்கள் இழக்க நேரிடும். பாதுகாப்பான பயணத்திற்கு
2: வணக்கம் வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம். எங்கிருந்தாலும் இணைந்து கொள்ளுங்கள். 102.6 102.8 நில இருந்தாலும் இணைந்து கொள்ளுங்கள். அதே போன்று www.vasantham.fm இணையதளத்தின் மூலமாக நீங்கள் ஆன்லைன் மூலமாக இணைந்து கொள்ள முடியும். சொந்தங்களே ஒரு விஷயம் இருக்கிறது, என்னன்னு சொன்னால், நீங்கள் நல்ல ஒரு உறுதியான வீட்டை கட்ட வேண்டும், ஒரு மதில் ஒன்று கட்ட வேண்டும், ஒரு கட்டிடம் ஒன்று கட்ட வேண்டும் சொல்லி யோசிக்கிறீங்க. சேர்த்து வைத்த பணத்தை வைத்து நல்ல ஒரு வீடு கட்ட வேண்டும் சொல்லி யோசிக்கிற நீங்க சரியான இடத்துல பொருட்களை வாங்க வேண்டும். அதான் சொல்ற நான் கட்டிட உபகரணங்களை வாங்க வேண்டும் சொன்னால் நீங்கள் செல்ல வேண்டியது ஜனதா ஸ்டீல். சொந்தங்களை மறந்து விடாதீர்கள். ஜனதா ஸ்டீல் சொன்னீங்க சொன்னா உங்களுக்கு தேவையான அனைத்து விதமான கட்டிட பொருட்களையும் நீங்கள் அங்கே பெற்றுக் கொள்ள முடியும். அதே போல ஏராளமான தெரிவுகள் இருக்கிறது. உங்களுக்கு போக்குவரத்து செலவு மிச்சம் காரணம் எல்லா பொருட்களையும் நீங்கள் அங்கேயே பெற்றுக்கொள்ள முடியும். அது மட்டுமல்லாது கடற்றொழில் சார்பகரங்களையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். பெயிண்ட் வகைகள் பெற்றுக்கொள்ள முடியும். அதே போல ஜிஐ டியூப் வகைகள் பெற்றுக்கொள்ள முடியும். எல்லா வகையான பொருட்களையும் அங்கே பெற்றுக்கொள்ளும் போது போக்குவரத்து செலவு மிச்சம், அதுல இன்னொரு பொருள் வாங்கலாம். சோ நீங்க ஜனதா ஸ்டீல்ஸ் மிஸ் பண்ணிடாதீங்க. எப்போதுமே நீங்கள் தரமான பொருட்களை நியாயமான விலையில் பெற்றுக்கொள்ள வேண்டும் சொன்னால் நீங்கள் செல்ல வேண்டியது ஜனதா ஸ்டீல்ஸ். நேர்தினம் சீட்டிலக்கப்பட்ட தேசியல் ஒத்தர சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகளை நாங்கள் இப்பொழுது பார்க்கலாம். முதலாவதாக நாங்கள் சுப தவசாக்கள் ஒத்தருக்கான வெற்றி முடிவுகளை பார்ப்போம். 408 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ராசியாக ரிஷபம் தெரிவாகி இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 13, 42, 54. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ராசியாக ரிஷப ராசி தெரிவாகி இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 13, 42, 54. சிறப்பு இலக்கங்களாக 8, 4, 8, 4. சிறப்பு இலக்கங்களாக 8, 4, 8, 4. நேற்றைய நாளில் 500,000 பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. 50,000 பரிசுகள் 5 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 54,15,880 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்து தங்க நாணயங்களும் பரிசாக வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த நேற்று நாளில் சீட்டிலக்கப்பட்ட சுப தவசாக்களுக்கான வெற்றி முடிவுகளை நாங்கள் இப்பொழுது பார்த்தோம். அடுத்து நாங்கள் கோவிசத்தலத்திற்கான வெற்றி முடிவுகளை பார்க்க போகின்றோம். 4,534 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து சி. வெற்றி இலக்கங்கள் 2, 24, 31, 38. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து சி. வெற்றி இலக்கங்கள் 2, 24, 31, 38. நேற்று நாளில் மொத்தமாக 25,000 பரிசு வெல்லப்படவில்லை. நேற்று நாளில் 2,50,000 பரிசுகள் 2 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 49,04,920 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சூப்பர் பரிசாக 1,98,267 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த நேற்று நாளில் சீட்டிலக்கப்பட்ட மகாஜன சம்பத்தலோத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. 6,292 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து ஜட். வெற்றி இலக்கங்கள் 9, 5, 4, 3, 8, 6. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து ஜட். வெற்றி இலக்கங்கள் 9, 5, 4, 3, 8, 6. நேற்று நாளில் 25,000 பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. 1,00,000 பரிசுகள் 7 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 1,42,35,920 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பாட் பரிசாக 3,24,76,040 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த நேற்று நாளில் சீட்டிலக்கப்பட்ட தனநிதான இலத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. நேற்று நாளில் சீட்டிலக்கப்பட்ட 2,322 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து ஜி. வெற்றி இலக்கங்கள் 30, 38, 47, 63. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து ஜி. வெற்றி இலக்கங்கள் 30, 38, 47, 63. நேற்று நாளில் 2,00,000 பரிசுகள் 3 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 36,54,200 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சூப்பர் பரிசாக 8,67,700 ₹106 பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட மெகா பவர் லொத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட மெகா பவர் லொத்தருக்கான வெற்றி முடிவுகள், 2640 சீட்டிலிப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள், ஆங்கில எழுத்து ஜெட், சூப்பர் இலக்கம் 1, வெற்றி இலக்கங்கள் 3, 17, 44, 77. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து ஜெட், சூப்பர் இலக்கம் 1, வெற்றி இலக்கங்கள் 3, 17, 44, 77. நேற்றைய நாளில் 2,00,000 பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. 5,000 பரிசுகள், 46 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 44,25,120 பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த மெகா சூப்பர் பரிசாக 30,36,30,110 ரூபாயும், அடுத்த பவர் சூப்பர் பரிசாக ₹1,00,000, அடுத்த கிராண்ட் சூப்பர் பரிசாக மோட்டார் வாகனமும் பரிசாக வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட ஹாந்த ஹனலத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட 1,601 சீட்டிலிப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள், ராசியாக விருச்சிக ராசி தெரிவாகி இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 13, 33, 40, 53. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ராசியாக விருச்சிக ராசி தெரிவாகி இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 13, 33, 40, 53. நேற்று நாளில் 1,00,000 பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. 25,000 பரிசுகள், 9 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 58,94,360 ரூபாய் பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சூப்பர் பரிசாக 31,94,445 ரூபாய் பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட அத சம்பதலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட 867 சீட்டிலிப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள், ஆங்கில எழுத்து ஜெட், வெற்றி இலக்கங்கள் 4, 3, 8, 6. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து ஜெட், வெற்றி இலக்கங்கள் 4, 3, 8, 6. நேற்று நாளில் மொத்தமாக 30,38,480 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட ஜாயலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட 560 சீட்டிலிப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள், ஆங்கில எழுத்து இ, வெற்றி இலக்கங்கள் 1, 0, 1, 9. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து இ, வெற்றி இலக்கங்கள் 1, 0, 1, 9. நேற்று நாளில் 5,00,000 பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. 50,000 பரிசுகள், 25 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 45,18,000 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. இவைகள் தான் நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட தேசிய லோத்தர சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகள்.

காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் எஃப்எம். வசந்தம் எஃப்எம் இன்றைய

காலை 6 மணியிலிருந்து 7:35 மணி வரை, ராகு காலம் காலை 10:35 மணியிலிருந்து 12 மணி வரை, யமகண்டம் மாலை 3 மணியிலிருந்து 4:35 மணி வரை. இனி இன்றைய நாளுக்கான ராசி பலன்களை கேட்போம். மேஷம் வெற்றி, ரிஷபம் லாபம், மிதுனம் பயம், கடகம் ஆக்கம், சிம்மம் வரவு, கன்னி தாமதம், துலாம் எதிர்ப்பு, விருச்சிகம் மறதி, தனுசு பக்தி, மகரம் புகழ், கும்பம் உதவி, மீனம் ஓய்வு. மீண்டும் வந்த ராசிக்கான பலன்கள்: மேஷம் வெற்றி, ரிஷபம் லாபம், மிதுனம் பயம், கடகம் ஆக்கம், சிம்மம் வரவு, கன்னி தாமதம், துலாம் எதிர்ப்பு, விருச்சிகம் மறதி, தனுசு பக்தி, மகரம் புகழ், கும்பம் உதவி, மீனம் ஓய்வு. இவை இன்றைய நாளுக்கான ராசி பலன்கள்.

வெளித்தோகிறது காசி திரைப்படத்துக்காக பாடல் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். வணக்கம் வசந்தம் வாழ்வின் நிதர்சனம். எங்கிருந்தாலும் அணிந்து கொள்ளுங்கள். இன்றையாலும் ஏராளமான விடயங்கள் உங்களுக்காக காத்திருக்கிறது சொந்தங்களே. நீங்கள் வாகனத்தில் செல்லும் போது ரொம்ப ஆதாரமாக செல்லுங்கள், சரிதானே? உங்களது பக்கத்தை சரியாக பார்த்துக் கொள்ளுங்கள். அதே போல நீங்கள் வாகனத்தில் ஓவர்டேக் பண்ணும்போது சரியான முறைகள் நீங்கள் செல்ல வேண்டும். அதே போல பாதசாரிகள் உடனடியாக இந்த பாதையில் குறுக்கே பாயக்கூடும். சரி, பாதசாரிகளும் நீங்கள் கவனமாக பாதையில் செல்ல வேண்டும், சரிதானே? விபத்துகளை குறித்துக் கொண்டு உங்களது பயணங்களை சிறப்பாக அமைய செய்யலாம். நேரம் இப்போது 8:02.

0: நல்லூர் மண்ணின் நாயகனாக எழுந்தருளியிருக்கும் நல்லூர் கந்தனின் ரதோற்சவ நிகழ்வினை செப்டம்பர் மாதம் 9ஆம் தேதி அன்று உங்கள் வசந்தம் வானொலியில் நேரடி ஒலிபரப்பினை நீங்கள் கேட்கலாம்.
1: அனுசரணை
2: சிட்டி ஹார்ட்வேர் அண்ட் ஸ்டோர்ஸ்
3: முதற்தர நிப்பான் சிமெண்ட் விநியோகஸ்தர்கள் இலக்கம் 55 57 ஸ்டான்லி வீதி யாழ்ப்பாணம்.
4: தொடர்புகளுக்கு 076-7670-776.
5: அஸ்வினி ஹேர் ஆயில் முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும் அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர் இலக்கம் 50 ஸ்ரீ கதிரேசன் வீதி கொழும்பு 13.
0: வரலாற்று நிகழ்வுகளின் உள்ளோட்டம், நாம் அறியாத மருத்துவ நுட்பம், நமக்கென உருவாக்கப்பட்ட சட்டம், வசந்தத்தின் அறிந்ததும் அறியாததும்.
6: இன்றைய அறிந்ததும் அறியாததும் பகுதியில் ஒரு சுவாரஸ்யமான விடயம் பற்றி தெரிந்து கொள்ளப் போகிறோம். சூடான் பிரமிட்டுகளின் வரலாறு மற்றும் சிறப்புகள். எகிப்தை விட அதிகமான எண்ணிக்கையிலான பிரமிட்டுகள் சூடானில் உள்ளன. எகிப்தில் சுமார் 138 பிரமிட்டுகள் உள்ள நிலையில் சூடானில் 200 முதல் 250 மேற்பட்ட பிரமிட்டுகள் கண்டறியப்பட்டுள்ளன. இதில் மிக முக்கிய அம்சங்களாக குஷ் நாடு, இவை பண்டைய குஷ் மற்றும் மெரோயிடிக் வம்சத்தை சேர்ந்த அரசர்கள் மற்றும் அரசியரின் கல்லறைகளாக கட்டப்பட்டவை. இதன் அமைவிடமாக சூடானின் தலைநகரான காட்டுமிற்கு வடக்கே உள்ள மெரோயி என்ற இடம் மிகவும் புகழ் பெற்றது. மேலும் கர்மா, நபாடா, நூரி ஆகிய இடங்களிலும் பிரமிட்டுகள் உள்ளன. இதன் அமைப்பு மற்றும் வடிவம் எகிப்திய பிரமிட்டுகளை விட இவை அரண்மனையில் சிறியதாகவும் செங்குத்தான மற்றும் கூர்மையான வடிவத்திலும் அமைக்கப்பட்டுள்ளன. இவை பொதுவாக 20 முதல் 30 மீட்டர் மற்றும் 65 முதல் 100 அடி உயரம் கொண்டவை. இவை கிறிஸ்துவுக்கு முன் 800 முதல் கிறிஸ்துவுக்கு பின் 350 வரையிலான காலகட்டத்தில் கட்டப்பட்டவை. இதன் வரலாற்று செய்தியாக 19ஆம் நூற்றாண்டில் ஜியோசெப்பே பெர்லினி என்ற இத்தாலிய புதையல் வேட்டையாளர் பிரமிட்டுகளின் உச்சியில் தங்கம் இருப்பதாக கூறி பல பிரமிட்டுகளின் மேல் பகுதிகளை வெடிவைத்து தகர்த்தார். இதன் பிறகு யுனெஸ்கோ அங்கீகாரம் கிடைக்கப்பட்டது. சூடானின் பெரோயிட் தொல்பொருள் பகுதி யுனெஸ்கோ உலக பாரம்பரிய சின்னமாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது.
0: வரலாற்று நிகழ்வுகளின் உள்ளோட்டம், நாம் அறியாத மருத்துவ நுட்பம், நமக்கென உருவாக்கப்பட்ட சட்டம், வசந்தத்தின் அறிந்ததும் அறியாததும் அறியாததும் அறியாததும்

0: வணக்கம். வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள், நல்ல பாடல் ஒழித்து வந்திருக்கிறது கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். சந்தோஷமாக உற்சாகமாக நீங்கள் அப்படியே பயணம் செய்து கொண்டே கேட்டுக்கொண்டிருப்பீங்க. நிறைய பேர் வேலையை கிளம்பி போய்கொண்டிருப்பீங்க, அப்படியே வாகனத்தில் கேட்டுக்கொண்டே போய்கொண்டிருப்பீங்க. நிறைய பேர் வீட்டில் வேலை செய்து கொண்டே கேட்டுக்கொண்டிருப்பீங்க. சார், எது எப்படியாக இருந்தாலும் சந்தோஷமாக உங்களது வேலைகளை செய்து கொண்டே நீங்கள் பாடல்களை கேட்டு மகிழ முடியும். அதே போல தகவல்களெல்லாம் நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். சார், ஒரு விஷயம் இருக்கிறது, அதாவது நாங்கள் சில விஷயங்களுக்கு நாங்கள் கட்டாயம் கை கோர்க்க வேண்டும். அப்படித்தான் அந்த போதைப் பொருளுக்கு எதிர்ப்பாக நாங்கள் கட்டாயம் கை கோர்க்க வேண்டிய நிலைக்கு நாங்கள் இருக்கின்றோம். முழு நாடுமே ஒன்றாக தேசிய செயற்பாடு தீங்கி விளைவிக்கும் போதைப் பொருள் தடுப்பு தேசிய வேலை திட்டம், இந்த வேலை திட்டத்தின் எங்களுடைய பங்களிப்பு கட்டாயம் இருக்க வேண்டும் சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. காரணம், இந்த போதைப் பொருளை ஒழிக்க வேண்டும் சொன்னால் ஒவ்வொரு மனிதரும் நாங்கள், ஒவ்வொரு பிரஜையும் நாங்கள் கைகோர்க்க வேண்டும். ஆக இந்த விநியோகம் இங்கே நடக்கிறது, இந்த இவங்க தான் இந்த பிசினஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிந்தால் உடனடியாக அழைப்பை ஏற்படுத்துங்கள். 18 18 இலக்கத்துக்கு அழைப்பை ஏற்படுத்தி இது பற்றி இவர்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். அதே போல நீங்கள் யாருக்காவது புனர்வாழ்வு கொடுக்க வேண்டும் சொல்லி யோசிக்கிறீங்க, இவர்கள் எப்படியாவது திருந்த வேண்டும், போதைப் பொருளுக்கு அடிமையாக இருக்கிறாரே, அவர்கள் நாங்கள் திருத்தி எடுக்க வேண்டும் சொல்லி யோசிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் 19 27 என்ற இலக்கத்துக்கு அழைப்பை ஏற்படுத்தி அந்த விவரங்களை பகிர்ந்து கொள்ள முடியும். மெல்வா QST கம்பிகள் அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு தெரியும், எப்போதும் உறுதியான கம்பிகள். நீங்கள் ஒரு வீடு கட்ட போறீங்க, உறுதியான வீடு கட்ட வேண்டும். அதே போல பரம்பரை பரம்பரையை நிலைத்திருக்க வேண்டும் சொல்லி யோசிக்கிறீங்க. அதே போல ஒரு கட்டிடம் கட்ட போறீங்க, அந்த கட்டிடம் எப்போதுமே உறுதியான ஒரு கட்டிடமாக இருக்க வேண்டும் சொன்னால் நீங்கள் செய்ய வேண்டியது மெல்வா QST கம்பிகள் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டு வாங்க வேண்டும். அப்படி கேட்டு வாங்கினால் மாத்திரமே அந்த கம்பிகோடு அந்த வீடும் கட்டிடமும் உறுதியாக இருக்குமாக. நீங்கள் போய் கேட்டு வாங்கள், மெல்வா QST கம்பிகள் இருக்கானன் அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்க. சார், மிஸ் பண்ணாதீங்க. சரி, இப்ப ஒரு செய்தி இருக்குதுங்க. இப்ப உலகளாவியில் நாங்கள் வருமானம் பெறுகிறோம், உலகளாவியில் கிடையாது எங்களுடைய வருமானம் இருக்கிறது. உலகளாவியில் கணக்கெடுப்பின்படி என்னவாக இருக்கிறது எங்களுடைய வருமானம் அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்க்கும்போது, சர்வதேச தொழிலாளர் அமைப்பின் தரவுகளின் அடிப்படையை கொண்டு விஷுவல் கேபிட்டல்ஸ் நிறுவனம் பார்த்தீங்கன்னா வெளியிட்டு உலகளாவிய குறைந்தபட்ச ஊதிய ஒப்பீடு அறிக்கையில் இலங்கைக்கு 120வது இடம் கிடைத்திருக்கிறது. வாழ்க்கை செலவு மற்றும் தொழிலாளர்களின் கொள்வனவு திறனை கருத்தில் கொண்டுதான் இந்த கணக்கிடப்பட்டது. இந்த தரவின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இலங்கைக்கு குறைந்தபட்ச ஊதியம் கொள்வனவு திறன் பார்த்தீங்கன்னா 200 அமெரிக்க டாலர்களாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதில் சுவிட்சர்லாந்து 3804 டாலர்கள், அதே போல ஜெர்மனி 2928 மணிக்கும் 2928 டாலர்கள், ஐக்கிய ராஜ்யம் 2902 டாலர்கள் மற்றும் நெதர்லாந்து 2876 டாலர்கள் ஆகிய நாடுகளாக முதல் இடங்களில் இருக்கிறது. வசதியா இருக்கீங்க என்ன? ஆசியாவில் பார்த்தீங்கன்னா தென்கொரியா 2362 டாலர்கள், 11வது இடத்தில் ஜப்பான் 1839 டாலர்கள், 16வது இடத்தை பிடித்திருக்கிறது. சரி, இது இப்படி இருக்கும் போது தெற்காசிய நாடுகள் ஒப்பிடும் போது பாகிஸ்தான் 68வது இடத்தில் இருக்கிறாங்க, 570 டாலர்கள். நேபாளம் 78வது இடத்தில் இருக்கிறாங்க, 490 டாலர். பங்களாதேஷ் 89வது இடத்தில் இருக்கிறாங்க, 379 டாலர். இந்தியா 111வது இடத்தில் இருக்கிறது, 233 டாலர். நாங்கள் இருக்கின்றோம் எங்கே அப்படின்னு சொன்னால் 200 டாலர் இல்லை. சரிதானே? சரி, இந்த விஷயம் இப்படி இருக்கும்போது நாங்கள் இப்படியே நாங்கள் நேபாளம் பக்கம் போக போகிட்டோம். நேபாள பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வெள்ளப்பெருக்கின் காரணமாக பலர் பாதிப்பு அடைஞ்சிருக்கிறாங்க. அதே போல இலங்கையில் இருக்கின்ற அவர்கள் எங்களுடைய சொந்த பந்தங்கள் அங்கே இருக்கிறார்கள், அவர்களை பற்றி என்ன செய்வது போன்ற கேள்விகள் பல கேள்விகள் இருக்கும். அதே போல இலங்கை தூதரகம் சொல்லிக்கின்ற பல விடயங்கள், முக்கியமான விடயங்கள் இருக்கிறது. அதாவது உதவி அல்லது ஒருங்கிணைப்பு தேவைகள் இருக்கின்ற இலங்கை பிரஜைகள் அங்கு இருக்கும்போது உடனடியாக காத்மாண்டுவில் இருக்கின்ற இலங்கை தூதரகத்துக்கு தொடர்பு கொள்ளுமாறு இப்பொழுது கேட்டுக் கொள்ளப்பட்டிருக்கிறார்கள். எந்தாவது பிரச்சனை, உங்களுக்கு ஏதாவது வெள்ளப்பெருக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் உடனடியாக அழைப்பு ஏற்படுத்துங்கள். எந்த நேரத்திலும் 24 மணி நேரமும் அவர்கள் உங்களுக்கு உதவி செய்ய தயாராகவே இருக்கிறார்கள் என்பதையும் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். முடிந்தால் பூஜ்ஜியம் நான் சொல்கிற இலக்கத்தை நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். 9 7 8 5 1 0 4 8 6 5 3 இந்த இலக்கத்தை தொடர்பு கொண்டீங்கன்னு சொன்னால் நேபாளத்தில் இருக்கின்றவர்கள் நீங்கள் உடனடியாக அந்த உதவிகளை பெற்றுக்கொள்ள முடியும். இலங்கை தூதரக நம்பர் மீண்டும் அந்த இலக்கத்தை சொல்கிறேன், கேட்டுக்கொள்ளுங்கள். +9 7 7 9 8 5 1 0 4 8 6 5 3 இதுவரையில் நேபாளத்தில் எந்த ஒரு இலங்கை பிரஜைக்கும் உதவிகள் வழங்குவதற்காக தூதரகம் அதிகாரிகள் எப்போதும் தயாராக இருக்காங்க. அதே போல இதுவரையில் வெள்ளப்பெருக்கில் நேபாளத்தில் இருக்க எந்த ஒரு இலங்கை பிரஜையும் பாதிக்கப்பட்டதாக இதுவரை தகவல் கிடைக்கவில்லை என சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, அப்போ இந்த விஷயம் இருக்கிறது, ஆக பாதிக்கப்பட்டவர்கள் யாராக இருந்தால் நீங்கள் உடனடியாக தொடர்பு கொண்டு அவர்களிடம் உதவிகளை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதும் இங்கே முக்கியமான விஷயம். நிறைய விஷயங்கள் நாங்கள் என்னால் பகிர்ந்து கொள்ள போகிறோம். நீங்கள் வாகனம் டிரைவ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க தானே, இந்த வாகனத்தை செலுத்திக் கொண்டிருக்கும் போது ஒரு பாடல் தரேன். சரிதானே? அப்படி அந்த வைப்லயே போங்க, ஆனால் வேகமாக போகக்கூடாது. சரிதானே? வேகம் உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும்.
1: நினைவு கோப்பை மகா நாட்டிற்கு வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் விழா கமிட்டியா சார்பாக வருக வருக என வரவேற்கிறேன்.
2: வாழ்க ஒரு போர்க்களம், வேட்டையாடி பார்க்கணும், போராடி வெல்லடா, போட்டி போட்டுக் கொள்ள

0: காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் உபகரணங்களுக்கான நம்பிக்கைக்குரிய நாம் 71 9 79 78
1: என்ன செய்யணும் செய்ய தேவையில்லை. வார ஞாயிற்றுக்கிழமை இது நம்ம தியேட்டருக்கு வா. நான் சொல்ற தத்துவங்களுக்கு இணங்க உன் வாழ்க்கையை கொண்டு போ. நீ நல்லா இருப்ப. வாழ்க வளமுடன்.
2: அபுல் ஹாசன் இந்த முறையாவது ஏமாறாமல் இருப்பாரா பில்லாவிடம்? கேளுங்கள் ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு இது நம்ம தியேட்டர்.

கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் வணக்கம் வசந்தம். தரமான பொருட்களை நீங்கள் நியாயமான விலையில் பெற்றுக்கொள்ள வேண்டும் சொல்லி ஆசை இருக்குதா? நிச்சயமாக அப்படி இருந்தால் நீங்கள் செய்ய வேண்டியது எங்கன்னு சொன்னால், நீங்கள் ஜனதா ஸ்டீல்ஸ் போக வேண்டும். ஜனதா ஸ்டீல்ஸ் போனீங்க சொன்னால் உங்களுக்கு அனைத்து பொருட்களையும் நீங்கள் அங்கே பெற்றுக்கொள்ள முடியுது. நான் சந்தோஷமாக பார்க்கறது கொள்ளுங்க. ஆக நீங்கள் உடனடியாக செல்லுங்கள் ஜனதா ஸ்டீல். உங்களுக்கு கட்டிட உபகரணங்கள், கடல் தொழில் சார் உபகரணங்கள், அதே போல பெயிண்ட் பாய்கள், ஜிஐடி பாய்கள் எல்லாவற்றையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். நீங்கள் பணம் சேர்த்து வீடு கட்ட போறீங்க. ஸோ அந்த வீட்டை உறுதியான வீடாக கட்ட வேண்டும் சொன்னால் நீங்கள் செய்ய வேண்டியது ஜனதா ஸ்டீல் செல்ல வேண்டும். சரி, நான் ஒரு பக்கம் போட்டி பக்கம் செல்ல வேண்டும். இந்த போட்டியை பொறுத்த மட்டும் இலங்கை அணைக்கு நாங்கள் ஒரு செலுட் அடிக்க வேண்டும். காரணம், இப்படியான ஒரு போட்டியை சமநிலையில் முடித்திருக்கிறதே அப்படின்னு சொல்லி நாங்கள் செலுட் அடிக்க வேண்டும். அதே போல குறிப்பாக பார்க்கும்போது நேற்றைய நாளை துடுப்பாட்ட பரதியில் இலங்கை அணையின் துடுப்பாட்ட பரதியில் மிக முக்கியமாக சோனல் தினுஷுவின் துடுப்பாட்ட பரதி மிக அபாரமாக இருந்தது. உண்மையிலேயே இந்தியா அணிக்கு எதிராக ஒரு தொடரில் அதிகபட்ச ஓட்டமாக பெற்றுக்கூடிய வீரர்கள் வரிசையில் இவரும் இடம்பெற்றிருக்க. காரணம், அதே போல இரண்டு போட்டிகள் தந்திருக்கிறது இல்லையா, அதுல முக்கியமான விஷயமா இருக்குது. அங்கே சோனல் தினேஷை பொறுத்தமட்டில் நேற்றைய நாளில் ஆட்டமிழக்காமல் 133 ஓட்டங்களை அணிக்காக பெற்றுக் கொடுத்தார். 264 பந்துகளை சந்தித்திருந்தார். ஆக இந்த துடுப்பாட்டமானது இலங்கை அணிக்கு மிகப்பெரிய பலமாக இருந்தது. ஆனால் இந்திய அணிக்கு மிகப்பெரிய ஒரு சவாலாக மாறியது. அவருடைய விக்கெட்டை எடுக்க முடியாமல் தட்டு தடுமாறியிருந்தார்கள். மறுமுனையில் நேற்றைய நாளில் நுவான்தா மிக சிறப்பாக திருப்படுத்தினார். அவருக்கு இணைப்பாட்டமாக 46 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார். மொத்தமாக 429 ஓட்டங்களை பெற்றார்கள். 9 விக்கெட்டுகளிலிருந்து உதிரிகளாக 25 ஓட்டங்கள் பெறப்பட்டது. என்றபோது நேற்று நாளில் பசிந்துவும் பரவாயில்லை. பசிந்து 92 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார். ஒரு சதத்தினை அவர் தவறு விட்டிருந்தார். ஆக நேற்றைய போட்டியில் இலங்கை அணி 2-3 வீரர்கள் துடுப்பாட்டம் மூலமாக இலங்கை அணியின் மானம் காப்பாற்றப்பட்டதுதான் சொல்ல வேண்டும். நேற்று நாள் நான் கூட சொல்லியிருந்தேன், இது இந்திய அணிக்கான வெற்றிக்கான ஒரு இலகுவான போட்டியாக மாறக்கூடும். காரணம், நேற்றைய நாள் ஆரம்பிக்கும் போது 6 விக்கெட்டுகள் எடுக்கப்பட்டது. மீது 4 விக்கெட்டுகள் தான். இந்திய அணியின் பந்துவீச்சு பதிவு பார்க்கும்போது இது இலகுவாக வீழ்த்தி விடுவார்கள் என்று சொல்லி எதிர்பார்க்கப்பட்ட போது சோனல் தினுஷா மிக சிறப்பாக மீண்டும் தன்னுடைய திறமையை 2வது அணிச்சிலும் வெளிப்படுத்திருக்கார். ஏற்கனவே முதலமைச்சர் 103 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்ததும் இங்கே பார்க்க வேண்டிய விடயமாக இதாக மிக சிறப்பான துடுப்பாட்ட பரதியை அவர் வெளிப்படுத்தியதன் காரணமாக இலங்கை அணி இந்த போட்டியை சமநிலையில் முடித்தது. ஏற்கனவே துடுப்பாட்டம் சென்றது. ஆக இந்த போட்டி 2-1 என்ற கணக்கில் முடியுமா, அல்லது 2-2 என்ற 0-2 என்ற கணக்கில் முடியுமா சொல்லி பார்க்கப்படுது. 1-1 சமநிலை என்று முடிந்திருக்கிறது. சரி, பரவாயில்லை. இந்த போட்டியை பொறுத்த மட்டும் தொடரை இந்திய அணி வென்றிருந்தாலும் ஒரு போட்டி சமநிலையில் முடிந்திருக்கிறது. இதில் பந்துவீச்சு பரதியை பார்க்கும்போது நேற்றைய நாளில் பொறுத்த மட்டும் மிக சிறப்பான பந்துவீச்சு பரதியை வெளிப்படுத்த ரவீந்திர ஜடேஜா 3 விக்கெட்டுகளையும், அதே போல மேன் சுதர் 3 விக்கெட்டுகளையும் வீழ்த்தியிருந்தார்கள். அதே போல பிரசித் கிருஷ்ணா, முகமது சிராஜ், அதே போன்று ஜெயின் ஆகியோர் தலா ஒவ்வொரு விக்கெட்டுகளையும் வீழ்த்தியிருந்தார்கள். இந்த போட்டி இப்படி செல்ல, இதே போன்று இன்னொரு போட்டி இருக்கிறது. பாகிஸ்தான் இங்கிலாந்து அணிகள் மோதுகின்ற 2வது டெஸ்ட் போட்டி பற்றி நான் கட்டாயம் சொல்லியாக வேண்டும். ஏற்கனவே முதல் போட்டியை பொறுத்த மட்டும் இங்கிலாந்து அணி 103 ஓட்டுகளால் இன்னிங்ஸ் வெற்றியை பெற்றது. இது ஒரு பெரிய ஒரு விஷயமாக பார்க்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து பாகிஸ்தான் அணி மற்றும் இங்கிலாந்து அணிகள் மோதுகின்ற 2வது டெஸ்ட் போட்டியில் இப்பொழுது பார்க்கும்போது முதல் நாள் முடிவின் போது இங்கிலாந்து அணி 248 ஓட்டங்களை பெற்றுக்கிறது. 9 விக்கெட்டுகளை இழந்து பார்க்கலாம் இந்த போட்டி என்னவாக முடிய போகிறது. இங்கிலாந்து அணியின் பந்துவீச்சு கொஞ்சம் அபாரமாக வேலை செய்து கொடுக்கிறது. என்ற போதும் இங்கிலாந்து அணி 248 விக்கெட் என்பது பாகிஸ்தான் அணிக்கு ஒரு பெரிய ஒரு வலுவான விடயமாகத்தான் இருக்கிறது. பார்க்கலாம் எத்தனை ஓட்டங்களை இப்பொழுது மட்டுப்படுத்தி முதலமைச்சருக்காக இங்கிலாந்து அணிக்காக வைக்கப் போகிறார்கள். இதில் ஜோரல் காக்ஸ் 55 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார். அவரை தொடர்ந்து பார்க்கும்போது மிடில் ஓட் தொடர்பாளர்கள் பெரிதும் சோபிக்கவில்லை. அதுக்கு பிறகு பார்த்தா ஜெமி ஸ்மித் 61 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தது. அதே போல அட்கிசன் 34 ஓட்டங்கள். பார்க்கலாம் இந்த போட்டி என்னவாக மாறப்போகிறது. பந்துவீச்சு பரதியில் முகமது அப்பாஸ் மிக சிறப்பாக கலக்கியிருக்கிறார். 15 ஓவர்கள் பந்து வீசி 3 மீடியம் ஓவர் ரன்களாக 4 விக்கெட்டுகளை சுருட்டி எடுத்திருக்கிறார். அதே போல முகமது அலி 17 ஓவர்கள் பந்து வீசி 2 மீடியம் ஓவர் ரன்களாக 3 விக்கெட்டுகளை வீழ்த்திருக்கிறார். பார்க்கலாம் இந்த போட்டி என்னவாக ஆகப் போகிறது சொல்லி.

0: மட்டக்களப்பு பிக்கோட்டை ஸ்ரீ அம்பாறை பிள்ளையார் ஆலய மகோற்சவ விஞ்ஞாபனமானது இன்று தினம் கொடியேற்றத்துடன் ஆரம்பமாக உள்ளது. மட்டக்களப்பு சிட்டிப்பாளையம் மாங்காடு அருள்மிகு ஸ்ரீ கட்டுப்பிள்ளையார் ஆலய வருடாந்த மகோற்சவ விஞ்ஞாபனத்தினை தொடர்ந்து நாளைய தினமானது சப்பர திருவிழா நடைபெற்று எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 30ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று தேரோட்டம் நடைபெற்று எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 31ஆம் தேதி திங்கட்கிழமை என்று தீர்த்தோற்சவம் என்று நடைபெற உள்ளது. தொண்டை மாநாடு ஸ்ரீ செல்வ சன்னிதி ஆலய மகோற்சவத்தினை தொடர்ந்து இன்றைய நாளானது காலை 8 மணி அளவில் தீர்த்த திருவிழா நடைபெற உள்ளது. அதனைத் தொடர்ந்து மாலை 6 மணி அளவில் மௌன திருவிழா நடைபெற உள்ளது.
1: நிகழ்வு பதிவேடுகள் கேட்டீர்கள். இது போன்ற உங்கள் பிரதேசங்களில் இடம்பெறும் கலை கலாச்சார பாரம்பரிய விளையாட்டு நிகழ்வுகளையும் எங்களுக்கு அனுப்பி வையுங்கள். அனுப்பி வைக்க வேண்டிய முகவரி வசந்தம் FM நிகழ்வு பதிவேடுகள், இலக்கம் 37 விக்ரமசிங்கபுர பத்தரமுல்ல, அல்லது 011-2775-1100 என்ற ஃபேக்ஸ் இலக்கத்துக்கும் அனுப்பி வையுங்கள்.

0: ஜோடி திரைப்படத்துக்காக பாடல் ஒழித்து வந்திருக்கிறது ரஹ்மான் இசையில். ஆஹா, என்ன ஒரு பாடல்! காலையிலேயே இது போன்ற பாடலை கேட்கும் போது அடடடா அப்படின்னு சொல்லியிருக்கும். பயணங்கள் சிறக்குவதற்கான ஒரு முதல் அதிகாரமாக இந்த பாடல்கள்லாம் இருக்குது இல்லையா. இசை எப்போதுமே எங்களோட ஒன்றித்து போய் தான் இருக்கிறது, மாற்று கடத்த கிடையாது. சரி, அதாவது காலையிலே தலைவலி காய்ச்சல் வருமாறு இருக்குதா? நீங்க வேலைக்கு போக முன்னாடி தலைவலி காய்ச்சல் இருக்குது. நீங்க வாரத்தின் கடைசினால தான் வெள்ளிக்கிழமை இன்னைக்கு ஒரு லீவ் போட்டா சனி யார் அப்படியே லீவ் எடுத்துடலாம் அப்படின்னு போடுற பிளான் எல்லாம் சரி வராது. என்ன செய்யறோம்? நீங்க தலைவலி காய்ச்சல் வருதுன்னா ஒரு மெல்டோரன் எடுத்துக்கொள்ளுங்க. மெல்டோரன் எடுத்துக்கொள்ளுங்க, தலைவலி காய்ச்சல் பறந்து போயிருமா? அப்ப நீங்க அப்படின்னு வாகனம் எடுத்துக்கொண்டு போகலாம். சரிதானே? என்ன போனேஷன் காலையிலேயே வாகன சவுண்ட் எல்லாம் கொடுக்குறாங்க, யோசிக்கிறீங்களா? என்ன பண்றது? அதான் நல்ல விஷயம், உங்களுக்கு மனசுக்கு பதியணும் இல்லையா? அதுக்காக தான் சொல்றேன். சோ மெல்டோரன் எடுத்துக்கொள்ளுங்க, தலைவலி காய்ச்சல் எல்லாம் பறந்து போயிடும். சரி, இப்ப பாத்தீங்கன்னா நாங்கள் இந்த வாகனத்தை பத்தி பேசும்போது வாகனத்துல நாங்க காலையிலேயே வாகனத்தை எடுக்கும்போது டயர்ல காத்து இருக்குதா அப்படிலாம் பார்த்தோம்னா, இதே மாதிரி பிளைட்ல டயர் எப்படி இருக்குதுன்னு சொல்லி பாக்குறது நல்ல விஷயமா அப்படின்னு சொல்லி கூட. என்ன என்ன என்ன போனேஷன், பிளைட் பறக்க தானே போகுது, பிறகு நான் டயரை பார்த்து கொண்டிருக்கேன்னு சொல்லி நீங்க கேட்கலாம். ஆனால் விஷயம் இருக்குது, நான் சும்மா சொல்ல மாட்டேன். தெரிஞ்சேன், அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் நடந்திருக்கிறது. கிட்டத்தட்ட 5 தடவைகள் இது போன்று நடந்திருக்கிறது இந்த வாரத்தில் மாத்திரமே. அமெரிக்காவின் இலியானாஸ் மாகாணம் சிக்காகோ ஓஹார் சர்வதேச விமான நிலையத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த ஓஹாயரில் பார்த்தீங்கன்னு சொன்னால் முக்கியமாக இந்த விமான நிலையத்திலிருந்து வடக்கு கரோலினாவின் ஷார்லோட் நகருக்கு அமெரிக்கா ஏர்லைன்ஸ் நிறுவனம் பார்த்தீங்கன்னா சொந்தமான போயிங் 737 அப்படின்ற ரக ஜாம்போ விமானம் வந்து இயக்கப்பட்டிருக்கிறது. 172 பயணிகளோடு 20 மேற்பட்ட அங்க சிப்பந்திகளோடு இந்த பயணம் வந்து மதியம் நேற்று மதியம் 2 பார்த்தீங்கன்னு சொன்னா புறப்பட தயாரிக்கிறது. இப்படியே போய் கொண்டிருக்கும் போது பாத்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் போகும்போது இந்த ஓடுபாதையில் போகும்போது சிக்னல் கிடைக்கும் போது பாத்தீங்கன்னா சின்ன ஒரு நெருப்பு மாதிரி பார்த்திருக்கு, டயரும் வெடிச்சிருக்குது, 2 வெடிச்சிருக்குது. சரி, ஓகே, வெடிச்சது. கொஞ்சம் விமானம் திடீரென்று தீப்பிடிக்கு புகைய ஆரம்பிச்சிருக்கிறது. அப்போ பயணிகளும் சரி, ஓட்டுநர் விமானியும் சரி யோசிச்சிருக்காங்க, ஓகே இது வளமையாக நடக்கிறது தானே, டயர் வெடிச்சது கிடையாது, ஏதோ சின்ன ஒரு சத்தம் வந்திருக்குது, புகை வந்திருக்குன்னு சொல்லி அவங்க அப்படியே லலியிலாலின்னு கிளம்பி இருக்கிறாங்க. ஆனால் இது பின்னாடி இருந்து பார்த்துருக்கிற ஒரு விமானி பார்த்து கொண்டிருக்காரு. ஆஹா, இது ஒரு பிரச்சனையான ஒரு விஷயம் தான் அப்படின்னு சொல்லி உடனே கட்டுப்பாட்டு கால் பண்ணி உடனே நிப்பாட்டிருக்காரு. அதுக்கு பிறகு எடுத்த உடனே தான் தீப்பிடிச்சு எரிஞ்சு கொண்டிருக்கிறது ஃப்ளைட். உடனடியாக வந்து தீ அனுப்பு வீரர்களாக வந்து உடனடியாக அந்த விமானத்தில் இவர்களாம் இறக்கி கொண்டு அந்த தீயை கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்த டயர் வெடிப்பின் காரணமாக இந்த விஷயம் நடந்திருக்கிறது. இது பறந்திருந்தால் பெரிய ஒரு பாதிப்பு, அந்த உயிர்கள் அத்தனையும் பறிபோறக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதனால் 8 தாமதம் ஏற்பட்டதாக சொல்லப்படுது. கடந்த 2 வாரங்களில் மாத்திரம் சிக்காகோ விமான நிலையத்தில் நடக்கும் 5 டயர் வெடிப்பு சம்பவம் இதுவாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக மத்திய விமான போக்குவரத்து நிர்வாகம் விசாரணை நடத்தி வருகிறது. இருப்பினும் இந்த சம்பவத்துக்கு இடையே எந்த தொடர்பும் இல்லை என்றும் சொல்லப்படுகிறது. ஆனால் ஓடுபாதையில் மற்றும் விமான மாடல்களில் இவை நிகழ்ந்திருக்கலாம் என்றும் சொல்லி அச்சப்படுகிறது. ஆனால் டயர்ல பிரச்சனை, டயர் வெடிக்குது. ஏன் டயர் வெடிக்குது? பார்க்கத்தானே வேணும். டயர் வெடிக்கிற விஷயத்தை நாங்கள் கட்டாயம் பார்க்கணும், இல்லைன்னு சொன்னா பெரிய ஒரு பாதிப்பாக இருந்திருக்கும் இந்த விடயம்.
1: புஷ்பா புஷ்பா புஷ்பா புஷ்பா புஷ்பா புஷ்பா புஷ்பா புஷ்பா புஷ்பா புஷ்பா புஷ்பா புஷ்பா புஷ்பா புஷ்பா புஷ்பா புஷ்பா

பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 102.8 உங்களுக்கு நச்சு போதை பொருள் பாவனையிலிருந்து விடுபட வேண்டுமா? வாழ்வை புதிதாக தொடங்க ஆசையா? அப்படியாயின் நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியமான அழைப்பு இதுவே. 1927 அழைக்கவும். முழு நாடுமே ஒன்றாக தேசிய செயற்பாடு.

0: உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் த டே ஸ்டார் ஆஃப் த டே
1: இன்றைய வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் த டே வந்து கொண்டிருக்கிற நடிகர் பிரசன்னா.

0: உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே.
1: கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள், வணக்கம் வசந்தம். சந்தோஷமாக உற்சாகமாக கேட்டுக்கொண்டீர்கள். நாடு முழுவதுமே ஒன்றாக தேசிய செயற்பாடு தீங்கு விளைவிக்கும் போதைப் பொருள் தடுப்பு தேசிய வேலை திட்டத்தின் கீழ் நாங்கள் ஒவ்வொருவரும் கைகோர்க்க வேண்டும். ஆக அந்த போதைப் பொருள் விநியோகம் பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரிந்தால் உடனடியாக அழைப்பை ஏற்படுத்துங்கள். 18 18 என்ற இலக்கத்துக்கு அழைப்பை ஏற்படுத்தி நீங்கள் அந்த விஷயங்களை பகிர்ந்து கொள்ள முடியும். அதே போல யாருக்காவது புனர்வாழ்வு கொடுக்க வேண்டும், இவர்கள் போதைப் பொருளுக்கு அடிமையாகி சிக்கி தவிக்கிறார்கள் சொன்னால் நீங்கள் 19 27 என்ற இலக்கத்துக்கு அழைப்பை ஏற்படுத்தி அந்த விடயங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். சார், அதே போல இன்னொரு விஷயம் இருக்கு, நீங்கள் தரமான பொருட்களை நியாயமான விலையில் பெற்றுக்கொள்ள வேண்டும் சொன்னால் நீங்கள் செல்ல வேண்டியது ஜனதா ஸ்டீல் சொந்தங்களை மிஸ் பண்ணிடாதீங்க. ஜனதா ஸ்டீல் போனீங்க உங்களுக்கு அனைத்து விதமான பொருட்கள் கட்டிட உபகரணங்களையும் பெற்றுக்கொள்ள முடியும். அதே போல கடத்தொழில் சார்ந்த உபகரணங்களையும் பெற்றுக்கொள்ள முடியும். ஜிஐ டி பைகளை பெற்றுக்கொள்ள முடியும். அதே போல பெயிண்ட் பைகளை பெற்றுக்கொள்ள முடியும். ஏராளமான பொருட்கள் அங்கே இருக்கிறதாக அந்த களஞ்சியத்துக்கு போய் பாருங்க, அவ்வளவு பொருட்கள் இருக்கிறதாக. ஜனதா ஸ்டீல்ஸ் போங்க, உங்களுக்கு தேவையான பொருட்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஒரே கோரியின் கீழ் அத்தனை பொருட்களையும் பெற்றுக்கொள்ளும் போது உங்களுக்கு போக்குவரத்து செலவு என்பது மிக மிக குறைய போகிறது. சரி, சுயாதீன ஊடக வரைவு ஒரு பொறுப்பு வாய்ந்த நிறுவனம் நடைபெற செய்கின்ற ஒரு வேலை திட்டம் தான் இந்த டே கே ஆப் திட்டம். இந்த டே கே ஆப் திட்டத்தின் கீழ் உங்களுக்கு தெரியும், அதாவது சுயாதீன ஊடக வளைப்பு பொறுப்பு வாய்ந்த நிறுவனம் நடைபெற செய்கின்ற ஒரு வேலை திட்டம். இதில் முக்கியமாக கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் கீழ் இந்த டே கே ஆப் திட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. பாடசாலை மாணவர்கள் மத்தியில் வீதி விபத்துகள் சம்பந்தமான விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நிகழ்வாக காணப்படுகிறது. இரண்டாவது கட்டமாக இந்த செயல் திட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதும் நாங்கள் சந்தோஷமாக சொல்கின்றோம். ஐடிஎன் வசந்தம் டிவி லக்கண்ட வசந்தம் எஃப்எம் இணைந்து செய்கின்ற ஒரு செயல் திட்டமாக காணப்படுகிறது.

0: அவர்களுக்கு அனுசரணை வழங்குவது மக்கள் கூடிய கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல். உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM. மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
1: 2023 ஆண்டு மார்ச் மாதம் 19 திகதி ஏற்பட்ட மண் சரிவினால் வீடுகளை இழந்த கபரகல பகுதியைச் சேர்ந்த 50 குடும்பங்கள் கடந்த 3.5 வருடங்களுக்கு அண்மித்த காலமாக மூடப்பட்டிருந்த தேயிலை தொழிற்சாலை ஒன்றில் மிகவும் கடினமான சூழ்நிலையில் வசித்து வந்தனர். இந்நிலையில் அந்த குடும்பங்களுக்கு நிரந்தர வீடுகளை வழங்குவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது. இதன்படி நவோதயாபுரம் புதிய வீடமைப்பு திட்டத்தின் கீழ் நிர்மாணிக்கப்பட்ட 50 புதிய வீடுகள் இன்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் மக்களின் உரிமைக்கு வழங்கப்படவுள்ளன. இந்த வீடமைப்பு திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 10 பேச் காணித்துண்டும் 550 சதுர அடி பரப்பளவில் அனைத்து வசதிகளையும் கொண்ட முழுமையான வீடும் வழங்கப்படவுள்ளது. மண் சரிவினால் வீடுகளை இழந்து நீண்டகாலமாக மிகவும் சிரமமான சூழ்நிலையில் வாழ்ந்து வந்த 50 குடும்பங்களுக்கும் இந்த புதிய வீடுகள் மூலம் நிரந்தரமான குடியிருப்பு வசதி கிடைக்கவுள்ளது. மாத்தறை ரயில் நிலையத்துக்கு அருகிலுள்ள அழகு நிலையம் ஒன்றில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் 2 கிலோ 45 கிராம் ஹெரோயின் மற்றும் 56 கிராம் 800 மில்லி கிராம் ஐஸ் போதைப் பொருள் உள்ளிட்ட போதைப் பொருள் தொகையுடன் சந்தேக நபர் ஒருவரும் பெண்ணொருவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். மாத்தறை குற்றப்புலனாய்வு பிரிவு மற்றும் ஊழல் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் இணைந்து இந்த சுற்றிவளப்பை மேற்கொண்டுள்ளனர். போதைப் பொருள் வர்த்தகத்தின் மூலம் சம்பாதித்ததாக சந்தேகிக்கப்படும் பணம் தொடர்பிலும் அதிகாரிகள் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர்.
0: வசந்தம் FM, வெளிநாட்டு செய்திகள்.
1: நேபாள திபெத் எல்லைப் பகுதியில் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 392 அதிகரித்தது. 1400 மேற்பட்டோர் காணாமல் போயுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. பனிப்பாறை ஒன்று சரிந்து விழுந்ததால் ஏற்பட்ட மிகப்பெரிய பனி மற்றும் இடிபாடுகளின் பெருக்கு இந்த பேரிடருக்கு காரணம் என அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அந்த பெருக்கு காரணமாக ஏற்பட்ட மிகப்பெரிய சேறு கலந்த வெள்ள நீர் நகரங்கள் மற்றும் கிராமங்களூடாக பாய்ந்து வீடுகள் பாலங்கள் மற்றும் அணைகளை அழித்துள்ளதுடன் வாகனங்களையும் அடித்துச் சென்றுள்ளது. காணாமல் போனவர்களில் வெளிநாட்டு சுற்றுலாப் பயணிகள், இமயமலை பகுதியில் பயணம் மேற்கொண்டிருந்தவர்கள் மற்றும் திபெத்தில் உள்ள புனித கைலாச மலையை தரிசிக்கச் சென்ற அதிக அளவிலான இந்து பக்தர்களும் அடங்குவர் என தெரிவிக்கப்படுகிறது. எமது அடுத்த மலைத்தள செய்தியினை 10 மணிக்கு எதிர்பாருங்கள்.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.

0: உலகின் மகுடம் மகஜன சம்பத்தை இப்போது வார நாட்கள் எழிலும் மகஜன சம்பத்தை நாட்டிற்கே செல்வம்.
1: கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்,
2: நிமிர்ந்த நடை, நேர்கொண்ட பார்வை, எட்டு திக்கிலும் எமது ஆட்சி.

0: அனைவரது வாழ்விலும் வசந்தம் உருவாக நல்லூர் கந்தனிடம் உருகுவோமாக.
1: சூரபத்மன் முருகப்பெருமானை கண்ட பொழுதே நினைக்கிறான், சூழுதல் வேண்டும், சென்னி துதித்திடல் வேண்டும், அந்த முருகப்பெருமானை சுத்தி வலம் பெற வேண்டும், வணங்க வேண்டும் என்று நினைக்கிறான். ஆனால் அவனுடைய ஆணவம் அவனை தடுத்தது. அதனால அவன் அந்த முருகப்பெருமானோடு யுத்தம் செய்து அழிந்து போனான் என்று சொல்லுகிறது கந்த புராணம். எனவே எங்கள் சொந்த புராணமாக தமிழர்களுடைய பாரம்பரிய தெய்வமாக குலதெய்வமாக தொல்காப்பியம் என்று சொல்லப்படுகின்ற பழந்தமிழ் இலக்கண நூலிலே வெல்லும் போரே வல்லமுருகன் என்று இந்த முருகப்பெருமானை அந்த தொல்காப்பியம் என்கின்ற இலக்கியம்
0: பேசுகிறது. வசந்தம் உருவாக நல்லூர் கந்தனிடம் உருகுவோமாக.
2: முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும் அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர், 50 ஸ்ரீ கதிரேசன் வீதி, கொழும்பு 13.

வணக்கம் வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். வாட்டர் பேக்கெட் பாடல் ஒளி துவைத்திருக்கிறது கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் சந்தோஷமாக. சரி, இப்போது நாங்கள் முக்கியமான பல விடயங்களை நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். அழைப்பினை ஏற்படுத்துங்கள். அதே போல உங்கள் ஊர் வீதிகளில் இருக்கின்ற டிராபிக் விவரங்களை பற்றியும் என்னோட பகிர்ந்து கொள்ளலாம். அழைப்பினை ஏற்படுத்துங்கள். 0312 775 0001 அல்லது 0312 775 111 என்ற இலக்கத்தோடு அழைப்பினை ஏற்படுத்துங்கள். சந்தோஷமாக உற்சாகமாக நீங்கள் இணைந்து கொள்ளலாம். வணக்கம் வசந்தம் வாழ்வின் நிதர்சனம். சில பேருக்கு பாத்தீங்க சொன்னா சில பழக்க வழக்கங்கள் இருக்கு. பழக்க வழக்கம் சொல்ல முடியாது, ஒரு சைக்கோ விஷயம் தான் இல்லையா? அந்த மாதிரியான சில நபர்களை பார்த்து எதுக்கு செய்யறோம், எது ஏன் செய்யறோம்னு சொல்லி தெரியாமலே பல விடயங்களை செய்து கொண்டிருப்பார்கள். இளைஞர்கள் மத்தியிலும் இந்த சில விஷயங்கள் பரவி கொண்டுதான் இருக்கிறது. என்ன விஷயம் போடுச்சுன்னா நீங்கள் சம்மந்தமெல்லாம் பேசுற மாதிரி இருக்குது. சம்மந்தம் இல்லாமல் நான் பேச மாட்டேன். அதாவது பாத்தீங்க சொன்னா சிலருடைய அந்தரங்க புகைப்படங்களை வெளியிட்டு மற்றவர்களுடைய யாருன்றே தெரியாத அவருடைய புகைப்படங்களை சோசியல் மீடியாவில் பகிர்ந்து கொள்வதில் அதில் கிடைக்கின்ற லைக்குகளும் ஃபாலோவர்ஸையும் பெற்றுக்கொண்டு ஏதோ ஒரு இன்பம் காணும் ஒரு சைக்கோ போலதான் சில பேர் இருக்கிறார்கள். பெண்கள் மற்றும் குழந்தைகளின் அந்தரக நிழற்படங்களை பகிர்ந்து பேஸ்புக் குழு ஒன்று பகிர்ந்த பேஸ்புக் குழு ஒன்று அந்த பக்கங்களை நடத்தி வந்த 21 வயது இளைஞர் ஒருவர் இப்பொழுது கைது செய்யப்பட்டுள்ளதாக இப்பொழுது காவல்துறையினர் சொல்லியிருக்காங்க. வயது 21 தான், சரியா? சிறுவர் பெண்கள் துஷ்பிரயோக தடுப்பு பிரிவின் காவல்துறை அதிகாரி குழுவினர் தான் இந்த விஷயத்தை பெளியத்தை பகுதியில் வைத்தான் இந்த சந்தேக நபரை கைது செய்திருக்காங்க. இந்த குழுவில் பாத்தீங்கன்னா முக்கியமான இந்த கண்காணிக்கப்படுகிறது. ஏன் இப்படி செய்கிறார்கள் அப்படி சொல்லி விஷயங்கள், அதாவது நாங்கள் ஒரு ஃபேஸ்புக்கை யூஸ் பண்றோம்னு சொல்லி நீங்க நினைக்கக்கூடாது. ஓகே, நாங்கள் மட்டும் தான் பாவிக்கிறோம், எங்க கண்டுபிடிக்க முடியாது சொல்லி அப்படிலாம் கிடையாது. நீங்கள் தவறு செய்தால் அதை கண்டுபிடிப்பதற்கு கட்டாயமான வழி இருக்கிறது என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. சந்தேகநபரின் கைபேசி காவல்துறையின் பொறுப்பில் இப்பொழுது எடுக்கப்பட்டுகிறது. தொடர்பான விசாரணைகள் மேற்கொண்டு வருவதாக சொல்லப்படுகிறது. 21 வயதான இளைஞர் இது மாதிரியான ஒரு பேஸ்புக் நடத்தி கொண்டிருக்கிறார். அதே போல பல புகைப்படங்களை தேவையில்லாத புகைப்படங்களை பகிர்ந்து கொண்டிருப்பது ஒரு சர்ச்சையை கிளப்பி சர்ச்சையை தாண்டி பலரின் மனதை உழுக்குகின்ற மனதை பாதிக்கின்ற ஒரு விஷயம் இல்லையா? தேவையில்லாத வேலை இவருக்கு என்ன லாபம் கிடைக்குதோ அல்ல தெரியல. ஆனால் இப்ப சிக்கிக் கொண்டார். இவருக்கு இனி பல பிரச்சனைகள் இருக்கிறது என்பதில் மாற்றுக் கருத்து கிடையாது.

பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 102.8 செல்வம் வேலவனை நாம்

0: நல்லூர் மண்ணின் நாயகனாக எழுந்தருளியிருக்கும் நல்லூர் கந்தனின் ரதோற்சவ நிகழ்வினை செப்டம்பர் மாதம் 9ஆம் தேதி அன்று உங்கள் வசந்தம் வானொலியில் நேரடி ஒலிபரப்பினை நீங்கள் கேட்கலாம்.
1: அனுசரணை சிட்டி ஹார்ட்வேர் அண்ட் ஸ்டோர்ஸ்
2: முதற்தர நிபுன் சீமெந்து விநியோகஸ்தர்கள் இலக்கம் 55-57 ஸ்டான்லி வீதி யாழ்ப்பாணம்.
1: தொடர்புகளுக்கு 076-7670-776.
3: அஸ்வினி ஹேர் ஆயில் முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும் அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர் இலக்கம் 50 ஸ்ரீ கதிரேசன் வீதி கொழும்பு 13.
4: அப்பா ஒரு கதை சொல்லவா?
5: அம்மா ஒரு கதை சொல்லட்டுமா?
6: சிங்கம் கதையா இல்ல நரி கதையா?
5: கதை மட்டும்தானா? அப்ப பாட்டு படிக்க முடியாதா?
6: வாயாடி பெற்ற புள்ள வரப்போன நல்ல போல யாருவ.
5: ஆரம்பிக்கலாமா? உங்கள் ஜிஆருடன் சிறுவர் உலகம். உங்கள் வசந்தம் எஃப்எம் இல் ஒவ்வொரு சனிக்கிழமையும் மார்னிங் 8-10 சிறுவர் உலகம்.
7: குவைட் எக்ஸைட்டிங்.

எச்சரிக்கையே பாடல் ஒளித்துவிட்டிருக்கிறது. வெள்ளிக்கிழமை ஆகஸ்ட் மாதம் 28ஆம் தேதி நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். சரி, நாளை மருந்து நம்ம நாம் ஒரு பெரிய ஒரு பிளான் இருப்பீங்கன்னா, விடுமுறை என்று சொன்னாலே நல்லா தூங்கணும்னு சொல்லி நிறைய பேருக்கு பிளான் இருக்கும், நியாயம் தானே? சரி, இப்படிலாம் இருக்கும்போது நிறைய விஷயங்கள் நாங்கள் சொல்ல வேண்டும். தலைவலி காய்ச்சல் வரும்போது நீங்கள் எடுக்க வேண்டியது ஒரு மெல்டோல். ஒரு மெல்டோல் எடுத்துக்கொண்டு சொன்னால் தலைவலி காய்ச்சல் எல்லாம் பறந்து போயிடும். இப்படி பறந்து போயிடும். அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும், ஒரு மெல்டோல் எடுத்துக்கொள்ளுங்க. இது ஒரு வகையான பாராசிட்டமோல். அதே போல நியாயமான விலையில் தரமான பொருட்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். கடத்தொழில் சார் உபகரணங்கள், கட்டிட உபகரணங்கள் எல்லாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் சொன்னால் நீங்கள் செல்ல வேண்டியது ஜனதா ஸ்டீல்ஸ். சொந்தங்களே மறந்துடாதீங்க, ஜனதா ஸ்டீல்ஸ் போனீங்கன்னா உங்களுக்கு தனமான பொருட்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். மிஸ் பண்ணிடாதீங்க இந்த பிராண்ட். உங்களுக்கு தெரியும் அந்த பிராண்டை பார்த்தீங்கன்னா ஜனதா ஸ்டீல் சொன்னாலே எல்லோருக்கும் தெரியும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது. ஓகே, நான் சொல்லிட்டேன். இப்போ ஒரு விஷயம் இருக்கிறது, நாங்கள் முக்கியமான விடத்தை பகிர்ந்து கொள்ள போகிறோம். பொத்துஹர தொடர்ந்து நிலையத்திற்கு அருகில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஒன்று தடம் போடுவதன் காரணமாக வடக்கு தொடர்ந்து மார்க்கத்தில் போக்குவரத்து சேவைகள் பாதிக்கப்பட்டிருப்பதாக பொழுது தொடர்ந்து திணைக்களம் இந்த விஷயத்தை சொல்லியிருக்கிறார்கள். பொல்காவலிலிருந்து மகவ நோக்கி பயணித்து தொடர்ந்து ஒன்றே பொத்துஹர தொடர்ந்து நிலையத்திற்கு அருகில் இந்த தடம் போடுவதாக சொல்லப்படுகிறது. இது பற்றிய விஷயங்கள் வரும்போது நான் கட்டாயமோடு பகிர்ந்து கொள்கின்றேன்.

0: ஞாபகப்படுத்த ஞாபகப்படுத்த இன்றைய நாள் இன்றைய நாள்.
1: வானொலி உலகில் விளம்பரங்களின் முக்கியத்துவத்தை நினைவு கூறும் வானொலி விளம்பரங்கள் நாள் இன்று. நாம் தினமும் வானொலி கேட்கும் போது நிகழ்ச்சிகளுக்கு நடுவில் வரும் விளம்பரங்களை கேட்போம். சில விளம்பரங்கள் ஒரு பொருளை பற்றி நமக்கு அறிமுகப்படுத்தும், சில விளம்பரங்கள் ஒரு சேவையை பற்றி சொல்லும், இன்னும் சில விளம்பரங்கள் நம்முடைய மனதில் ஒரு வரியையோ ஒரு குரலையோ ஒரு இசையையோ ஆழமாக பதிய வைத்துவிடும். வானொலி விளம்பரத்தின் மிகப்பெரிய பலவே குரலும் கற்பனையுமே. தொலைக்காட்சிகளில் ஒரு பொருளை நம்மால் பார்க்க முடியும், ஆனால் வானொலியில் ஒரு குரல் மட்டும் போதும். அந்த குரல் சொல்லும் வார்த்தைகளை வைத்து நம்முடைய மனதிலேயே ஒரு காட்சியை உருவாக்கிக் கொள்கிறோம். அதனால் தான் ஒரு நல்ல வானொலி விளம்பரம் என்பது வெறும் தகவலை சொல்லிவிட்டு போகாது, அது நம்முடைய காதில் விழுந்து நினைவில் தங்கி சில நேரங்களில் அந்த பொருளை வாங்க வேண்டும் என்ற எண்ணத்தையும் ஏக்கத்தையும் உருவாக்கும். குறிப்பாக ஒரு விளம்பரத்தின் குரல், பின்னணி இசை, ஒலி விளைவுகள், சிறிய ஜிங்கிள், நினைவுகள் நிற்கும் வாசகம், இவை எல்லாமே சேரும் போதுதான் ஒரு விளம்பரம் அழகாக உயிர் பெறுகிறது. வானொலி விளம்பரங்கள் சிறு தொழில்கள் முதல் பெரிய நிறுவனங்கள் வரை பலருக்கும் தங்களுடைய பொருட்களையும் சேவைகளையும் மக்களிடம் கொண்டு சேர்க்க ஒரு முக்கியமான ஊடகமாக இருக்கின்றது. ஒரு வாகனத்தில் பயணம் செய்யும் போது, வீட்டில் வேலை செய்யும் போது, கடையில் இருக்கும் போதும் வானொலி நம்மோடு பயணிக்கிறது. அந்த நேரத்தில் ஒரு விளம்பரம் நம்முடைய காதில் விழுகிறது. அதனால் வானொலி விளம்பரங்களுக்கு ஒரு தனி நெருக்கம் இருக்கின்றது. ஒரு விளம்பரத்திற்கு பெரிய திரை தேவையில்லை, சில வார்த்தைகள், ஒரு நல்ல குரல், ஒரு சிறிய இசை, இவையே போதும். வானொலி விளம்பரங்களின் பின்னால் இருக்கும் குரல், கலைஞர்கள், தயாரிப்பாளர்கள், இசையமைப்பாளர்கள், எழுத்தாளர்கள், ஒலி வடிவமைப்பாளர்கள் என அனைவருக்கும் இந்த நாள் ஒரு சிறிய பாராட்டாக இருக்கட்டும். நீங்கள் தினமும் கேட்கும் ஒரு விளம்பரம் உங்களுக்கு பிடித்திருந்தால் அந்த விளம்பரத்தை உருவாக்கியவர்களுக்கு இந்த நாளில் ஒரு மனமார்ந்த பாராட்டு கூறலாம். குரல் கேட்கும் இடமெல்லாம் கற்பனை பிறக்கும், கற்பனை பிறக்கும் இடமெல்லாம் வானொலிக்கு ஒரு தனி இடம் உண்டு. இந்த அழகான வானொலி விளம்பர நாளில் வானொலி விளம்பர உலகில் பயணிக்கும் அனைவருக்கும் வசந்தத்தின் சார்பாக வாழ்த்துக்கள்.
0: ஞாபகப்படுத்திய இன்றைய நாள் இன்றைய

வணக்கம். வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். 9:37 இப்பொழுது நிறைய விஷயங்கள் நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். நீங்களும் இணைந்து கொள்ளுங்கள். அப்படியே அழைப்பின் ஏற்படுத்தி நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்களையும் பகிர்ந்து கொள்ளலாம். சரி, இந்த மெல்வா கியூஎஸ்டி கம்பிகள் பற்றி நான் சொல்லியாக வேண்டும். மெல்வா கியூஎஸ்டி கம்பிகள் பார்த்தீங்கன்னு சொன்னால் எப்போதுமே உறுதியானது. நீங்கள் ஒரு வீடு கட்டுறீங்க, கட்டிடம் கட்டுறீங்கன்னு சொன்னால் மெல்வா கியூஎஸ்டி கம்பிகளை வாங்கி பாவித்து நீங்கள் வீடு கட்டுறீங்க, கட்டிடம் கட்டுறீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பரம்பரை பரம்பரைக்கு அந்த கட்டிடமும் வீடும் உழைக்கக்கூடும். சரிதானே? நீங்கள் எத்தனை வருடங்கள் கழித்து பார்த்தாலும் அவ்வளோ உறுதியாக இருக்கும் இந்த மெல்வா கியூஎஸ்டி கம்பிகளை வாங்கி நீங்கள் பாவிச்சிங்கன்னு சொன்னால். ஆக மெல்வா கியூஎஸ்டி கம்பிகள் எப்போதும் உறுதியானது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். சரி, ஒரு விஷயம் இருக்கிறது. கிழக்கு மாகாணம் மற்றும் பொன்னரவை, யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, முல்லைத்தீவு, வவுனியா, மொனராகலை மாவட்டங்களில் வளிமண்டல திணைக்களம் வெப்பமான காலநிலை குறித்து எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. நான் நேற்று நாளும் சொல்லியிருந்தேன், வெப்பம் காரணமாக நீங்கள் தயவு செய்து உங்களது உடலை பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய நிலையில் இருக்கிறீர்கள். இன்று பகல் வேளையில் குறித்த மாவட்டங்கள் பார்த்தீங்கன்னா சில பகுதிகளில் மனித உடல் உணரும் வெப்பநிலை, அதாவது வெப்ப சுட்டன் எச்சரிக்கை நிலைக்கு உயர்வடையக்கூடும் என்று சாத்தியம் இருப்பதாக இப்பொழுது திணைக்களம் இந்த விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க. அதே போல சூரிய ஒளியில் நீண்ட நேரம் வெளிப்படுத்தும் திறந்த வெளியில் பாத்தீங்கன்னா செயற்படும் போது சோர்வை ஏற்படுத்தும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து செயற்பட்டால் தசைப்பிடிப்பு ஏற்படக்கூடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. திணைக்களம் இந்த பொதுமக்களுக்கு இந்த விஷயத்தை அறிவிச்சிருக்கிறாங்க. நீங்க தொடர்ந்து வெயில வேலை செய்து கொண்டிருக்கும் போது உங்களுக்கு மயக்கம் வர்ற மாதிரி இருக்கும். ஆக தசைப்பிடிப்புக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக பொதுமக்கள் தங்களை நீரோட்டமாக பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். உண்மையில் சொல்ல போனால் நீங்கள் கடுமையான வெயில் புற நடவடிக்கைகள் கொடுத்து நீங்கள் தயவு செய்து அந்த நடவடிக்கைகளை தடுத்துக் கொள்ளுங்கள். முடிந்தவரை நீங்கள் நீர் ஆகாரங்களை எடுத்துக் கொள்ளுங்கள் என்பதும் இங்கே முக்கியமான விடயமாக இருந்தது. ஆக இதுபோன்ற விடயங்களில் கட்டாயம் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும்.

பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8 102.8 உங்களுக்கு நச்சு போதைப் பொருள் பாவனையிலிருந்து விடுபட வேண்டுமா? வாழ்வை புதிதாக தொடங்க ஆசையா? அப்படியாயின் நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியமான அழைப்பு இதுவே. 1927 அழைக்கவும். முழு நாடுமே ஒன்றாக, தேசிய செயற்பாடு. மனம் பேச தயங்கும் மொழிகளை மெட்டுக்கள் மெதுவாக மொழிபெயர்க்கும் தருணமாய் சொல்லிற்கினிய தமிழோடு சிவியூரம் ஒளிபேசும் பாடலாய் பாடலாம். இதயம் ரசிக்கும்

0: திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 10 மணி முதல் ராகம் சுகமானது, கேட்டால் இதமானது.
1: அப்பா ஒரு கதை சொல்லவா?
2: அம்மா ஒரு கதை சொல்லட்டுமா?
3: சிங்கம் கதையா?
2: பாட்டு படிக்க முடியாதா?
3: வாயாடி பெற்ற புள்ள வரப்போற நல்ல போல யாருவ.
2: ஆரம்பிக்கலாமா? உங்கள் ஜியாருடன் சிறுவர் உலகம், உங்கள் வசந்தம் எஃப்எம்மில் ஒவ்வொரு சனிக்கிழமையும் மார்னிங் 8 to 10 சிறுவர் உலகம்.
4: குவைட் எக்ஸைட்டிங்.

0: உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே.
1: இன்றைய வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே வந்து கொண்டிருக்கிறார் நடிகர் பிரசன்னா.

0: உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே.
1: வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். நிறைய விஷயங்கள் நான் உங்களோட பேசியிருந்தேன், நிறைய விடயங்களை பார்க்கறது கொடுத்து ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி. நிறைய சொந்தங்கள் இணைந்து கொண்டு அங்கே டிராபிக் விவரங்களை பற்றி பகிர்ந்து கொண்டிருக்கிறீர்கள், ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்தும் இணைந்து கொள்ளுங்கள் வசந்தத்தோடு. நானும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறப் போகின்றேன். சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் நீங்கள் சந்தோஷமாக வசந்தத்தோடு கொண்டாடுங்கள் என்பதை சொல்லிக்கொண்டு நான் விடைபெறுகின்றேன். தொடர்ந்து ராகம் சுகுமான நிகழ்ச்சியோடு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க கலையகத்தில் எம் எல் கிருபாகரன். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை நன்றிகள் கூறி விடைபெற்று செல்வது நான் என்றும் உங்கள் அன்பின் நாகேந்திரன் புவனேஸ்வரராஜ். நன்றி சொந்தங்களே.

0: வணக்கம் வசந்தா. வாழ்வின் நிதர்சனம் அனுசரணை.
1: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம். மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
2: தற்போது ஜனதா ஸ்டீல்ஸிலிருந்து பிரைடெக்ஸ் ஆன்டிகரோசிவ்
3: கிளிப் கொலாஜன் நேச்சுரல் காகல் ஸ்போர்ட் சிட்டி மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.
4: கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்.
5: நேரம் காலை 10 மணி.

0: 2.8 வசந்தம் FM வழுத்தியாளர் செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது
1: இந்து மக்கள் சூடிய மகுடமே
2: கடல்வழியாகவோ வான்வழியாகவோ போதைப் பொருட்களை கொண்டு வர வேண்டாம். எப்படி கொண்டு வந்தாலும் கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல்.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
3: மண்சரிவினால் வீடுகளை இழந்த பூனாகல கபரகல பகுதி மக்களுக்காக நிர்மாணிக்கப்பட்ட நவோதிகாபுரம் புதிய வீடமைப்பு திட்டம் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் சற்று முன்னர் மக்களின் உரிமைக்கு வழங்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் 2023 மார்ச் 19 அன்று ஏற்பட்ட கபரகல மண்சரிவினால் வீடுகளை இழந்து கைவிடப்பட்ட ஒரு தேயிலை தொழிற்சாலையில் மிகுந்த சிரமங்களுக்கு மத்தியில் வாழ்ந்து வந்த 50 குடும்பங்களில் 3.5 ஆண்டுகால அவதி இன்றுடன் முடிவுக்கு வருகிறது. பூனாகல கபரகல பிரதேசங்களைச் சேர்ந்த 50 குடும்பங்களுக்காக 10 பேஜஸ் காணியில் தலா 550 சதுர அடி பரப்பளவை கொண்ட வீடுகள் நிர்மாணிக்கப்பட்டுள்ளதுடன் ஒரு வீடொன்றுக்காக சுமார் 32 லட்சம் ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது. 2 படுக்கை அறைகள், வரவேற்பறை, சமையல் அறை மற்றும் கழிப்பறை ஆகியவற்றைக் கொண்ட இந்த வீடுகளின் ஊடாக அக்குடும்பங்களுக்கு பாதுகாப்பான மற்றும் கௌரவமான வாழ்க்கையை வாழ்வதற்கான பின்னணி உருவாக்கப்பட்டுள்ளது. நேபாளத்தில் ஏற்பட்ட கடுமையான வெள்ளப்பெருக்கு மற்றும் நிலச்சரிவுகளால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்காக 1 மில்லியன் அமெரிக்க டாலர் நிதியுதவியை வழங்க இலங்கை அரசு தீர்மானித்துள்ளது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் அறிவுறுத்தலின் பேரில் இந்த நிதியுதவி வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதுடன் இதன் மூலம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அவசர நிவாரணம் மற்றும் நிவாரண உதவிகளை வழங்க எதிர்பார்க்கப்படுகிறது. வெள்ளப்பெருக்கு மற்றும் நிலச்சரிவு காரணமாக ஏற்பட்டுள்ள உயிரிழப்புகள் மற்றும் மக்களுக்கு ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் குறித்து ஜனாதிபதி தனது ஆழ்ந்த கவலையை தெரிவித்துள்ளதோடு பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு இலங்கை அரசாங்கம் மற்றும் மக்களின் அனுதாபங்களையும் தெரிவித்துள்ளார்.
0: வெளிநாட்டு செய்திகள்.
3: நேபாளத்தில் ஏற்பட்ட வெள்ளம் மற்றும் நிலச்சரிவு காரணமாக உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை தற்போது 469 அதிகரித்துள்ளது. இந்த இயற்கை சீற்றத்தினால் 1400 மேற்பட்டோர் இதுவரை காணாமல் போயுள்ளதாக அந்நாட்டு போலீசார் அதிகாரப்பூர்வமாக தெரிவித்துள்ளனர். காணாமல் போனவர்களை தேடும் பணிகளை துரிதப்படுத்துவதற்காக நேபாள ராணுவத்தினரும் மீட்புக் குழுவினரும் களத்தில் இறக்கப்பட்டுள்ளனர். இமயமலை பகுதியில் பனிப்பாறை திடீரென உடைந்து விழுந்ததன் காரணமாகவே இந்த அதிதீவிர வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக உருவான பெருவெள்ளமும் சேரும் எல்லைப் பகுதியில் உள்ள பல கிராமங்களையும் பாலங்களையும் முற்றிலுமாக அடித்துச் சென்றுள்ளன. திபெத் எல்லைப் பகுதியில் இதன் தாக்கம் எதிரொலித்துள்ள நிலையில் சீன தரப்பில் 3 பேர் உயிரிழந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதன் மூலம் நேபாள மற்றும் சீனா ஆகிய 2 நாடுகளிலும் சேர்த்து ஒட்டுமொத்த உயிரிழப்பு 472 உயர்ந்திருக்கிறது. திபெத்தின் சோசன் கோலா மற்றும் புரபு சாங்போ ஆறுகள் சங்கமிக்கும் இடத்தில் புதிதாக தற்காலிக தடுப்பு ஏரி ஒன்று உருவாகியுள்ளது. எமது அடுத்த மனித செய்தியினை 11 மணிக்கு எதிர்பாருங்கள்.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
4: மனுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது
1: இந்து மக்கள் சூடிய மகுடமே.
5: கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்.
6: நிமிர்ந்த நடை

0: வசந்தம் உருவாக நல்லூர் கந்தனிடம் உருகுவோமாக. அசுரர்களுடைய குருவாகிய சுக்கராச்சாரியாருடைய வழிபடுத்தலிலே சூரபன்மன் தவம் செய்கிறான். சிவபெருமானை நினைத்து தவம் செய்கிறான். சூரபன்மனுடைய தவத்திற்கு இறங்கி சிவபெருமான் 1008 அண்டங்களை 108 யுகங்களுக்கு ஆளுகின்ற வரத்தை கொடுத்திருக்க, அந்த வரங்களை எல்லாம் பெற்றவன் தேவர்களை வருத்தினான். அப்பொழுதுதான் இறை வழிபாட்டாலே ஒரு திருமுருகன் வந்தாங்கு உதிக்கிறான் உலகம் உய்ய. அப்படி வந்துதித்திருக்க கூடிய முருகப்பெருமானையே எதிர்க்கின்ற அளவிற்கு சூரபன்மன் துணிகிறான் என்றால், அந்த தவத்தினால் பெற்றிருக்க கூடிய அந்த நன்றியை இவன் மறந்தான். சிவபெருமான் கொடுத்த வரங்களை மறந்தான். எனவேதான் வள்ளுவப்பெருந்தகையார் அழகாக குறிப்பிடுகிறார், என்னன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம், உய்வில்லை செய்நன்றி கொன்ற மகர்க்கு என்கிறார். செய்நன்றியை கொன்றான் சூரபன்மன். இதனால்தான் அவன் குடியோடு கெட்டு போனான். ஈற்றிலே முருகப்பெருமானை பணிந்ததனால் அவன் வாழ்வு பெறுகிறான். தீயவை புரிந்தாரேனும் குமரவேள் திருமுன்னுற்றால் தூயவராகி மேலே தொல்கதி அடைவர் என்று கூட இதனை சுட்டிக்காட்டுவார் கச்சியப்பர். ஆக நன்றியுடையவர்களாக வாழ வேண்டும் என்கின்ற செய்தியை இந்த கதையின் ஊடாக நாங்கள் புரிந்து கொள்கிறோம்.
1: அனைவரது வாழ்விலும் வசந்தம் உருவாக நல்லூர் கந்தனிடம் உருகுவோமாக.
2: தொடர்புகளுக்கு
3: 076-7676-776.
4: அஸ்வினி ஹேர் ஆயில் முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும். அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர், 50 ஸ்ரீ கதிரேசன் வீதி.
5: பம்பு பண்ணு
6: புடுவேன். நீ வளர்த்ததா புடி, நான் என்ன பண்ணுவேன்?
5: ராங் பண்ணாத, என் கையில ராங் காட்டினா எல்லாமே ராங்கா போடும்.
6: அது எப்படி போவோம்? ராஜா கைய வச்சா அது ராங்கா போடுமாடாச்சி. நான் போடுன்றீங்களா போதுன்றீங்களா?
7: போவாதே
6: அப்படி சொல்லு. ராஜா கைய வச்சா அது ராங்கா போ.

0: ராகம் சுகமானது கேட்டால் இதமானது, மனதுக்கு இதமான இனிமையான துள்ளிசை பாடல்களை வெள்ளி ராகம் சுகமானது தருவதற்கு தயாராக இருக்கிறது இந்த நேரத்தில். வணக்கம்.
1: வணக்கம் சார், நான் அப்துல் நாஸ்.
0: நாசிர், ரொம்ப உற்சாகமா வந்துக்கிறீங்க. ராஜா கைய வச்சா அதே ராஜா மாதிரி நாசிர் கைய வச்சா எதுவும் ராங்கா போனது கிடையாது, அப்படியா? அது அவர் என்ன, நம்ம வச்சாதான் எல்லாமே ராங்கா தான் போயிருது. சரி சொல்லுங்க, இந்த நேரம் நிகழ்ச்சியின் முதலாவது நேராக இணைந்திருக்கும் உங்களுக்கு என்ன பாடல் வேணும் அப்படின்றத விட யார் யாரோட எனக்கு பாடல் கேட்பதாக இருக்கிறீங்க?
1: ஆமா, அது முக்கியம் சார். மருதமனை என்றென்றும் பதிலி கஸ்மி மற்றும் மருதமனை வசந்தம் ராவி மரக்காவீதி ராவி முனவர்டீன் ஆஜியார் வீதி அன்வர் எச் எல் நஜிமுடீன் மசூர் புகாரி.
0: அனைவருக்காகவும் நல்லதொரு பாடல் வருகிறது. நன்றி நிகழ்ச்சியில் இருந்தமைக்க.

ராகம் சுகமானது கேட்டால் இதமானது. இந்த நேரம் வசந்தத்தின் பேஸ்புக் வழியாக நடந்திருக்கின்ற உறவுகளின் நிகழ்ச்சியில் நடந்து கொள்ளலாம். கிரானிலிருந்து ஜெயக்குமார் வந்திருக்கின்றார். அக்கறை பற்றி ஜோன் ஏகாம்பரம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகிற தேவளை கிருபான அங்கிலே நிகழ்ச்சியில் எடுத்து நடந்தொரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி புசலாவையில் இருந்து சசிகலா சுரேஷ்குமார் எழுந்திருக்கிறாங்க. அதே போன்று கொழும்பு 5 ஸ்டீஃபன் ட்ரெய்லர்ஸில் ரொம்ப சத்தமாக வசந்தம் ஒழித்துக் கொண்டிருப்பதாக ஸ்டீஃபன் குறிப்பிடுகிற தேவளை. வினு வந்துக்கிறாங்க. எங்களை நிகழ்ச்சியில் இணைத்து நல்லதொரு பாடல் வேண்டும். கலஹாவிலிருந்து மதன் சத்யா தினு வினு ஜனு ஆகியோரை இணைத்து பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை மட்டக்கிளப்பு கொக்குவிலிருந்து சிவரஞ்சனி நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகிறாங்க. வெள்ளி வரும் துள்ளிசை பாடல்களோடும் நாங்களும் நிகழ்ச்சியோடு தான் அப்படின்னு சொல்லி வந்திருக்கின்றார் கிருஷ்ணவேணி இணைந்துக்கிறாங்க. ஜோஹராணி விஜயா ரமேஷ் மற்றும் வசந்த உறவுகளை இணைத்து நல்லதொரு பாடல் வேண்டுமண்ணா. நான் திறனியகலையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை குறிஞ்சங்கனி அசுருதயின் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகின்றார். ஆரம்பதி இதய ரத்னம் நிகழ்ச்சியோடு இணைந்திருப்பதாக குறிப்பிடுகிறது. இவளை இனிமையான பாடல்களோடு நானும் நிகழ்ச்சியோடு தான் நம்பிக்கை கிராமம் ஹரல் சந்திரா வந்திருக்கின்றார். அதே போன்று இர்ஷாத் இணைந்திருக்கின்றார். என்னை நிகழ்ச்சியில் இணைத்து நல்லதொரு பாடல் வேண்டுமண்ணா அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை சியாத் காங்கியனுடையிலிருந்து நிகழ்ச்சியோடு இருப்பதாக குறிப்பிடுகிறது. இதேவேளை யாழ்ப்பாணம் சின்ன கடையிலிருந்து ரூமன் வசந்த உறவுகளை இணைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறார். அதே போன்று அக்கறை பெற்ற பாப் ட்ரைல நிசார் இணைந்திருக்கின்ற பரமானந்தன் வசீகரன் ஹட்டன் கிழவன் பிரிவில் இருந்து நிகழ்ச்சியோடு அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை ஃபைரூஸ் வந்திருக்கின்றார். வணக்கம் கிருபாண்ணா, நான் வெள்ளவத்தையிலிருந்து இணைந்திருக்கின்றேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கிறாங்க. நந்தகுமார் வந்திருக்கிறாங்க. செல்லத்துறை நந்தகுமார் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகிறது. இவளை வட்டவளையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி முருகேஷ் இணைந்திருக்கின்றார். இனிமையான வணக்கம், அருமையான பாடல்கள் ரொம்ப துளசியாக வேகமாக போய்கொண்டிருக்கிறது, வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கிறாங்க. பிரஷா பிரசாந்தினி இணைந்துக்கிறாங்க. பாட்டு தலைவனுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறதே. வேளை துள்ளலாக சமைத்து கொண்டு இருக்கிறேன், தூளாக இருக்கிறது பாடல்கள், வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறாங்க. அதேபோன்று திருக்கோயில் விநாயகபுரம் சிவராஜ சித்ரா நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகிறது. இவளை அரோலினா ஆகாஷ் வந்திருக்கிறாங்க. தயாளன் என்னை நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொள்ளுங்க, தெஹியோவிட்டாவிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறார். அதேபோன்று நானும் நிகழ்ச்சியோடு தான் ரொம்ப சந்தோஷமாக வசந்தம் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகின்றார். முகுந்தன் வந்திருக்கின்றார். செல்வச்சன்னதியிலிருந்து சுதன் நிகழ்ச்சியோடு இணைந்திருப்பதாக பதிவினை பதிவு செய்திருக்கின்றார். தன்னை உறவுகளுக்காகவும் ஒலிக்கின்றது பாடல்.

சிஸ்டர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்து இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம். 60 வருடங்களாக நீர் கசிவை தடுக்க ஒரே தெரிவு நோ லீக் மட்டுமே. வழக்கமான சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறப்பகுதியில் காணப்படும் பிரைடெக்ஸ் நோ லீக் ஜனதா ஸ்டீல்ஸிடம் இருந்து நோ லீக் பூசினால் நோ லீக் தான். எங்கே எப்போதும் இல்லையில்லா ஆனந்தம். நமது வசந்தம் எஃப்எம்

0: ராகம் சுகமானது கேட்டால் இதமானது நேரம் 10:42. இந்த நேரம் சரோஜினி, வணக்கம்.
1: வணக்கம்.
0: ரொம்ப உற்சாகமா வந்தாச்சு இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. சைவமா சமைச்சாச்சு. அதுதானே, ஆனா இன்னும் பப்படம் பொறிக்கலையே. வரலையே, அது எப்படி? சரி, மற்ற வேலைகள் எல்லாம் நடக்குது, அது கொஞ்சம் ஆறுதல பொறிப்போம் அப்படின்னு சொல்லி இருக்கீங்க.
1: அன்பான அறிவிப்பாளர் உங்களுக்கும் வசந்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கும் அத்தனை சொந்தங்களுக்கும்
0: நன்றி. நிகழ்ச்சியில் இருந்தமைக்கு

கோவில் இந்துளையிலிருந்து ஸ்ரீதாஸ் வந்திருக்கிறார். அண்ணா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? நானும் உங்கள் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். எங்களை நிகழ்ச்சியில் இணைத்து நல்ல ஒரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி அமரா குறிப்பிட்டிருக்கிறாங்க. அதே போன்று இனிமையான பாடல் தெரிவுகள், வாழ்த்துக்கள், ரொம்ப சந்தோஷமாக நாங்களும் நிகழ்ச்சியோடு தான். எட்டியாந்தோட்டை வியோயாவிலிருந்து மலர் மதி வந்துக்கிறாங்க. அதே போன்று என்னைய நிகழ்ச்சியில் இணைத்து நடந்த ஒரு பாடல் தாருங்கள் கிருபாண்ணா, அப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கிறேன்னு அஸ்வின் இணைந்திருக்கின்றார். அஸ்வின் தினேஷ் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிட்டுகின்றார். சிங்காரவத்தியிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிட்டுகின்றார். சரீஃபா அணுந்துக்கிறாங்க, நிக்கவரட்டியிலிருந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிட்டுகிறது. இவளை சூப்பர் பாடல்களை தந்து கொண்டிருக்கிறீங்க, வாழ்த்துக்கள். நான் நானோயாவிலிருந்து சுதன் இணைந்திருக்கிறேன் அண்ணா அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டுகிறார். எங்களையும் நிகழ்ச்சியில் இணைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டுகின்றார். கைலாஷ் வந்திருக்கின்றார். அதே போன்று வணக்கம் கிருபாண்ணா, அப்படி இருக்கிறீங்க, நான் பருத்தத்துறையிலிருந்து அருள்மொழி இணைந்திருக்கின்றேன். என்னை நிகழ்ச்சியில் இணைத்து நல்லதொரு பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை சாமிமலையிலிருந்து ரமணன் வந்திருக்கின்றார். வசந்த உறவுகளை இணைத்து நல்லதொரு பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி தங்கமலையிலிருந்து ஜமுனா நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிட்டுகின்றார். இனிமையான பாடல்களோடு வசந்தத்தின் ராகம் சுகமானது நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். ஹட்டன் தங்க சுந்தரம் இணைந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை கிருஷ்ணகுமார் வந்திருக்கின்றார். வத்தளையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகிறது. இவளை முக்குமுத ராஜா வந்திருக்கிறாங்க. அப்புதொலையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகின்றார். பன்னீர், அதே போன்று நானும் நிகழ்ச்சியோடு தான் அண்ணா அப்படின்னு சொல்லி வாகரை குமார் இணைந்திருக்கிறார். இதேவளை பொத்துவில் ஜமால்தீன் இணைந்திருக்கின்றார். என்னை நிகழ்ச்சியில் இணைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி ஜே ஆர் கே எலக்ட்ரிக்கல்ஸில் இருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிட்டுக்கிறாங்க. அதே போன்று கண்ணா இணைந்திருக்கிறார். என்னை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறது. இவளை தாசன் பிரியா வந்துக்கிறாங்க, ஈராவூரிலிருந்து. அதே போன்று ஆறுமுகம் ரமேஷ் ஊர்குடவத்திலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிட்டுகின்றார். அத்தனை உறவுகளுக்காகவும் ஒலிக்கின்றது பாடல்.

0: நேரம் 11 மணி.
1: வழுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவதில்
2: கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல்.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம். மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
4: மேல் சபரகமுவ தென் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் கண்டி நுவரெலியா மாவட்டங்களிலும் இன்று ஆங்காங்கே மழை பெய்யக்கூடும் என வளிமண்டல மிகு திணைக்களம் தெரிவித்துள்ளது. அதன்படி மேல் மற்றும் சபரகமுக மாகாணங்களிலும் கண்டி நுவரெலியா காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் 75 மில்லிமீட்டருக்கும் அதிகமான கனமழை பெய்யக்கூடும் என அத்திணைக்களம் சுட்டிக்காட்டியுள்ளது. உவா மாகாணத்திலும் அம்பாறை மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் சில இடங்களில் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடிமின்னலுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பிரதானமாக வறட்சியான வானிலை நிலவும் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் வளிமண்டலவிய திணைக்களம் தெரிவித்துள்ளது. வரலாற்று சிறப்புமிக்க கண்டி எசலப்பிரகராவின் பாரம்பரிய நிறைவை குறிக்கும் வகையில் நடத்தப்படும் தீர்த்தோற்சவம் இன்று காலை கெட்டம்பையிலுள்ள மகாபலி கங்கையில் முறைப்படி நடைபெற்றது. எசலப்பிரகரா விழாவின் இறுதி ரந்தோலி பிரகரா நேற்று கண்டி வீதிகளில் மிக விமரிசையாக பவனி வந்தது. இதனைத் தொடர்ந்து நாதவிஷ்ணு, கதரகம மற்றும் பத்தினி ஆகிய 4 பிரதான தேவாலயங்களின் ஊர்வலங்கள் பாரம்பரிய சமயச் சடங்குகளை நிறைவேற்றுவதற்காக தத்தமது தேவாலயங்களை சென்றடைந்தன. அதன் பின்னர் கட்டுக்கில வீதி வழியே பயணித்து கெட்டம்பை மகாபலி கங்கையை நோக்கி
3: சென்றடைந்தன.
4: ஈரான் மற்றும் கட்டார் ஆகிய நாடுகள் இணைந்து ஹோமஸ் நீரிணையில் கன்னிவடிகளை அகற்றுவதற்கான கூட்டு திட்டத்தை நடைமுறைப்படுத்துவது குறித்து ஆராயப்பட்டுள்ளது. பதற்றத்தை குறைப்பதற்கும் பேச்சுவார்த்தைக்கான பொருத்தமான சூழ்நிலைகளை உருவாக்குவதற்கும் மேற்கொள்ளப்படும் முயற்சிகள் குறித்தும் விவாதிக்கப்பட்டதாக கட்டாரின் வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதற்கிடையே இஸ்லாமிய நாடுகளிடையே வேறுபாடுகள் இருந்தபோதிலும் ஒற்றுமையுடன் இருக்க வேண்டும் என்று ஈரானிய ஜனாதிபதி கோரிக்கை விடுத்துள்ளார். இந்நிலையில் சுதந்திரமாக கப்பல் போக்குவரத்து நடைபெற ஈரான் உண்மையில் தீவிரமாக இருக்கிறதா என்பதை மதிப்பீடு செய்ய கட்டார் பிரதமரின் தெஹ்ரான் பயணம் ஒரு வாய்ப்பாகும் என்று கட்டார் பல்கலைக்கழகத்தின் சர்வதேச விவகார உதவி பேராசிரியர் அப்துல்லா ஃபண்டார் அல் அதாய்ப் தெரிவித்துள்ளார்.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.

0: மிஸ்டர் உலகின் மகுடம் மகஜன சம்பத் இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத் நாட்டிற்கே செல்வம்.
1: கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்.

0: சங்கம் உருவாக நல்லூர் கந்தனிடம் உருகுவோமாக.
1: கந்த புராணத்திலே அசுரர்களுடைய தோற்று படலம் என்ற படலத்திலே பார்க்கின்ற பொழுது அசுரர்கள் பிறப்பு எத்தகைய முறையிலே நிகழ்கிறது என்று சொன்னால், மாயை காசிப முனிவரோடு கூடி கருவுற்று அந்த அசுரர்கள் பிறந்த காலத்தை நாங்கள் பார்க்கின்ற பொழுது, அவள் காசிப முனிவரோடு கூடிய காலம் முதல் அந்த கரு வளர்கின்ற காலம் வரை அவளுடைய சிந்தன ஓட்டத்திலே தேவர்களை இந்த குழந்தைகள் பிறந்து வருத்தக்கூடிய வல்லமை பெற்றவர்களாக அசுரர்களாக பிறக்க வேண்டும் என்கின்ற மனநிலையோடு அவள் தன்னுடைய அந்த கருவை வளர்த்து கொண்டிருந்தாள். எனவே இந்த மாயையினுடைய சிந்தனை புலத்தினூடாக அசுரர்கள் தோற்றம் பெற்றார்கள், அவள் விரும்பிய உருவை பெற்றுக் கொண்டார்கள் என்று கந்தபுராணம் பேசுகிறது. அந்த வகையிலே கந்தபுராண சிந்தனையை இன்றைய வாழ்வியலோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது, இன்று வைத்தியர்கள் உளவியலாளர்கள் சொல்லுகின்ற விடயம் என்னவென்று சொன்னால், ஒரு தாயினுடைய வயிற்றிலே கரு தோற்றம் பெறுகிற காலத்தில் இருந்து அந்த தாய் நல்லவற்றை நல்ல சிந்தனையை நல்ல எண்ணங்களை வளர்த்துக் கொள்ளுகின்ற காலத்திலே அந்த குழந்தை நல்ல குழந்தையாக இந்த மண்ணுலகத்திலே சிறந்த ஆளுமை மிக்க குழந்தையாக நல்ல எண்ணங்கள் கொண்ட குழந்தையாக உருவாகும் என்று இன்று வைத்திய நிபுணர்கள் சொல்லுகிறார்கள். இதை கந்த புராணம் அன்றே சொல்லி இருக்கிறது. தாயினுடைய சிந்தனை புலம் தான் அந்த குழந்தையினுடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்கிறது, தீர்மானிக்கிறது என்பதை கந்த புராணத்தினுடைய மாயை தோற்று படலத்திலே அசுரர்கள் தோற்று படலத்தின் ஊடாக இந்த விடயத்தை எடுத்துரைக்கின்ற தன்மையை நாங்கள் பார்க்கிறோம்.
0: அனைவரது வாழ்விலும் வசந்தம் உருவாக நல்லூர் கந்தனிடம் உருகுவோமாக.
2: முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும் அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர், 50 ஸ்ரீ கதிரேசன் வீதி, கொழும்பு 13.
3: எப்போதும் எல்லையில்லா ஆனந்தம் நமது வசந்தம் FM 2.6 2.8.

0: சுகம் சுகமானது கேட்டால் இதமானது நேரம் 11:10. இந்த நேரம் முஸ்தகீம், வணக்கம்.
1: இனிமையான காலை நேர வணக்கம் சார். காலமலை சர்பின் முஸ்தகீம்.
0: சரியா பேர சொல்லிட்டேன்னா
1: பேர் நம்ம வசந்தம் இந்தரவம் குழச்சிக்கிட்டே இருக்கின்றது.
0: அப்படியா? சரியா முஸ்தகீம், சரி சொல்லுங்க, நிகழ்ச்சியில யார் யாரோட எழுந்து பாடல் கேட்பதாக இருக்கிறீங்க நீங்க?
1: அனைத்து வகையும் பேரப்பிள்ளைகளான உஸ்மான், உமர், யூசுப் ஆகியோரை இணைத்துக் கொண்டு கல்முனை இருக்கான் ஹைதர் கூட்டுறவு வித்யா கமல் அந்த ராசமான ராஜேந்திர நீலமேகம் கோவிந்தராஜ் ஆகியோரை இணைத்துக் கொண்டு உங்களுடைய இணைக்கு கேட்போமே.

சுகம் சுகமானது கேட்டால் இதமானது நேரம் 11:20. இந்த நேரம் வசந்தத்தின் பேஸ்புக் வழியாக இணைந்திருக்கின்ற உறவுகளை நிகழ்ச்சியில் இணைந்து கொள்ளலாம். செங்கலடையில் இருந்து ஷக்கீலா சந்திரசேகரம் இணைந்துக்கிறாங்க. இனிமையான பாடல் தெரிவுகள் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை கிணிக்கத்தனையிலிருந்து கண்ணா வந்திருக்கின்றார். அண்ணா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? நானும் உங்கள் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். இன்னைய நிகழ்ச்சியில் இணைத்து நடத்துகிற பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை ரொம்ப சந்தோஷமாக வசந்தம் கேட்டுக்கொண்டு இருக்கிறேன். இன்னைய நிகழ்ச்சியில் இணைத்து நடந்த பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி செட்டியார் தெருவிலிருந்து ராசலிங்கம் வந்திருக்கின்றார். இந்த நேரம் வசந்த உறவுகளை இணைத்து நடந்த பாடல் தாருங்கள். கென்யாவில் இருந்து நசூர் இணைந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை கொழும்பு 14 முந்தாஜ் பேகம் வந்திருக்கிறாங்க. வடிவேல் பிள்ளை புத்தளத்திலிருந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகிறது. இவளை தினேஷ் வந்திருக்கின்றார். வணக்கம் அண்ணா, நானும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகின்றார். கல்முனையிலிருந்து ஜனா நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார். இனிமையான பாடல்களோடு நானும் நிகழ்ச்சியோடு தான் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகின்றார். குமார் தினேஷ் ஆகியோரை இணைத்து பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி ஜலா குறிப்பிடுகிறாங்க. அதே போன்று என்னை நிகழ்ச்சியில் இணைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி ஜோன் சித்திரன் இணைந்திருக்கின்றார். கண்டப்பளையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகிறது. இவளை ஹட்டன்ல இருந்து நிகழ்ச்சியோடு அண்ணா அப்படின்னு சொல்லி அமல் வந்திருக்கிறாங்க. அதே போன்று இனிமையான பாடல்களை நானும் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். காத்தான்குடியிலிருந்து சப்ரா வந்திருக்கிறாங்க. அருமையான பாடல் தெரிவுகள் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி ரம்ஜான் வேர்வலையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகிறது. இவளை நாவலப்பட்டியவிலிருந்து சசி கௌரி வந்திருக்கிறாங்க. மாவனெல்லையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக நிசா குறிப்பிடுகின்றார். மணிவண்ணன் வந்திருக்கிறார். சந்திரா குஷன் ஒர்க் ஷாப்ல ரொம்ப சத்தமா வசந்தம் ஒழித்துக் கொண்டிருப்பதாக குறிப்பிடுகிறார். மாளிகாவத்தையிலிருந்து அதே போன்று பாலா கார்த்திகா இணைந்திருக்கிறாங்க. கொழும்பு 12 இன்ஹாம் இணைந்திருக்கிறார். என்னை நிகழ்ச்சியில் இணைத்து நடந்த பாடல் வேண்டுமண்ணா அப்படின்னு சொல்லி சிவா நோவூடிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக பதிவு செய்திருக்கிற இதேவேளை தூத்துக்குடியிலிருந்து சி பாலசுப்ரமணியம் இருந்திருக்கிறாங்க. அத்தனை உறவுகளுக்காகவும் ஒலிக்கின்றது பாடல்.

0: நாடு முழுவதும் 102.6 மற்றும் 102.8 அலைவரிசையில் நீங்கள் இணைந்திருப்பது வசந்தத்தின் ராகம் சுகமானது நிகழ்ச்சியுடன். நேரம் 11:33 இப்போ நிகழ்ச்சியில் தயானன் வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: ரொம்ப உற்சாகமா நிகழ்ச்சிக்கு வந்தாச்சு.
1: நல்லா
0: இருக்கிறான்
1: சார். எப்படி பாடல்கள் சார் தாரீங்க? சார் ராஜா கைய வச்சா ரோங்கா போனது இல்ல சார்,
0: அதுல இருந்து தொடங்கினதுதான்
1: சார். நான் இப்ப ஒண்ணு சொல்றேன் சார்,
0: சொல்லுங்க.
1: வசந்த வானொலி தந்த வசந்த ராஜா எம்எல்ஏ தந்தா சார், எப்படி சார் ராங்கா போவோம்?
0: எப்படி நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்கன்னு தான் எனக்கு புரியல. சரி சொல்லுங்க
1: சார்.
0: சரி, யார் யாரோட எழுந்துறீங்க?
1: ஒரு முறை கேட்க ஆசை சார்.
0: அப்படியா? ஆஹா.
1: தன்னன தன்னன தன்னன தன்னன தோட்டத்தில் பாட்டி கட்டி பார்த்திருக்கேன் பார்த்திருக்கேன், தோட்டத்தில் பாட்டி கட்டி பார்த்திருக்கேன் பார்த்திருக்கேன். அந்த பாடல தாங்க சார்.
0: சரி, நன்றி நிகழ்ச்சியில் இருந்த மைக்கு
1: பாடல அன்பு மணி ரமாவுக்கும் வசங்களுக்கு நல்லா தாங்க சார்.
0: நீங்களும் கூட நிகழ்ச்சியில் இருந்து கொள்ள அழைங்கள். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கங்கள் 0311-2770-50, 0311-2771 வழியாக

0: லூத்தர் உலகின் மகுடம் மகஜன சம்பத் இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத் நாட்டிற்கே செல்வம்.
1: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
2: மோட்டார் சைக்கிளில் பயணம் செய்வதற்கு முன்பு தலைக்கவசம் அணிவதற்கு மறவாதீர்கள். சிறிய தூரம் என்றாலும் அது உங்கள் வாழ்க்கையே முடித்துவிடலாம். தலைக்கவசம் அணிய மறவாதீர்கள்.
3: பாதுகாப்பான பயணத்திற்கு எங்கே எப்போதும் எல்லையில்லா ஆனந்தம் நமது வசந்தம் FM 100.

0: சாகம் சுகமானது நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் இந்நேரம் சாந்தா, வணக்கம்.
1: வணக்கம் அண்ணா.
0: யாழ்ப்பாணம் சுழிபுரத்தில இருந்து வந்திருக்கீங்க.
1: ஆஹா,
0: சரி. இப்ப பாடல்களை கேட்டுக்கொண்டு வேலையிலையும் செய்து கொண்டிருக்கிற மாதிரி தெரியுது. சரி, சொல்லுங்க, நீங்க நிகழ்ச்சியில் யார் யாரோடு இணைந்து பாடல் கேட்பதாக இருக்கிறீங்க?
1: வசந்த நேரம் இருக்காம உங்களுக்கு அங்க

ராகம் சுகமானது கேட்டால் இதமானது மனதுக்கு இதமான இனிமையான இடைக்கால பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த நேரம் வசந்தத்தின் பேஸ்புக் வழியாக நடந்திருக்கின்ற உறவுகளை நிகழ்ச்சியில் எடுத்துக் கொள்ளலாம். வணக்கம் கிருபான், அப்படி இருக்கிறீங்க, நானும் நிகழ்ச்சியை கேட்ட வண்ணம் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் யஃப்னாவில இருந்து நக்கீரன் இணைந்திருக்கின்றார். எங்களே நிகழ்ச்சியில் இணைத்து நடந்த ஒரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி ஓல்கோட் மாவட்டம் மக்மில்லன் புத்தக சாலையில் இருந்து ஸ்ரீ ஸ்கந்த ராஜா வந்திருக்கின்றார். மனைவி கலா மற்றும் மகள் ஜெனடி குடும்பத்தை இணைத்து பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை ராகம் சுகமானது நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், இனிமையான பாடல்களோடு நானும் நிகழ்ச்சியோடு தான் அப்படின்னு சொல்லி கண்ணா இணைந்திருக்கின்றார். வணக்கம் அண்ணா, அப்படி இருக்கிறீங்க, நாங்களும் ரொம்ப சத்தமா வசந்தம் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சுண்ணாகத்தில் இருந்து கஜீவன் இணைந்திருக்கின்றார். சூப்பராக இருக்கின்றது ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் வசந்தம் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை கடுவலையிலிருந்து மறு நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகின்றார். மூதூர் பட்டித்திடல் வடிவேல் வந்திருக்கின்றார். வசந்தத்தின் அபிமான நீர்களில் நானும் ஒருவன், வெள்ளிக்கிழமை என்று சொன்னால் அதுவும் துள்ளிசை பாடல்கள் ரொம்ப சூப்பர், வாழ்த்துக்கள் அண்ணா அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகின்றார். அதே போன்று வணக்கம், நான் ரணன் இணைந்திருக்கின்றேன், இனி நிகழ்ச்சி நினைத்து நடந்த பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை ஹரோலினா ஹரி வந்திருக்கின்றார். மேர்வலையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருப்பதாக ரின்ஸ்வான் இணைந்திருக்கின்றார். அத்தனை உறவுகளுக்காகவும் ஒலிக்கின்றது பாடல்.

பழகும் இந்த பாடலோடு நிறைவுக்கு வருகின்றது ராகம் சுகமானது நிகழ்ச்சி. தொடர்ந்து மதிய நேர குதூகல நிகழ்ச்சியினை தொகுத்து வழங்கும் கலையத்தில் விச்சாய் அவரோடு இணைந்த ரொஃபீனா. மற்றொரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை வாழ்க வளமுடன் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நான் உங்கள் அன்பேன் எம் எல் கிருபா. வணக்கினீர்களே.

0: எட்டில் வசந்தம் எஃப்எம். அனைவரது வாழ்விலும் வசந்தம் உருவாக நல்லூர் கந்தனிடம் உருகுவோமாக.
1: முருகப்பெருமானுடைய அற்புதங்களை பேசுகின்ற புராணமாக கந்த புராணம் திகழ்கின்றது. அந்த கந்த புராணம் எங்களுடைய யாழ்ப்பாணத்திலே இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற புராணமாக, சொந்த புராணமாக, முருகன் இலங்கையிலே கதிர்காமத்திலே வள்ளியை திருமணம் செய்து கொண்டதன் ஊடாக முருகன் இலங்கையிலே புகுந்து கொண்டவராக, எங்களுடைய சொந்த பெருமானாக முருகப்பெருமானை கந்த புராணத்தோடு இணைத்து கந்த புராண வாழ்வியலை வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு கலாச்சாரம் மிக்க ஒரு மரபாக எங்களுடைய தமிழர் மரபு இன்றும் ஜொலித்துக் கொண்டிருக்கின்ற தன்மையை நாங்கள் பார்க்கிறோம்.
0: அனைவரது வாழ்விலும் வசந்தம் உருவாக நல்லூர் கந்தனிடம் உருகுவோமாக.
2: முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும் அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள். ஸ்ரீ கதிரேசன் வீதி கொழும்பு 13.
3: எங்க வந்து யாராண்ட வச்சுக்கின பிரச்சனை, நீ குரல விட்டது தெரிஞ்சுட்டாக.

0: ரைட், வெறித்தனம் வெறித்தனம் பிகில் பாடலோடு இன்றைய மதிய நேர குதூகல சந்தோஷமாக உற்சாகமாக ஆரம்பித்திருக்கிறோம். வெள்ளிக்கிழமை பொழுது 28ஆம் தேதி சூப்பரான பாடல் கூட இன்றைய மணித்தியாலம் 3 மணித்தியாலம் உங்களோடு சூப்பராக பயணிக்க போகிறோம். இன்றைய நாளிலும் ஏராளமான விஷயங்கள் இருக்கிறது உங்களோடு பேசுறதுக்கு. அதுக்கு முன்பாக வணக்கம் ரூபினா.
1: வணக்கம் விஜய். அன்பு சொந்தங்கள் எல்லோருக்கும் சந்தோஷமான உற்சாகமான வணக்கம்.
0: சரி, போற வேலைக்கெல்லாம் போயிட்டு வந்தீங்களா?
1: நிறைய வேலைகள், அலுவலக வேலைகள் நிறைய இருந்துச்சு, அதெல்லாம் முடிச்சாச்சு.
2: இந்த வேலைக்கு போனாலும் பரவாயில்ல, சாவியோட போங்க.
1: சாவிதான் எல்லாத்துக்கும்.
0: பல இடங்கள் மூடி இருக்கு ஆபீஸ்ல.
2: வீட்டுக்கு நுழையா இருந்தாலியா போறே
1: தானே.
2: உலகம் சுத்தி பாக்க போனீங்க, கொஞ்சம் எந்த கூட்டாளி மாட்டாங்க. சின்ன உடனே பெரிய சார் பாம்பு குட்டிகளை சவுக்கார கட்டி விலை ஏந்தி இருக்கோம். ஆசிக்கான மதிய நேரம் வெள்ளிக்கிழமை சூப்பர் ஆகி நல்ல பாட்டு மங்களகரமா இருக்கணும். அதுக்கு என்ன செய்யணும் தம்பி?
0: என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, 3 மணித்தாலும் எங்களோட என்ன இருக்க போறீங்க? 102.2 அலைவரிசையில் வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கும். எங்களுடைய
2: பாட்டு
0: சந்தோஷமாக ஜாலியாக பேசலாம். 3 மணித்தியாலம் நடந்து கொள்ளுங்கள். இது செவ்வாய் ராகங்கள் கொண்டு வரும் மதிய நேரம் இல்லை, இது வெள்ளிக்கிழமை கொண்டு வரக்கூடிய சூப்பரான மதிய நேரம். ரைட்டா? சரியா 12:08 ஆகிறது.
3: மச்சம் மந்தன.

0: ரைட், சூப்பரான பாடலோடு நிகழ்ச்சி ஆரம்பிச்சு சந்தோஷமாக போய் கொண்டிருக்கிறது. காப்பான் திரைப்பட பாடல் கட்டம்.
1: சரி, இந்த நேரம் பாத்தீங்கன்னா எங்களோட பேசுறதுக்காக உடோடு ஒரு அன்பு சந்தம் வந்திருக்கிறாங்க.
2: சிவபாலன் இந்த கூட்டாளி, மார கூட்டாளி. வணக்கம் சிவபாலன் அண்ணா. வணக்கம் வணக்கம் வணக்கம். நாங்க நல்லா இருக்கீங்க, நீங்க எப்படி இருக்கிறீங்க? இரகோலி
3: என்ன
2: பண்றது, செய்யும் தொழில் தெய்வம் சும்மாசனம் சுமனப்பால
1: என்ன
2: செய்ய அதிசயத்தொழில் உண்டு. அப்ப சிவபாலனுக்கு என்ன, நீங்க கூரைய பிச்சா கூரைய பிச்சு கொண்டு வரும் என்ன?
0: நிகழ்ச்சி கேளுங்க சிவபாலன். நல்ல ஒரு பாடல் இருக்கிறது, யாரும் சேர்த்துக்கொள்ள
3: மக்கள் எல்லோருக்காகவும் நண்பர்கள்
1: சந்தோஷமாக மதிய பிரதேச சிறப்பித்துக் கொண்டிருக்கும் மதிய நேர கோதிகளும் நிகழ்ச்சியோட அட்டகாசமாக இணைந்திருப்போம். அடுத்து முரண்மையான பாடல்

0: நாயகனாக எழுந்தருளியிருக்கும் நல்லூர் கந்தனின் ரதோற்சவ நிகழ்வினை செப்டம்பர் மாதம் 9ஆம் தேதி அன்று உங்கள் வசந்தம் வானொலியில் நேரடி ஒலிபரப்பினை நீங்கள் கேட்கலாம்.
1: அனுசரணை சிட்டி ஹார்ட்வேர் அண்ட் ஸ்டோர்ஸ்
2: முதற்தர நிப்பன் சீமெந்த விநியோகஸ்தர்கள் இலக்கம் 55-57 ஸ்டான்லி வீதி யாழ்ப்பாணம்.
1: தொடர்புகளுக்கு 076-7670-776.
3: அஸ்வினி ஹேர் ஆயில் முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும் அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர் இலக்கம் 50 ஸ்ரீ கதிரேசன் வீதி கொழும்பு 13.
1: நேயர்களின் இதயங்களில் என்றும்

0: பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 102.8
1: சந்தோஷமாக நடந்திருக்கிறோம். மதிய நேர குதூகலத்தோடு என்ன நடக்குது
2: அபிலாசன்,
3: உண்மையா சொல்லணும்னு சொன்னா விஜய் இன்னைக்கு வந்து ரொம்ப லேட்டா தான், அதாவது ஊரெல்லாம் சுத்திட்டு ரொம்ப லேட்டா தான் வந்து
2: அபிலாசன் வந்து வெள்ள காட்டி 5 மணிக்கு இருந்து செல்லி வேலை, அதுல காலை கடன் பவல் கடன் எல்லாம் சேரு.
1: காலையில போய் பக்கத்து வீட்டுல ஒரு 500 கடன் கேட்டிருப்பாரு, அதான் காலை கடன்.
3: நிறைய பேர் கிட்ட கடன் கேட்டிருக்கிறார்,
2: ஆனா குடுத்தமா இல்லையே தாரு
3: இணைத்துக் கொள்றதுக்கான நேரம் இது. நிகழ்ச்சி ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கு, வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி எங்களோடு பாத்தீங்கன்னு சொன்னா இணைந்திருக்கிறாரு ஸ்டீவன், இணைந்திருக்கிறாரு ஸ்டீவன் டெய்லர்ஸ்ல நிகழ்ச்சி ரொம்ப சூப்பரா கேட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறார். அதே போல சுதன் புஷ்பராஜ் இணைந்திருக்கிறாரு, மழையில் நனைந்துட்டு நிகழ்ச்சி நாங்களும் ரொம்ப ரொம்ப கேட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லி நான் உயர் சுதன் இணைந்திருந்தார்.
1: சத்யரூபன் வந்திருக்காங்க, மதிய நேர குதூகல வணக்கம், நானும் குதூகலத்தோடு நடந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி எனக்கும் ஒரு நல்ல பாடல் தாங்க. புத்தளம் வடிவேல் பிள்ளை வந்திருக்காங்க நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டதாக சொல்லி, அதே நேரத்தில் சந்தோஷமான வணக்கம் எங்களையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி சகிலா சந்திரசேகரம் வந்திருக்காங்க. அதே போல வசந்தம் ருஃபீனா பேகம் ஸ்ரீலங்கா குயின் அப்படின்னு சொல்லி வந்திருக்கிறார். ராஜன் வந்திருக்கிறார், சந்தோஷமாக நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டதாக சொல்லி.
3: அதே போல எங்களோட வந்து மனோகரன் கணபதி இணைந்திருக்கிறாரு, பவானி சந்திரகலா இணைந்திருக்கிறாங்க, ரூபன் சத்யா இணைந்திருக்கிறாங்க, புத்தளம்ல இருந்து நிகழ்ச்சியோடு கேட்டிருக்கிறதா சொல்லி இருக்கிறாங்க. ஷகிலா சந்திரசேகரம் செங்கலடியில இருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்க. சாய் திலக்கு கணபதி இணைந்திருக்கிறாங்க மோதிரையில இருந்து.
1: சொந்தங்கள் இணைந்திருக்கிறாங்க, அவர்களையும் நாங்கள் தொடர்ந்து நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ள தயாராக இருக்கிறோம். நீங்களும் எங்களோட அழைப்பு ஏற்படுத்துங்கள். 3 மணி வரைக்கும்
3: 0101
1: பதிவுகளை பதிவிடுங்க நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ள தயாராக இருக்கிறோம். நேரம் 12:20, இது மதிய நேர குதூகலம்.

0: சிங்கம் ரைட், சிங்கம்
1: 2.
0: எப்படி சிங்கம்
1: சென்னையில இருக்க வேண்டிய
2: ஆள்தான் எங்களுக்கு. சென்னை எங்களுக்கு
0: சென்னை பக்கம் போயிட்டு வரோம். சிவகுமார் எங்களோட இருக்கா? வணக்கம்.
2: என்ன செய்யறாருன்னா ஒரு டெங்கு ஒழிஞ்சி
0: என்ன செய்யறாருன்னா ஒரு டெங்கு நுழம்பா புடிச்சு அட்ரஸ் எல்லாம் மாத்தி சொல்றாரு.
2: அப்ப வராது, தான் எடுத்துக்கு வராது,
0: வீட்டுக்கு வராதே. அது
1: என்ன ஒரு ஐடியாவா?
0: அதான் அவர் வேற எதுவும் வேலையில
1: இருக்காரு. யாருக்காக பாடல் கேட்கலாம்னு சொல்லுங்க.
0: தொடர்ந்து பேசலாம். 3 மணி வரைக்கும் இது மதிய நேர குதூகலம் நேரம்.

0: தேசத்தை நம்பிக்கைக்குரிய லோக்தர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்த இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம்.
1: வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம்.
2: அனுசரணை கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்
3: மெல்டால். தலைவலி, காய்ச்சல், குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால், ஒரு வகையான பாராசிட்டமால்.
4: தற்போது ஜனதா ஸ்டீல்ஸ் இருந்து பிரைடெக்ஸ் ஆன்டிகரோசிவ்.

0: அது மான் கராத்தே திரைப்படத்துக்காக வந்தது அனிருத்தின்
1: மான் வந்து கராத்தே எல்லாம் விளையாடுறியா?
0: ம், விளையாடு.
1: மாறு வெயில் எங்கட பூனனம் பரான்ற விளையாட்டு தான் என்ன நாய் கடிக்கிறே
2: விளையாடுறீங்களா வீட்டுல?
0: ருபினாவும்
1: எல்லாமே
0: பேசலாம். இப்ப அழைப்பில் ஒரு நெய்யர் எங்களோடு. வணக்கம். வணக்கம் ஹரிதா.
2: சந்தோஷமான
0: தேங்காயும் ஒரு சூடம் வாங்கிட்டு ருபினா கிட்ட வந்தீங்கன்னா
1: தொடர்ந்து
0: நிகழ்ச்சி கேளுங்க. நல்ல பாடல் இருக்கிறது. இப்ப ஒரு சூப்பரான பாடல் இருக்கு, யார் யார் சேர்த்துக்கொள்ளும்?
2: சரி, அபுலாசன் உங்களுக்கு வந்து சரியா பணிகழ்ச்சி 3 மணிக்கு முடியும் நேரத்துல வந்து உங்களுக்காக ஒரு மட்டன் பிரியாணி வாங்கி தரலாம் அப்படின்னு
1: இருக்கிறேன்.
0: சூப்பரான பாடல் உங்களுக்காக ஒரு மணித்தியாலம் வந்து கொண்டிருக்கும். இப்ப நாம கேட்க போறது நாணயம் திரைப்பட பாடல்.
3: திரை உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே.

0: உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே 102.6 102.8 காற்றலையில் முதல்வன் வசந்தம் எஃப்எம் வசந்தம் எஃப்எம்
1: பாத்திமா இந்த ஈரோ கொள்ளை இந்த பாத்திமா எவ்வளவுதான் பணம் இருந்தாலும் இந்த மாதிரி சந்தோஷம் கிடைக்காது. பாத்திமாவோட இந்த ரெண்டு பிள்ளையோட ஆசிக்கா தொடர்ந்து ஆசிக்கா சந்தோஷமா இருக்கணும் சின்ன பிள்ளைனானா நான் என்ன செய்யணும் நானா?
2: நீ ஒன்னும் செய்ய தேவையில்லை, வார ஞாயிற்றுக்கிழமை இது நம்ம தியேட்டருக்கு வா. நான் சொல்ற தத்துவங்களுக்கு இணங்க உன் வாழ்க்கையை கொண்டு போ, நீ நல்லா இருப்ப. வாழ்க வளமுடன்.
3: அபுல் ஹாசன் இந்த முறையாவது ஏமாறாமல் இருப்பாரா பில்லாவிடம்? கேளுங்கள் ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு இது நம்ம தியேட்டர்.
4: How do I tell you?
0: சபிகளுக்கு விருந்தாய் சபிகளுக்கு விருந்தாய் மதிய நேர குதுகுதூகலம். நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8

0: செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவதில் மகஜன சம்பத்து இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம்.
1: கடல் வழியாகவோ வான்வழியாகவோ போதைப் பொருட்களை கொண்டு வர வேண்டாம். எப்படி கொண்டு வந்தாலும் கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல்.
0: முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
2: சட்டவிரோதமாக நாட்டிற்கு கொண்டுவரப்பட்ட 1000 சிகரெட்டுகளுடன் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். ஜாயல பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றுவளைப்பின் போதே சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த சுற்றுவளைப்பானது மேல் மாகாண வடக்கு குற்றப்பிரிவு அதிகாரிகளினால் மேற்கொள்ளப்பட்டது. வெள்ளவாய ஹந்தபானகல பகுதியில் வேனொன்று வீதியை விட்டு விலகி வர்த்தக நிலையம் ஒன்றுக்குள் மோதியுள்ளது. இந்த சம்பவம் இடம்பெற்றபோது வேனில் 13 பேர் பயணித்திருந்ததாகவும் அவர்களில் இருவர் காயமடைந்துள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர்.
0: வெளிநாட்டு செய்திகள்.
2: திடீர் வெள்ளப்பெருக்கினால் நீரில் மூழ்கிய நேபாளத்தின் திரிசூலி 3A நீர்மின் உற்பத்தி திட்டத்தின் சுரங்கப்பாதைக்குள் சிக்கியிருந்த சுமார் 100 பேரை மீட்பதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. கடுமையான சீரற்ற வானிலைக்கு மத்தியிலும் சுரங்கப்பாதைக்குள் சிக்கியிருந்த 350 பேர் இதுவரை மீட்கப்பட்டுள்ளனர். மேலும் 100 மேற்பட்டோரை பாதுகாப்பாக வெளியேற்றுவதற்காக மீட்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக நேபாள ராணுவம் தெரிவித்துள்ளது. இதேபோல நேபாளத்தில் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கினால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 469 அதிகரித்துள்ளதுடன் மேலும் பெருமளவிலானோர் காணாமல் போயுள்ளதாக தகவல்கள்
0: தெரிவிக்கின்றன. செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
3: மனுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது
4: மக்கள் சூடிய மகுடமே.
0: தேசத்தின் நம்பிக்கைக்குரிய லோக்தர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்து இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம்.
5: கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்வம்.

0: துவிகளுக்கு விருந்தாய் மதிய நேர குதூகலம். அனைவரது வாழ்விலும் வசந்தம் உருவாக நல்லூர் கந்தனிடம் உருகுவோமாக.
1: சூரபத்மன் முருகப்பெருமானை கண்ட பொழுதே நினைக்கிறான், சூழுதல் வேண்டும், சென்னி துதித்திடல் வேண்டும், அந்த முருகப்பெருமானை சுத்தி வரம் பெற வேண்டும், வணங்க வேண்டும் என்று நினைக்கிறான். ஆனால் அவனுடைய ஆணவம் அவனை தடுத்தது. அதனால அவன் அந்த முருகப்பெருமானோடு யுத்தம் செய்து அழிந்து போனான் என்று சொல்லுகிறது கண்ட புராணம். எனவே எங்கள் சொந்த புராணமாக தமிழர்களுடைய பாரம்பரிய தெய்வமாக, குல தெய்வமாக தொல்காப்பியம் என்று சொல்லப்படுகின்ற பழந்தமிழ் இலக்கண நூலிலே வெல்லும் போரே வல்ல முருகன் என்று இந்த முருகப்பெருமானை அந்த தொல்காப்பியம் என்கின்ற இலக்கியம் பேசுகிறது.
0: அனைவரது வாழ்விலும் வசந்தம் உருவாக நல்லூர் கந்தனிடம் உருகுவோமாக. தொடர்புகளுக்கு 076-7676-7676.
2: அஸ்வினி ஹேர் ஆயில் முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும். அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர், 50 ஸ்ரீ கதிரேசன் வீதி, கொழும்பு 13.

0: பதாகப்பட்டது மகாஜனங்களே திரைப்பட பாடல் கட்டும் டீமணியின் செயல் பாடல். வீட்டுல எல்லாம் இப்ப சோறா காட்டி இப்படிதான் பாட்டு தான் பாடுவாங்க. ஏனடி நீ இன்னைக்கு இப்படி ஆக்குன,
1: ரொம்ப ரொம்ப ஒரு அருமையான திரைப்படம்.
0: எவ்வளவு பெரிய ஜோக்கோனு
2: சொன்னேன் இல்ல.
1: இன்னைக்கு வந்து இருக்க ரெண்டு பேரும் வந்து எங்களை வச்சு நல்லா கலாய்ப்பீங்க.
2: சின்ன புள்ள தனமா ஆகி புள்ள லிப்டிக்க நெத்தில பூசிக்கிட்டோ என்னத்த சொல்ல, இதுக்கு
0: நெத்தில பூசிருக்கேன் மறந்துட்டு
2: இன்னைக்கு புள்ள
0: கண்ணாடி கொஞ்சம் கீழே வைக்கவும் நெத்தில பூசி
1: ரெண்டு பேரும் கூட்டணி சேர்ந்துட்டீங்க.
0: சரி ஓகே, சந்தோஷமாக பேசலாம். 3 மணி வரைக்கும் அடைந்து கொள்ளுங்கள். இது மதிய நேர குதூகலம். ரைட், நேரம் 3:14 ஆகி இருக்கிறது. ரைட்டா, அப்ப வந்து நீங்க என்ன செய்யணும், அழைப்பு ஏற்படுத்தணுமா?
2: அழைக்கிறியா என்ன பயம் இல்லாம 0-1-2-7-0-0-1 அப்படி மில்லடி சொன்னா
1: சரி, அழைப்பு ஏற்படுத்தலாம். 0-1-2-7-15-11 அப்படின்னு சொல்லி
0: சொல்லி சொல்லி சொல்லி. வணக்கம். ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம் சார்.
1: வணக்கம்.
0: யார் இது?
3: வணக்கம்.
2: யார் இது?
3: ரெட்டப்பாதை
2: ரவிச்சன் கூட்டாளி. மொட்டை அடிக்க சொன்னா தட்டி அடிச்சு விட்டார்.
3: அவரே
0: ரெட்டப்பாதையில எப்படி போகுது? அப்புறம் மழை பெய்தா ஊர் பக்கம்?
3: சரியான மழையா இருக்கு.
0: சரியான மழையா இருக்கு. இப்ப சலூன்ல இருக்கீங்க. இப்ப நீங்க சலூனுக்கு நண்பர் சலூனுக்கு எதுக்கு போனீங்க? முடி வெட்ட போனீங்களா?
2: இலவசமா வெட்ட போயிட்டு இருப்பாரு.
0: சேவடிக்கா
2: இலவசமா? இலவசமா
0: அவர் எப்படி
3: போவாங்க?
2: மினியா ரிட்ட பாசி கடைசியில 3 பாதி சேகர் ஆகிடுவாரு.
0: சரி சரி ஓகே, யாரு இருக்காங்க சலூன்ல?
3: சார் நண்பர் ரவி இருக்கிறார் சார்.
0: குடும்பத்தை நல்ல பாடல்
1: கேட்கலாம். ரொம்ப ரொம்ப நன்றி. அப்புறம் சார், நீங்களும் வந்து சலூனுக்கு போவீங்க, நிறைய கடன்
2: வெட்டி கொள்ளு கண்ணாடி பார்த்து அழகாகிதானே.
0: வளமே வந்து ஒரு சலூனுக்கு முடிவெட்ட போறீங்க. அந்த சலூன்ல வந்து நிறைய முடி எப்படி கொட்டி இருக்கு.
2: ஆமா,
0: அப்ப அந்த கடைக்கு போவீங்களா? அல்லது ஒரு சலூன் வந்து போனா நீட்டா அப்படி இருக்கு, ஒரு முடியுமே இல்லாம அந்த சலூன் போவீங்களா?
1: முடிக்கல கொட்டி கிடக்கும் இல்லையா, அங்கதான் போகணும். அதான் வேலை நடந்திருக்கு.
0: அங்கதான் வேலை நடந்து
2: பரவாயில்லாம்.
0: இது மதிய நேர குதுகலம். நேரம் 1:14.

0: நீங்க கேட்டுக் கொண்டிருக்கீங்க மதிய நேர குதுகல். வந்த மாதிரியும் இல்லாம இந்த மாதிரியும் இல்ல, வேற மாதிரியாக ஆசிக்கான ஒரு நிகழ்ச்சி தான் மதிய நேர குதுகலம். என்ன ஸ்ரீதேவி?
1: அதே மாதிரி தான் ரைட். இப்ப பேஸ்புக் பக்கமாக ஏராளமான சொந்தங்கள் வந்திருக்காங்க, அந்த சொந்தங்களை நிகழ்ச்சியில் எடுத்துக் கொள்ளலாம்.
2: எங்களோடு வந்து நந்தகுமார் இணைந்திருக்கிறாரு, அவரும் வந்து வெள்ளவத்தையிலிருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறதா சொல்லி இருக்கிறாரு. அதே போல எங்களோட வந்து எட்டியாந்தோட்டையிலிருந்து மலர்மதி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்க. விஓஏல இருந்து அபுல் ஹாசன், உங்களோட காமெடிஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு
0: சொல்லி.
2: அஸ்வின் தினேஷ் இணைந்திருக்கிறாரு, அவரும் பாத்தீங்கன்னு சொன்னா சாமிமலை சிங்காரவத்தையிலிருந்து இணைந்திருக்கிறாரு. தன்னுடைய அன்பு அக்கா மல்லிகா இன்றைய தினம் வந்து பிறந்த நாள் கொண்டாடுறாங்களாம். சரி, அதே போல தனது நண்பன் தீபன், அவரும் வந்து இன்றைய தினம் வந்து பிறந்த நாள் கொண்டாடுறாராம். எனவே மல்லிகா தீபன், உங்கள் இருவருக்கும் இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள்.
1: அப்படியா, பிறந்த நாளுக்கு வந்து வாழ்த்து சொல்லணும்.
0: என்ன
1: வசந்தம் சார்பாக இனிமையான பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சொல்லிக்கொள்றோம். அதே போல பேஸ்புக் பக்கமாக இன்னும் ஏராளமான சொந்தங்கள் வந்திருக்காங்க. நிலுக்ஷன் வந்திருக்கிறார், எங்களோடு ஹப்புத்தலையிலிருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அண்ணா, எங்களுக்கும் ஒரு நல்ல பாடல் வேணும், பாடல் தெரிவுகள் அருமை, சூப்பரா நிகழ்ச்சி போயிட்டு நாங்களும் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சந்தோஷமா வந்திருக்காங்க. அதே போல ரங்குராஜ் வந்திருக்கிறாங்க, எங்களோடு பூனாகலையிலிருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டதாக சொல்லியிருக்காங்க.
2: அதே போல ஜமுனா இணைந்திருக்கிறாங்க ஹப்புத்தலையிலிருந்து. பிரசாத் சிராஜ் இணைந்திருக்கிறாங்க இந்தகளிலிருந்து. அரசு இணைந்திருக்கிறார். மணிமாறன் இணைந்திருக்கிறார், உறவுகள் எல்லோருக்காகவும் ஒரு சூப்பரான பாடல் எடுத்துட்டாங்கன்னு சொல்லி. ஹாப்புத்தலையிலிருந்து இணைந்திருக்கிறார் சத்யரூபன் இணைந்திருக்கிறாரு, அவரும் பாத்தீங்கன்னு சொன்னா பாடல்கள் எல்லாம் பிடிச்சிருக்கு தனக்காகவும், அடுத்தும் ஒரு அருமையான பாடல் தாங்கன்னு சொல்லி புத்தளத்திலிருந்து இணைந்திருக்கிறார்.
1: மலர்மதி வந்திருக்காங்க, ஹாய் அக்கா அன்பார்ந்த மதிய வணக்கம், யாட்டியாந்தோட்டை விஓல இருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டதாக சொல்லியிருக்காங்க. அதே போல எங்களோடு சந்திரகலா வந்திருக்கிறாங்க, சந்தோஷமா நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டதாக சொல்லி. நீங்களும் எங்களோடு பேஸ்புக் பக்கமாக வாங்க, 3 மணி வரைக்கும் உங்களோடு நாங்கள் இணைந்து கொள்ள தயாராக இருக்கிறோம். அதே போல அழைப்பையும் ஏற்படுத்தலாம், அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம்
2: 0112-715-0001 அல்லது 0112-715-111க்கு கால் பண்ணுங்க. அதே போல பேஸ்புக் பக்கமாகவும் இணைந்து கொள்ளலாம்.
1: சொல்லுங்க.

0: பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8 102.8 பிரைடெக் சீல் கோட்டை பயன்படுத்தி பின்னரே சுவர் நீர்க்கசிவுக்கு நிரந்தர தீர்வு கிடைச்சது. பிரைடெக் சீல் கோட் நீர்க்கசிவுக்கு நிரந்தர முற்றுப்புள்ளி. தற்பொழுது ஜனதா ஸ்டீல்ஸிடமிருந்து பிரைடெக் சீல் கோட்.
1: வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம்
2: அனுசரணை. கடல் வழியாகவோ வான்வழியாகவோ போதைப் பொருட்களை கொண்டு வர வேண்டாம். எப்படி கொண்டு வந்தாலும் கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல்
3: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
0: தற்போது ஜனதா ஸ்டீல்ஸ் இருந்து பிரைடெக்ஸ் ஆன்டிகுரோசிவ்.
4: சபிகளுக்கு விருந்தாய் மதிய நேர குதுகுதூகலம்.

0: பாத்தீங்களா, அவ இல்லாத இடத்துல நடந்து போனாதான் சேஃப்னு சொல்லிருக்காரு.
1: ஆமா,
0: யார் சொல்லிருக்காரு? நம்ம ஹரிஷ் ஜெயராஜ். ஹரிஷ் ஜெயராஜ் இல்ல, ஹரிஷ் ராகவேந்திரா சொல்லிருக்காரு. சரியா, மதிய நேர குதூகலத்தோடு நேரம் 1:35 இப்போ அழைப்பில் ஒரு நேயர் இருக்கிறார். யாரும் பார்க்கலாம். வணக்கம்.
2: ஹலோ
0: ஹலோ ஹலோ வணக்கம்.
1: யாரு?
0: சரவணா. எப்படி இருக்கீங்க சரவணா?
2: என்ன
1: சொல்ல வாரீங்க சரவணா? அத மட்டும் சொல்லுங்க.
0: முதல்ல கசக்கறெல்லாம் கடைசியில இனிக்கும்.
2: அனுபவம் 20 வருஷம்
0: போவேன. சரி நீங்க ஓகே, சந்தோஷம். அப்ப நீங்க அப்ப நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. எங்க இருக்கீங்க? வேலையா வீட்டே இருக்கீங்களா?
2: சாப்பிட
0: வந்திருக்கீங்க.
1: சாப்பாடு குடுத்துட்டாங்களா?
0: கொழும்பு 14 கொஞ்சம் இருட்டி இருக்கு. அப்படியா?
1: கொஞ்சம்
0: தெளிஞ்சு வருவாரு கொஞ்சத்துல. சரியா, தொடர்ந்து நிகழ்ச்சி கேளுங்க. நல்ல ஒரு பாடல் இருக்கிறது, யார் யார் சேர்த்து கொள்ளலாம்? நன்றி. நீங்களும் எங்களோடு பேசலாம். 1 மணி வரைக்கும் இணைந்து கொள்ளுங்கள். இது மதிய நேர குதூகலம். நேரம் 1:37.

கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவர் தலைவர் எங்கள் வசந்தம் சூப்பர் 102.6 102.8 வசந்தம் திரை உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே.

0: இசை உலகின் நட்சத்திர நட்சத்திர வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே.
1: சூப்பரான ஒரு பாடல் கேட்டு வந்திருக்கிறோம். மனத்தியாலத்தின் ஸ்டார் ஆஃப் தி டேயாக இன்றைய நாளில் செலுத்திக் கொண்டிருக்கிறார்.
2: சரி, நடிகர் பிரசன்னா என்பதை ஞாபகப்படுத்திக் கொண்டோம். இந்த மனத்தியாலத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே பாடலாக ஒழித்து போய் இந்த பாடல் அது ரொம்ப ரொம்ப ஒரு இனிமையான அழகான ஒரு பாடல்.
3: நீங்க வர்ணிக்க கூடாது, என்னமே சின்ன பொடி மாதிரி வர்ணிக்கணும். நீங்க வந்து இந்த நாளைக்கு போகுது நெஞ்சில் என்று அந்த பாட்டு உள் கேள்வி
1: அதுகள் வர்ணிக்கும்.
3: யங் பொடி மாதிரி
2: கண்ணை கட்டுதே,
3: கண்ணை கட்டினா அவுட் ஆகுங்களா? நீங்க முட்ட போறீங்க.
1: கார்த்திக் மஞ்சரி பாடிய பாடல் சூப்பரான ஒரு பாடல். இசை ஞானியின் இசையில் வந்தது. இதே மாதிரி இன்னொரு பாட்டு இருக்கு.
2: என்ன பாட்டு? என்ன பாட்டு?
1: என்ன பாட்டு? என்ன நீங்க
2: சொல்லுங்க, எனக்கு தெரியல.
1: என்னை தாளா அட்ட வருவாரான்னு இது ஒரே பீட் தான். அது
3: என்ன வரும் வரும் யோசிக்காதீங்க. வேணாண்டு செல்ல அளவுக்கு வரும் உங்களுக்கு.
1: வளமையா புலாசன்,
3: அப்படி சொல்லுங்க ஸ்ரீதேவி.
1: வளமையா புலாசன், உங்க ஊர்லதான் தோப்பு இருக்கும்.
3: ஆமா,
1: இந்த தோப்பே ஒரு ஊரா இருக்குன்னு.
3: என்ன தோப்பூருக்கு வந்து மொய்தீன் தான் காட்டுவான். என்ன ஊடு அடிக்க மாட்டான்?
1: உடனே இப்ப எல்லார்டையும் வம்பிழுத்து வச்சிருக்கீங்க. அப்ப
4: என்ன
3: அப்படி சொல்லுங்க. என்ன ஸ்ரீதேவி தாராள மீக்கா என் ஹீரோ கூட குத்துப்பட்டாலும் மோதிர கையில குத்துப்படும்
2: கேள்விப்பட்டிருக்கீங்களா?
3: மோதிர கை அடிச்சா திருப்பி அடிக்கிறவங்களுக்கு குத்த சொல்லிருக்காங்க. நீங்க மோதிரம் நினைங்க, பத்து மோதிரத்தை போட்டு குத்தி அடிப்பட்டு கொண்டிருக்கவா? என்ன வாப்பா சொல்லிக்க, அடிச்சா திருப்பி அடிதான் சொல்லிக்காது.
2: அடிக்க மாட்டீங்களா?
3: நீங்க அடிப்பான்
1: அடிக்க மாட்டேன். சந்தோஷமா இருந்து கொள்ளலாம். இது மதிய நேர குதூகலம். நேரம் சரியாக ஒரு மணி கடந்த 50 நிமிடம்.

0: நாயகனாக எழுந்தருளியிருக்கும் நல்லூர் கந்தனின் ரதோற்சவ நிகழ்வினை செப்டம்பர் மாதம் 9ஆம் தேதி அன்று உங்கள் வசந்தம் வானொலியில் நேரடி ஒலிபரப்பினை நீங்கள் கேட்கலாம்.
1: அனுசரணை
2: சிட்டி ஹார்ட்வேர் அண்ட் ஸ்டோர்ஸ்
3: முதற்தர நிப்பான் சீமெந்து விநியோகஸ்தர்கள் இலக்கம் 55 57 ஸ்டான்லி வீதி யாழ்ப்பாணம்.
4: தொடர்புகளுக்கு 0767-76-7676.
5: அஸ்வினி ஹேர் ஆயில் முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும் அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர் இலக்கம் 50 ஸ்ரீ கதிரேசன் வீதி கொழும்பு 13.
6: மகஜன சம்பத் 102.6 102.8

0: 2.8 வசந்தம் FM வழுத்தியாளர் செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது
1: மக்கள் சூடிய மகுடமே
2: கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல்.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
4: பலத்த காற்று தொடர்பில் வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை அறிவித்தல் ஒன்றை விடுத்துள்ளது. காங்கேசன் துறையிலிருந்து மன்னார் ஊடாக புத்தளம் வரையிலும், முல்லைத்தீவிலிருந்து திருகோணமலை வரையிலும், ஹம்பந்தோட்டையிலிருந்து பொத்துவில் வரையிலும் உள்ள கடற்பிரதேசங்களுக்கே இவ்வாறு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய கரையோரத்திற்கு அப்பால் உள்ள கடற்பிரதேசங்களில் காற்றின் வேகமானது மணித்தியாலத்திற்கு 50 முதல் 60 கிலோமீட்டர் வரை அதிகரித்து காணப்படும். இதன் காரணமாக கடற்றொழில் மற்றும் கடல்வாழ் சமூகத்தினர் இதுகுறித்து அவதானத்துடன் செயற்படுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது.
3: வசந்தம் FM வெளிநாட்டு செய்திகள்.
4: திபெத் பகுதியில் மீண்டும் ஒரு நீர்த்தேக்கம் அணை உடைந்துள்ளதாக நேபாள் போலீசார் அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளனர். 2 நாட்களுக்கு முன்னர் பனிப்பாறை சரிவு காரணமாக உயிரிழப்புகளை ஏற்படுத்திய வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதைத் தொடர்ந்து திபெத்தில் உள்ள மேடான பகுதியில் உள்ள அணையொன்று உடைந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதேவேளை நேபாளத்தில் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கினால் மாத்திரம் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 469 அதிகரித்துள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.

0: மாஸ்டர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்து இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம்.
1: கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்
2: மனம் பேச நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.66 102.88. பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவர் எங்கள் வசந்தம் FM. சூப்பர் 102.6 102.8 வசந்தம் FM.

0: இணைந்திருக்கிறோம். மதிய நேர குதூகலத்தோடு நேரம் 2 மணி கடந்து 10 நிமிடமாக இருக்கிறது. சந்தோஷமாக இறுதி மணித்தியாலத்துக்குள் வந்திருக்கிறோம். இந்த நாளில் வந்து ஏராளமான பாடல்கள் வந்து கொண்டிருக்கிறது. சோ இந்த மணித்தியாலத்தின் முதல் நேராக இன்னொரு நேரங்களோட அழைப்பில் இருக்கா, யாரும் பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யாரது?
1: தோப்பு கொச்சி கடையில் இருந்து ஈடன்.
2: ஈடன், எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா?
1: நல்ல சுகமா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க? எல்லாரும்
0: ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கிறோம் ஈடன். அப்புறம் எப்படி போகுது வாழ்க்கையெல்லாம்?
3: வாழ்க்கையெல்லாம்
1: அதுபோல
0: அழைப்பேற்படுத்தலாம். 0 1 2 7 5 0 0 1 2 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1

0: வசந்தம் உருவாக நல்லூர் கந்தனிடம் உருகுவோமாக. அசுரர்களுடைய குருவாகிய சுக்கராச்சாரியாருடைய வழிபடுத்தலிலே சூரபன்மன் தவம் செய்கிறான். சிவபெருமானை நினைத்து தவம் செய்கிறான். சூரபன்மனுடைய தவத்திற்கு இறங்கி சிவபெருமான் 1008 அண்டங்களை 108 யுகங்களுக்கு ஆளுகின்ற வரத்தை கொடுத்திருக்க, அந்த வரங்களை எல்லாம் பெற்றவன் தேவர்களை வருத்தினான். அப்பொழுதுதான் இறை வழிபாட்டாலே ஒரு திருமுருகன் வந்தாங்கு உதிக்கிறான் உலகம் உய்ய. அப்படி வந்துதித்திருக்க கூடிய முருகப்பெருமானையே எதிர்க்கின்ற அளவிற்கு சூரபன்மன் துணிகிறான் என்றால், அந்த தவத்தினால் பெற்றிருக்க கூடிய அந்த நன்றியை இவன் மறந்தான். சிவபெருமான் கொடுத்த வரங்களை மறந்தான். எனவேதான் வள்ளுவப் பெருந்தகையார் அழகாக குறிப்பிடுகிறார், என்னன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம், உய்வில்லை செய்நன்றி கொன்ற மகற்கு என்கிறார். செய்நன்றியை கொன்றான் சூரபன்மன். இதனால் தான் அவன் குடியோடு கெட்டு போனான். ஈற்றிலே முருகப்பெருமானை பணிந்ததனால் அவன் வாழ்வு பெறுகிறான். தீயவை புரிந்தாரேனும் குமரவேள் திருமுன்னுற்றால் தூயவராகி மேலே தொல்கதி அடைவர் என்று கூட இதனை சுட்டிக்காட்டுவார் கச்சியப்பர். ஆக நன்றியுடையவர்களாக வாழ வேண்டும் என்கின்ற செய்தியை இந்த கதையின் ஊடாக நாங்கள் புரிந்து கொள்கிறோம்.
1: அனைவரது வாழ்விலும் வசந்தம் உருவாக நல்லூர் கந்தனிடம் உருகுவோமாக.
2: தொடர்புகளுக்கு
3: 076-76-76-76.
4: அஸ்வினி ஹேர் ஆயில் முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும். அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர், 50 ஸ்ரீ கதிரேசன் வீதி, கொழும்பு 13.
5: சபிகளுக்கு விருந்தாய், சபிகளுக்கு விருந்தாய், மதிய நேர குதூகலம்.
6: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.6, 102.8.

0: சூப்பரான பாடல் தீபாவளி தீபாவளி அப்படின்னு சொல்லி.
1: தீபாவளி கிட்டத்தில வருது என்ன?
2: குதூகலம் இப்போ அழைப்பில் ஒரு நேரம் எங்களோட பேசுறது. வணக்கம்.
3: வணக்கம்.
1: நல்லா இருக்க.
2: என்ன
0: சமைச்சீங்க?
1: அந்த ஆறு பேருக்கு கோல் பண்ணி பாத்தீங்களா? தலை சுத்து வாந்தி பேதி எதுவும் வந்து அப்படி இல்லன்னு.
0: சிறப்பா கவனிச்சு அனுப்பியிருக்கீங்க, அதுவே பெரிய ஒரு விஷயம் தானே.
1: நாங்க மூணு பேர் வந்திருந்தா ஒன்பது பேர் என்ன எங்களை பேரு சொல்லி போய் ஒன்பது பேர் வந்தானு. அவனுக்கு மூணு பேரு ருப்பியான கல்யாணத்துக்கு நாங்கதான்
2: நேரம்
1: பீச்ல
2: தான் பீச்ல தான் கல்யாணம் நடக்கும்.
1: அங்க
0: வந்தா போச்சு சரியா? ஓகே.
1: என்ன அங்க வந்து போட்ல அனுப்பி போட்டு எங்களுக்கு
2: வரும் நல்ல ஒரு பாடல். இப்ப இருக்கிற பாடல் எல்லாரும் சேர்த்து கொண்டு கேப்போம். நன்றி.
0: பக்கம் போறீங்களா? அவள்
1: மூக்க எங்க இருக்குன்னு தெரியல. அப்புறம் போறீங்க?
2: அவர் வந்து நாங்க பருத்தி தூரம் கொண்டு போய் கொட்டடி பீச்சில் தான் இறக்கி விடணும். தொடர்ந்து பேசலாம். மத்தியால தில் சூப்பரான பாடல்கள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். இப்போ 2:27 நிமிடம் ஆகிறது. ரைட், இப்போ வந்து நிகழ்ச்சியில் அடுத்த ஒரு சூப்பரான பாடல் கேட்கலாம்.
4: வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம்.
5: அனுசரணை கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்
6: மெல்டால். தலைவலி, காய்ச்சல், குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால், ஒரு வகையான பாராசிட்டமால்.
7: தற்போது ஜனதா ஸ்டீல்ஸ் இருந்து பிரைட்டெக்ஸ் ஆன்டிகரோசிவ்.

கோடி நேயர்களை தன்னகத்தை கொண்ட தலைவர் எங்கள் வசந்தம் விருந்தாய் செவிகளுக்கு விருந்தாய் மதி

0: ரைட், மாற்றான் திரைப்படத்துக்காக பாடல் வந்திருந்தது ஹரிஷ் ஜெயராஜ் நேசில் பாடல் கேட்டிருந்தோம். அடைந்திருப்பது மத்திய நேர குதூகலத்தோடு நேரம் 2:38. இப்ப நம்ம அப்படியே திருகோணமலை பக்கம் போயிட்டு வரலாம். வணக்கம். அனிபா எப்படி இருக்கீங்க? அழைப்புல ஏதோ சிக்கலே.
1: அனிபா உங்களோட அழைப்புல வந்து ஆட்டோ போய் கொண்டி
2: அழைப்பு ரொம்ப சிக்கலா இருக்கு.
0: சரி சரி, அவரை வந்து நாம சேர்த்து கொண்டு பாடல் கேட்கலாம். அவருடைய அழைப்பு கொஞ்சம் சிக்கல் அப்படின்றதுனால. எனவே இன்னொரு அழைப்பு வந்திருக்கிறது, அவர் யார் அப்படின்னு பாக்கலாம். வணக்கம்.
3: வணக்கம்.
0: வணக்கம், யார் இது?
3: நான் தோசா விக்கிறேன்னா.
2: என்ன பேர்?
0: என்ன பேர்?
3: தோசா.
1: தோசா தோசா, நெய் தோசையா மசாலா தோசையா?
0: லோசா.
1: லோசா வழக்கு தோசான்னு கேட்டீங்க.
0: லோசா எங்கிருந்து?
2: நீங்க
0: நல்ல ஒரு பாடல் இருக்கிறது, யார் யார் சேர்த்துக்கொள்ளலாம்?
3: உங்கள் மூவர்
0: நேரம் 2:40. இப்ப நமக்கு போறது மணித்தியாலத்தின் ஸ்டார் ஆஃப் தி டேயாக வரப்போகிறோம் பாடல்.
2: இன்றைய ஸ்டார் ஆஃப் தி டே சிறப்பித்துக் கொண்டிருக்கும் நடிகர் பிரசன்னா.
4: திரை உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே.

0: நாயகனாக எழுந்தருளியிருக்கும் நல்லூர் கந்தனின் ரதோற்சவ நிகழ்வினை செப்டம்பர் மாதம் 9ஆம் தேதி அன்று உங்கள் வசந்தம் வானொலியில் நேரடி ஒலிபரப்பினை நீங்கள் கேட்கலாம்.
1: அனுசரணை
2: சிட்டி ஹார்ட்வேர் அண்ட் ஸ்டோர்ஸ்
3: முதற்தர நிபுண் சீமெந்த விநியோகஸ்தர்கள் இலக்கம் 55 57 ஸ்டான்லி வீதி யாழ்ப்பாணம்.
4: தொடர்புகளுக்கு 076-7670-776.
5: அஸ்வினி ஹேர் ஆயில் முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும் அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர் இலக்கம் 50 ஸ்ரீ கதிரேசன் வீதி கொழும்பு 13.
6: பல கோடி நேயர்களை தன்னகத்தை கொண்ட தலைவர் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 வசந்தம் FM
7: சபிகளுக்கு விருந்தாய்

0: சரி, ஓகே. தேன் தேன் தேன் அப்படின்னு சொல்லி குருவி திருப்படத்துக்காக விட்டு ஒரு சூப்பரான பாடல் நாங்களும் நிகழ்ச்சியில கேட்டுட்டு வந்திருக்கிறோம்.
1: அப்படியா, கேட்டீங்களா?
0: சரி, கேட்டாச்சு, வந்தாச்சு.
1: ஓகே, சரி, தொடர்ந்து வந்து நிகழ்ச்சி கேட்கலாம். இப்ப வந்து அழைப்பில் ஒரு நேர் இறுதி நேரம் வந்திருக்காங்க. வணக்கம், யாருது?
2: வணக்கம் அண்ணா.
1: சுரேஷ்,
0: எப்படி இருக்கீங்க? சுரேஷ்,
1: சுரேஷ் எப்படி இருக்கீங்க? மழையும் பெய்யுது, வெயில் அடிக்குது, புயல் அடிக்குது.
3: மேல போகணும் இங்க.
1: அப்புறம் இந்த பக்கம் வர ஐடியா இல்லையா சுரேஷ்? நீங்களும் எங்களோடு பேசலாம் 3 மணி வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது இன்னும் கொஞ்சம் இடத்துல நேரம் முடிஞ்சிடும்.
0: சாப்பாடு
3: எனக்கு வந்து கரோலாய் மாலு சம்பம்
1: மாலுசம். இன்னொரு நேரம் எங்களோட அழைப்பில் இருக்காரு. வணக்கம். ஹலோ,
4: ஹலோ,
1: வணக்கம். வணக்கம், யாரு? வசந்த்.
3: தம்பி எப்படி இருக்கீங்க? ஸ்ரீதேவி,
1: சாப்பிடுறீங்களா? என்ன பேரு? கூட
4: பரமசிவம்.
1: பரமசிவம் எங்கிருந்து?
0: எங்கிருந்து பேசுறீங்க?
1: தெய்வம் விட்டு, தெய்வம்
3: விட்டு அம்மி.
1: சரி, இப்ப ஏன் இவ்வளவு லேட் ஆகி சாப்பிடுறீங்க?
3: தெய்வம் விட்டு
1: பாடல் வரும். யார் யார் இருக்காங்க பாடல் கேட்க?
4: பெரிய பேச்சி நன்சி தேவி,

0: அதை முடிச்சுட்டு அப்படியே போகலாம் அப்படின்னு முடிவெடுத்திருக்கோம். சோ தொடர்ந்து நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க கலையகத்துல வந்திருக்காங்க.
1: தொடர்ந்து போட்டு தாக்க நிகழ்ச்சியோடு இருந்திருக்கலாம். போட்டு தாக்க ரெண்டு பேரும் வந்திருக்கிறாங்க. ஜி ஆர் மற்றும் ஆனந்தி இருவரும் தயாராக இருக்கிறாங்க. விடைபெற்று செல்லும் நாங்கள்
0: அவர்களோடு விடை செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் எம்பி விஜய் தொடர்ந்து வசந்தத்தோடு இருந்திருக்கும்.
1: வணக்கம் நேர்களே.
2: அந்த கண்ணடகி உனக்கு நான் மினிஸ்ட்ரியில இடம் பாக்குறேன்.

நேரமாலை 3 மணி டாட்

0: 2.8 வசந்தம் FM வழுத்தியாளர் செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது
1: மக்கள் சூடிய மகுடமே
2: அனைவருக்கும் அறிவித்தலாகும். அகன்று செல்
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
4: மாத்தறை ரயில் நிலைய வீதியில் அமைந்துள்ள அழகு சாதன நிலையம் ஒன்றில் வைத்து 7 கோடி ரூபாய் மதிப்பிலான ஹெரோயின் மற்றும் ஐஸ் போதைப் பொருட்களுடன் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். போலீசாருக்கு கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலுக்கு அமைவாக குறித்த அழகு சாதன நிலையத்தை முற்றுகையிட்டு மேற்கொண்ட சோதனையின் போதே இந்த கைது நடவடிக்கை இடம்பெற்றுள்ளது. மாத்தறை உதவி போலீஸ் அத்தியட்சகர் சந்தன விஜயசேகரவுக்கு கிடைத்த தகவலுக்கு அமைய மாத்தறை சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் வசந்த ஜெயமினி குமாரவின் மேற்பார்வையின் கீழ் இந்த முற்றுகை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதன்போது மாத்தறை வெலைகுட பிரதேசத்தைச் சேர்ந்த 30 வயதுடைய சந்தேக நபரிடமிருந்து 2 கிலோகிராம், 45 கிராம் ஹெரோயின் மற்றும் 50 கிராம் ஐஸ் போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளது. நீதிமன்றங்களில் நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை நீடிப்பதற்கு நடவடிக்கை எடுப்பதன் முக்கிய நோக்கம் நீண்டகாலமாக தேங்கிக் கிடக்கும் வழக்குகளை விரைவாக விசாரித்து தீர்ப்பளிப்பதாகும் என பாராளுமன்ற உறுப்பினர் தர்மபிரிய விஜயசிங்க தெரிவித்துள்ளார். நோர்வேயின் மன்னர் 5ஆம் ஹெரால்டு தனது 89வது வயதில் காலமானார். ஆஸ்லோவில் உள்ள தேசிய வைத்தியசாலையில் இன்று காலை அவர் காலமானதாக நோர்வே அரச மாளிகை அறிவித்துள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. ஐரோப்பாவின் மிகவும் வயதான தலைவராக இருந்த 5ஆம் ஹெரால்டு 3 தசாப்தங்களுக்கு மேலாக நோர்வே நாட்டின் அரசராக பணியாற்றியுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
3: மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
0: மனுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது
1: மக்கள் சூடிய மகுடமே
2: நம்பிக்கைக்குரிய லோக்தர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்து இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம்.
5: கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்
6: நிமிர்ந்த நடை

0: அனைவரது வாழ்விலும் வசந்தம் உருவாக நல்லூர் கந்தனிடம் உருகுவோமாக.
1: கந்த புராணத்திலே அசுரர்களுடைய தோற்று படலம் என்ற படலத்திலே பார்க்கின்ற பொழுது அசுரர்கள் பிறப்பு எத்தகைய முறையிலே நிகழ்கிறது என்று சொன்னால், மாயை காசிப முனிவரோடு கூடி கருவுற்று அந்த அசுரர்கள் பிறந்த காலத்தை நாங்கள் பார்க்கின்ற பொழுது, அவள் காசிப முனிவரோடு கூடிய காலம் முதல் அந்த கரு வளர்கின்ற காலம் வரை அவளுடைய சிந்தன ஓட்டத்திலே தேவர்களை இந்த குழந்தைகள் பிறந்து வருத்தக்கூடிய வல்லமை பெற்றவர்களாக அசுரர்களாக பிறக்க வேண்டும் என்கின்ற மனநிலையோடு அவள் தன்னுடைய அந்த கருவை வளர்த்துக் கொண்டிருந்தாள். எனவே இந்த மாயையினுடைய சிந்தனை புலத்தினூடாக அசுரர்கள் தோற்றம் பெற்றார்கள், அவள் விரும்பிய உருவை பெற்றுக் கொண்டார்கள் என்று கந்தபுராணம் பேசுகிறது. அந்த வகையிலே கந்தபுராண சிந்தனையை இன்றைய வாழ்வியலோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது, இன்று வைத்தியர்கள் உளவியலாளர்கள் சொல்லுகின்ற விடயம் என்னவென்று சொன்னால், ஒரு தாயினுடைய வயிற்றிலே கரு தோற்றம் பெறுகிற காலத்தில் இருந்து அந்த தாய் நல்லவற்றை நல்ல சிந்தனையை நல்ல எண்ணங்களை வளர்த்துக் கொள்ளுகின்ற காலத்திலே அந்த குழந்தை நல்ல குழந்தையாக இந்த மண்ணுலகத்திலே சிறந்த ஆளுமை மிக்க குழந்தையாக நல்ல எண்ணங்கள் கொண்ட குழந்தையாக உருவாகும் என்று இன்று வைத்திய நிபுணர்கள் சொல்லுகிறார்கள். இதை கந்த புராணம் அன்றே சொல்லி இருக்கிறது. தாயினுடைய சிந்தனை புலம் தான் அந்த குழந்தையினுடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்கிறது, தீர்மானிக்கிறது என்பதை கந்த புராணத்தினுடைய மாயை தோற்று படலத்திலே அசுரர்கள் தோற்று படலத்தின் ஊடாக இந்த விடயத்தை எடுத்துரைக்கின்ற தன்மையை நாங்கள் பார்க்கிறோம்.
0: அனைவரது வாழ்விலும் வசந்தம் உருவாக நல்லூர் கந்தனிடம் உருகுவோமாக.
2: முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும் அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள்.

0: வசந்தம் சொந்தங்கள் எல்லோருக்கும் அன்பான இனிமையான மாலை பொழுதின் வணக்கங்கள். என்று உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. வணக்கம் ஆனந்தி.
1: வணக்கம் வணக்கம் ஜியா. நேர்கள் அனைவருக்கும் சந்தோஷமான மாலை நேர வணக்கம். தொடர்ந்து 5 மணி வரைக்கும் அணிந்திருக்க போறீங்க வசந்தத்தின் போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு.
0: 102.6 102.8 வசந்தத்தோடு இணைந்திருக்கலாம். டியூன் பண்ணி சத்தமா கேட்டுட்டே இருங்க.
1: அதே நேரம் பாத்தீங்கன்னா ஜியார், உலகத்துல எங்க இருந்தாலும் www.vasanthamfm.lk என்ற இணையதளத்தினூடாகவும் போட்டு தாக்கு நிகழ்ச்சியை கேட்டு மகிழவும்
0: 5 மணி வரைக்கும் நாங்க ரெண்டு பேரும் இணைந்திருப்போம். நிறைய விஷயங்கள் இன்றாலும் உங்களோடு இணைந்து நாங்க பேச போகின்றோம். உள்நாட்டுல வெளிநாட்டுல எங்களை சுற்றி என்னெல்லாம் நடக்குங்கிற அப்டேட் மட்டும் இல்ல, சுவாரஸ்யமான நல்ல பல விஷயங்களும் இன்றைய நாளில் இருக்கு. இணைந்து கேட்டுட்டே இருங்க. நேரம் 3:11 ஆகி கொண்டு இருக்கிறது. இன்னைக்கு ஆனந்தி வந்துட்டு முக்கியமான ஒரு விஷயம் நடந்தது இல்லையா? எல்லோருடைய கனவுகளும் நிறைவாக இருந்தது 3.5 வருஷத்துக்கு பிறகு. ரொம்பவே கஷ்டங்களுக்கு மத்தியில் அனுபவித்த மக்கள் இன்னைக்கு வந்துட்டு ரொம்ப சந்தோஷமான ஒரு நாளை கொண்டாடி இருந்தாங்க. பதுலை பண்டாரவல்லை பூனாக்கலை கபரக்கல பகுதியைச் சேர்ந்த 50 குடும்பங்களுக்காக நிர்மாணிக்கப்பட்ட நவோதயபுரம் புதிய வீட்டு திட்டம் இன்று எங்களுடைய மாண்புமிகு ஜனாதிபதி கௌரவ ஜனாதிபதி அவர்களுடைய தலைமையில் மக்களுக்கு கையளிக்கப்பட்டிருந்தது. ஜனாதிபதி அன்ரோ குமார திசாநாயக்க தலைமையில் மக்களுக்கு உத்தியோகபூர்வமாக கையளிக்கப்பட்டிருந்தது. இந்த நிகழ்வு பூனாக்கலை தமிழ் மகாவித்யாலய விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்றிருந்தது. இந்த புதிய வீட்டு திட்டத்தின் கீழ் மண் சரிவால் பாதிக்கப்பட்ட 50 குடும்பங்களுக்கு தலா 10 பர்சஸ் காணியும் அதே போல 550 சதுரடி பரப்பளவை கொண்ட வீடும் வழங்கப்பட்டிருந்தது. ஆனது ஒவ்வொரு வீட்டிலையும் 2 படுக்கை அறைகள், வரவேற்பறைகள், சமையல் அறைகள், குளியர் அறைகள் இப்படின்ட்டு அனைத்து வசதிகளும் செய்து கொடுக்கப்பட்டு நீண்ட கால கனவு இல்லையா? பாதுகாப்பற்ற ஒரு சூழலில் வசித்த வந்த குடும்பங்களுக்கு இப்ப பாதுகாப்பாக நிரந்தரமான ஒரு குடியிருப்பை வழங்குகிற நோக்கில இந்த வீட்டு திட்டம் முன்னெடுக்கப்பட்டிருந்தது. 2023 மார்ச் மாதம் மண் சரிவால் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் வாழ்வாதாரத்தை மீள கட்டியெழுப்பு அவர்களுக்கான ஒரு பாதுகாப்பை வழங்குவதற்காக இந்த பிரம்மாண்டமான நிகழ்வு இன்றைய தினம் நடைபெற்றிருந்தது. ரொம்ப சந்தோஷமான ஒரு நிகழ்வும் கூட.
1: ரொம்ப நல்ல விஷயம் ஜியார். இப்ப அந்த வகையில் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, காலி அம்பலாம்பத்தை அநாகரி தர்மபால மாவட்டத்தில் நடந்த மோட்டார் சைக்கிள் மற்றும் முச்சக்கர வண்டி விபத்தில் வந்து பெண் ஒருவரும் ஆண் ஒருவரும் பரிதாபமாக உயர்ந்திருக்காங்க. அம்பலாம்பத்தையின் கரப்பிட்டிய நோக்கி சென்ற முச்சக்கர வண்டி எதிரே கரப்பிட்டியவிலிருந்து அம்பலாம்பத்தை நோக்கி சென்ற மோட்டார் சைக்கிளும் நேருக்கு நேர் மோதியதால் வந்து இந்த விபத்து வந்து நடந்திருக்கு. விபத்தின் போது முச்சக்கர வண்டியின் பின் ஆசனத்தில் பயணித்த கரப்பிடியை சேர்ந்த 59 வயதுடைய பெண் வந்து சம்பவ இடத்திலேயே வந்து உயர்ந்திருக்காங்க. இப்ப அதே நேரம் வந்துச்சியார், யாழ்ப்பாணம் காங்கேசன் துறையின் ஊடாக இந்தியாவிற்கு சரியா தங்கம் கடத்த முயற்சி செய்த குற்றச்சாட்டில் வந்து 11 இந்தியர்கள் தொடர்பில் நீதிமன்றத்தில் வந்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு. சரி, அதன்படி குறித்த 11 பேரும் வந்து எதிர்வரும் 9ஆம் தேதி வரை விளக்கு மறியலில் வைக்க மல்லாகம் நீதிமன்றம் வந்து உத்தரவும் பெற்றிருக்காங்க. காங்கேசன் துறையிலிருந்து நாகப்பட்டினம் நோக்கி செல்ல தயாராக இருந்த 19 பயணிகளை நேற்று முன்தினம் வந்து சுங்க திணைக்கள அதிகாரிகள் வந்து சந்தேகத்தின் பேரில் வந்து தடுத்து நிறுத்தி சோதனை மேற்கொண்டிருக்காங்க. இந்த சோதனையின் போது தான் இந்த 11 பேர் வந்து மறைத்து வைத்திருந்த தங்கத்தோடு வந்து மாட்டியிருக்கதாக வந்து கைது செய்யப்பட்டுள்ளதாக வந்து தெரிய வந்திருக்கு.
0: சட்டவிரோத பொருட்களை தொடர்ச்சியாக கைது எடுத்து நாடு கடத்தினாலும் சரி, அதை தன்வசம் வைத்திருந்தாலும் சரி, அது ரொம்ப பெரிய ஒரு சட்டவிரோதம். எனவே தொடர்ச்சியாக இணைந்திருக்கலாம், இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம். போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு இணைந்திருங்க. இப்ப ஒரு நல்ல பாடல் ஒன்று கேட்கலாம்.

0: பொழுதாக நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. நேரம்
1: மாலை 3:19.
2: 102.6, 102.8 காற்றலையில் முதல்வன் வசந்தம் FM. வசந்தம் FM.
1: மோட்டார் சைக்கிளில் பயணம் செய்வதற்கு முன்பு தலைக்கவசம் அணிவதற்கு மறவாதீர்கள். சிறிய தூரம் என்றாலும் அது உங்கள் வாழ்க்கையே முடித்துவிடலாம். தலைக்கவசம் அணிய மறவாதீர்கள்.
3: பாதுகாப்பான பயணத்திற்கு
2: காற்றலையில் முதல்வன் காற்றலையில் முதல்வன் முதல்வன் வசந்தம் FM.

0: நல்ல பாடல் இல்ல.
1: பானா காத்தாடி திரைப்படத்திற்காக யுவன் சங்கர் ராஜாவின் இசையில் ஒரு அழகான பாடல்.
0: ஓகே, போடுதாக நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. 102.6 102.82 வசனத்தோடு கிடைந்து ஒரு மாலை பொழுதோடு பயணித்துக் கொண்டிருக்கிற 5 மணி வரைக்கும் இணைந்திருக்கலாம். இந்த அசமந்த போக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வந்துட்டு எல்லா இடத்துலயும் இருக்க கூடாதுதான், ஒண்ணுதான் அது. ஏனோ தானோனு செயற்படுறது, குறிப்பாக இந்த சுகாதாரத்துறையில ஏனோ தானோனு செயற்படும் போது நிறைய உயிரிழப்புகள் ஏற்படும். அது வந்துட்டு 100 வீதத்துக்கு மேல நாங்க கண்ணும் கருத்துமாக இருந்து செயற்படணும் இல்லையா. அதே போல ஒரு சம்பவம் தான், சுகாதார அமைச்சின்குள்ளே 2 அரசு நிறுவனங்கள் அசமந்து போக்கு காரணமாக இந்த அட்டவணைப்படுத்துவாங்க. ஒரு களஞ்சி சாலையில என்னென்ன பொருட்கள் இருக்கு, இந்த பொருட்கள் அதிகமாக இருக்கு, இந்த பொருட்கள் குறைவாக இருக்கு, அது எல்லா இடத்துலயும் இருக்கும் தானே ஸ்டோர் இல்லை. ஸோ அந்த இடத்துல அந்த அசமந்து போக்கு காரணமாக 160,000 புற்றுநோய் தடுப்பூசி ஊசிகள் வந்து களஞ்சியப்படுத்தப்படாமல் அப்படியே தேங்கியிருக்கிறது. அது ஒரு பெரிய ஒரு குற்றச்சாட்டாக இப்போ மாறிக்கொண்டு வருகிறது.
1: இப்போ பார்த்தீங்கன்னா சியார், நைட்டுக்கு நம்மளாம் தூங்கும் போது தொலைபேசி எங்கே வச்சுட்டு தூங்கணும்?
0: பக்கத்தில் இருந்தா நல்லன்னு நினைக்கிறேன்.
1: அதுதான் தவறு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு சோகமான சம்பவம், கல்குடா கருங்காலிச்சேலை பகுதியில் வந்து கையடக்க தொலைபேசியை வந்து சார்ஜ் செய்தவாறு தன்னுடைய மார்பில் வைத்து கொண்டு உறங்கிய போது வந்து கையடக்க தொலைபேசி வந்து வெடித்திருக்கு. இந்த வெடிப்பின் காரணமாக 19 வயது இளைஞன் வந்து பரிதாபமாக உயிரிழந்திருக்கார்.
0: அவருக்கு வந்துட்டு அவசரம் அதில் ஏதாவது வரணும்னு இருந்திருக்கு, அழைப்புகள் மெசேஜுகள் அப்படி சொன்னேன், ஆனா வேற ஏதோ வந்து முடிச்சது. இதுதான்
1: உண்மைதான். ஏன்னா நம்ம உண்மைக்குமே இது வந்து நமக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்குமே வந்து ஒரு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான் இது. நம்மளுடைய கையெடுக்க தொலைபேசிய வந்து சார்ஜ் போட்டுக்கொண்டு யூஸ் பண்ண கூடவே கூடாது.
0: யாரா இருந்தாலும் சரி, எந்த வயசுல இருந்தாலும் சரி, ஒரு அதுல வந்து ஒரு நிறைய இழப்புகள் இருக்கு இல்லையா. சும்மா இருந்தா போல அது வெடிச்சு சிதறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. ஸோ அதனால நாங்க போன் பேசுறதோ ஒரு பாட்டு கேட்கறதோ மெசேஜ் பண்றதோ எந்த ஒரு செயலும் செய்யக்கூடாது. நாம போன சார்ஜ் போட்டோமா கொஞ்சம் தள்ளியே வந்துடணும். நான்லாம் பக்கத்துல இருந்து சரி ஓகே. அரச மருந்தாளர்கள் சங்கம், அதாவது திங்கட்கிழமை 31ஆம் தேதி திங்கட்கிழமை இல்லையா. ஸோ அதிகாலை காலை 8 மணி முதல்ல இருந்து 1 நாள் தொழிற்சங்க போராட்டத்தில் ஈடுபட தீர்மானித்திருக்கிறார்கள். என்னன்னு சொன்னால், தங்களது மேலதிக நேர கொடுப்பனவுகள் தொடர்பான பிரச்சனைகளை முன்வைத்து தான் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே 31ஆம் தேதி திங்கட்கிழமை காலை 8 மணி இதிலிருந்து 1 நாள் தொழிற்சங்க போராட்டத்தில் ஈடுபட தீர்மானித்திருக்கிறார்கள் அரச மருந்தாளர்கள் சங்கங்கள். சரி ஓகே, இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம். போட்டுதாக நிகழ்ச்சியோடு இணைந்துருங்க. இப்போ ஒரு பாட்டு கேட்கலாம்.

0: நிலா நீ வானம் காற்று,
1: அழகான பாடல். பொக்கிஷம் திரைப்படத்திற்காக அழகான ஒரு பாடல் கேட்டு சந்தோஷமாக இணைந்திருக்கீங்க வசந்தத்தின் போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு.
0: நேரம் 3:33.
2: நாடு முழுவதும் வசந்தம்.

0: நாயகனாக எழுந்தருளியிருக்கும் நல்லூர் கந்தனின் ரதோற்சவ நிகழ்வினை செப்டம்பர் மாதம் 9ஆம் தேதி அன்று உங்கள் வசந்தம் வானொலியில் நேரடி ஒலிபரப்பினை நீங்கள் கேட்கலாம்.
1: சிட்டி ஹார்ட்வேர் அண்ட் ஸ்டோர்ஸ்
2: முதற்தர நிபுன் சீமெந்து விநியோகஸ்தர்கள் இலக்கம் 55 57 ஸ்டான்லி வீதி யாழ்ப்பாணம்.
1: தொடர்புகளுக்கு 0776 76 70 776.
3: அஸ்வினி ஹேர் ஆயில் முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும் அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர் இலக்கம் 50 ஸ்ரீ கதிரேசன் வீதி கொழும்பு 13.
4: பாத்திமா இந்த ஈரோகோலே இந்த பாத்திமா எவ்வளவுதான் பணம் இருந்தாலும் இந்த மாதிரி சந்தோஷம் கிடைக்காது. பாத்திமாவோட இந்த ரெண்டு பிள்ளையோட ஆசிக்கா தொடர்ந்து ஆசிக்கா சந்தோஷமா இருக்கணும்னு சின்ன பிள்ளைனானா நான் என்ன செய்யணும்? நானா
5: நீ ஒன்னும் செய்ய தேவையில்லை. வார ஞாயிற்றுக்கிழமை இது நம்ம தியேட்டருக்கு வா. நான் சொல்ற தத்துவங்களுக்கு இணங்க உன் வாழ்க்கையை கொண்டு போ. நீ நல்லா இருப்ப. வாழ்க வளமுடன்.
6: அபுலாசன் இந்த முறையாவது ஏமாறாமல் இருப்பாரா பில்லாவிடம்? கேளுங்கள் ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு இது நம்ம தியேட்டர்.

0: பன் பட்டர் ஜேம்.
1: என்னது
0: பன் பட்டர் ஜேம்? திரைப்படத்தினுடைய பாடல், நல்ல பாடல்,
1: டிஃப்ரெண்டான ஒரு மூவியா இருக்கு.
0: அதுல இருக்கிற திரைப்படத்துல இருக்கிற எல்லா பாடல்களுமே சூப்பரா இருக்கு.
1: அப்படியா?
0: எல்லாமே நல்லா பட்டர்ஜேம். விஷயங்கள் பேசிக்கொண்டிருக்கின்றோம். இந்த வீடுகள் இருக்குல்ல, வீடுகள்ல நிறுவனங்களுடைய மேற்கூரையில் பொருத்தப்பட்ட 300 கிலோவாட் அதுக்கும் அதிகமான, அதாவது சூரிய மின்படலங்கள், அந்த சூரிய சக்தியில இயங்கக்கூடிய அந்த மின்படலங்களை வந்துட்டு காலை 8 மணியிலிருந்து 3 மணி வரைக்கும் தற்காலிகமாக செயலிழக்க செய்யுமாறு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. இது வந்து கடந்த 27லிருந்து எதிர்வரும், அதாவது 30ஆம் தேதி வரைக்கும், நாளை மறுநாள் வரைக்கும் வந்துட்டு இந்த சட்டம் அமுலில் இருக்கும். எனவே மின்சார கட்டமைப்பின் நிலைத்தன்மையை பேணுவதற்காக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே சூரிய மின்படலங்களை நீங்கள் உங்களுடைய வீட்டுக்குறைகளோ நிறுவனமோ வீடோ உங்களோட வீட்டுக்குறைகளில் நீங்கள் பொருத்தப்பட்டிருந்தால் காலையில் 8 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் தற்காலிகமாக இடைநிறுத்தி வைங்க.
1: இப்போ பார்த்தீங்கன்னா ஜிஆர், கொழும்புல வந்து எலி தொல்லை அதிகமாக இருக்குது.
0: கொழும்புல மட்டுமா, எல்லா இடத்தையும்
1: இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், கொழும்பு நகரில் வந்து எலிகளின் எண்ணிக்கை வந்து வேகமாக அதிகரித்து வருவதாக வந்து மக்கள் வந்து தெரிவித்திருக்காங்க.
0: கொழும்புல தானே எல்லா மக்களும் இருக்கிறாங்க, எல்லா ஊர்ல இருக்கிறாங்க. அது சாப்பிட்ட குப்பையெல்லாம் கொண்டு ஒரு இடத்த போடுவாங்க, அது அதிகரிக்கும். அப்ப அதை சாப்பிட்றதுக்கு எலிகள் வரும், எப்படி வரும்.
1: இதனால் வந்து அன்றாட மக்களின் வாழ்க்கை வந்து பெரிதாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும், எலி தொல்லைக்கு உடனடியாக தீர்வு காண வேண்டும் என்று அவர்கள் வந்து கோரிக்கை வந்து விடுத்திருக்காங்க. எலிகளின் மூலமாக வந்து ரெபிஸ், சரியா, எலிக்காய்ச்சல் உள்ளிட்ட ஆபத்தான நோய்கள் வந்து பரவக்கூடிய அபாயம் இருப்பதால வந்து கொழும்புக்கு வரும் மக்களின் சுகாதாரத்திற்கு இது அச்சுறுத்தலாக இருப்பதாகவும் வந்து மக்கள் வந்து சுட்டிக்காட்டியிருக்காங்க.
0: எலியை கண்டு பயப்படுறாங்களா?
1: கொழும்பில் உள்ள முக்கியமான விடுதிகள் மற்றும் உணவகங்கள் மற்றும் வர்த்தக நிலையங்களில் வந்து எலிகளின் எண்ணிக்கை வந்து அதிகரித்து வருவதாக, பல்வேறு சிரமங்கள் வந்து ஏற்படுவதாகவும் சொல்லியிருக்கப்படுகிறது.
0: நான்லாம் அங்க எலி சவுண்ட் கேட்டா அந்த பக்கமே போக மாட்டேன், வேற. சரி, ஓகே, அழகான பாடல் ஒன்று வருது தொட்டிச்சையா திரைப்படுத்துக்க.

0: மாதிரி அவ சாதாரண ஆள் இல்ல விஜய்.
1: வசந்தம்
0: அடிக்க அடிக்க திரும்ப அடிக்கிற
1: ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என்றும் வசந்தம் நூற்றி இரண்டு புள்ளி ஆறு 102.8
2: லெஜண்ட் சார் நீங்க
1: திரை

0: இன்று வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டேயாக சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார்.
1: இன்றைய நாள் பிறந்த தினத்தை கொண்டாடும் நடிகர் பிரசன்னா.
0: ஓகே, அழகான ஒரு பாடல் இது.
1: அழகிய தீயே திரைப்படத்திற்காக ஒலிக்கிறது பாடல்.

உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே. பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8

0: 2.8 வசந்தம் FM வாழ்த்தியாளர் செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது
1: இது மக்கள் சூடிய மகுடமே.
2: கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல்.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
3: இஸ்ரேலுக்கு தொழிலாளர்களை அனுப்பும் போது இடம்பெற்றதாக கூறப்படும் முறைகேடு தொடர்பில் முன்னாள் அமைச்சர் மனுஷ நானேகாரவுக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகள் நிறைவடைந்துள்ளதாக லஞ்ச ஊழல் ஆணைக்குழு கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றத்தில் இன்று அறிவித்தது. கடந்த அரசாங்கத்தின் ஆட்சிக்காலத்தில் இஸ்ரேலில் விவசாய வேலைவாய்ப்புக்காக தொழிலாளர்களை அனுப்பும் போது அரசியல் ரீதியாக தனக்கு நெருக்கமானவர்களை தெரிவு செய்து அனுப்பியதாகவும் இதன் மூலம் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி ஊழல் செய்ததாகவும் முன்னாள் அமைச்சர் குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. விசாரணை கோப்புகள் ஆணையாளரிடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்த ஆணைக்குழு அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து அறிவிக்க கால அவகாசமும் கோரியுள்ளது. இதனையடுத்து வழக்கு எதிர்வரும் டிசம்பர் மாதம் 18 மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என நீதிமன்றம் அறிவித்துள்ளது. பேராதனை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட தெஹியங்க பகுதியில் புதையல் தோண்டிய குற்றச்சாட்டில் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். பேராதனை போலீஸ் நிலைய அதிகாரிகளுக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் நடத்தப்பட்ட விசேட சோதனையின் போதே சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைதானவர்கள் மூர்த்தலாவ பகுதியைச் சேர்ந்த 27 மற்றும் 32 வயதுடையவர்கள் என தெரிய வருகிறது. இந்நிலையில் சம்பவம் தொடர்பில் பேராதனை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர்.
0: வெளிநாட்டு செய்திகள்.
3: சிரியாவின் தலைநகர் டமஸ்காஸின் மேற்கு புறநகர் பகுதியில் அமைந்துள்ள பெய்ஜின் நகருக்கும் ரெட் ஹில்ஸ் பகுதிக்கும் இடையில் இஸ்ரேலிய ராணுவம் பீரங்கி தாக்குதல் நடத்தியுள்ளது. இந்த தாக்குதலில் எவருக்கும் அவ்வித பாதிப்பும் ஏற்படவில்லை என தெரிய வருகிறது. இதற்கு முன்னதாக கடந்த ஆகஸ்ட் மாதம் 18 இஸ்ரேலிய ராணுவம் சிரியாவின் டேரா மாகாணத்தின் மேற்கு புறநகர் பகுதியில் அமைந்துள்ள யார்முக் பள்ளத்தாக்கு பகுதியை நோக்கி பீரங்கி தாக்குதலை மேற்கொண்டிருந்தது. இதேவேளை சிரியாவின் பிரதேசத்திலிருந்து இஸ்ரேல் தனது படைகளை முழுமையாக வாபஸ் பெற வேண்டும் என சிரிய அரசாங்கம் தொடர்ந்தும் வலியுறுத்தி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்
4: வாழ்த்தியாளர் செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது.
5: கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களிலிருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்.
6: நிமிர்ந்த நடை

0: சங்கம் உருவாக நல்லூர் கந்தனிடம் உருகுவோமாக.
1: முருகப்பெருமானுடைய அற்புதங்களை பேசுகின்ற புராணமாக கந்த புராணம் திகழ்கின்றது. அந்த கந்த புராணம் எங்களுடைய யாழ்ப்பாணத்திலே இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற புராணமாக, சொந்த புராணமாக, முருகன் இலங்கையிலே கதிர்காமத்திலே வள்ளியை திருமணம் செய்து கொண்டதன் ஊராக, முருகன் இலங்கையிலே புகுந்து கொண்டவராக, எங்களுடைய சொந்த பெருமானாக முருகப்பெருமானை கந்த புராணத்தோடு இணைத்து கந்த புராண வாழ்வியலை வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு கலாச்சாரம் மிக்க ஒரு மரபாக எங்களுடைய தமிழர் மரபு இன்றும் ஜொலித்துக் கொண்டிருக்கின்ற தன்மையை நாங்கள் பார்க்கிறோம்.
0: அனைவரது வாழ்விலும் வசந்தம் உருவாக நல்லூர் கந்தனிடம் உருகுவோமாக.
2: தொடர்புகளுக்கு 076-76-70-76.
3: அஸ்வினி ஹேர் ஆயில் முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும். அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர், 50 ஸ்ரீ கதிரேசன் வீதி, கொழும்பு 13.

0: உயிரோடு உயிராக. வித்யாசாகரின் இசையில் ஒரு அழகான பாடல் கேட்டு சந்தோஷமாக அப்படியே இரண்டாவது மனத்தியாலத்துக்குள்ளையும் வந்தாச்சு. இந்த மனத்தியாலத்துலயும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா எங்கெங்க என்னென்ன நடக்குது எல்லா அப்டேட்டையும் அப்படியே தர்றதுக்கு நாங்க ரெடியா இருக்கோம். இன்னும் 1 hour தான் இருக்கு. எனவே தொடர்ந்து போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ளுங்க.
1: ஐரோப்பா பக்கம் போக போகின்றோம். ஐரோப்பாவை பொறுத்த வரைக்கும் ஒரு சோகமான ஒரு செய்தி தான். என்னன்னு சொன்னா, நோர்வேயினுடைய மன்னர் 5th ஹெரால்ட் அவர் வந்துட்டு 89th வயதில் காலமாக இருக்கிறாரு. ஐரோப்பாவினுடைய மிகவும் வயதான ஒரு மன்னராக இவர் கருதப்படுகிறாரு. அந்த நாட்டினுடைய தலைவராகவும் இருந்திருக்கிறாரு. 5th ஹெரால்ட் 3 தசாப்தங்களுக்கு மேலாக நோர்வே நாட்டின் அரசு பணியாற்றியிருக்கிற ஒருத்தர் தான். ஒஸ்லோவில் உள்ள தேசிய வைத்தியசாலையில் இன்று காலை அவர் காலமானதாக நோர்வே அரசு மாளிகை உத்தியோகபூர்வமாக அறிவித்திருக்கிறது.
0: அதே நேரம் வடக்கு அல்ஜீரியாவில் வந்து கடலோர பகுதிகளில் தீவிரமாக வந்து காட்டு தீ பரவி வருவதன் காரணமாக குறைந்தது 12 பேர் உயிரிழந்ததுடன் 54 பேர் வந்து காயமடைந்துள்ளதாக வந்து அதிகாரிகள் வந்து தெரிவித்திருக்காங்க. வட ஆப்பிரிக்கா பிராந்தியத்தில் நிலவி வரும் கடுமையான வெப்ப அலைகளின் காரணமாக இந்த காட்டு தீ பரவல் வந்து ஏற்பட்டிருக்கு. அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னார், பல மாகாணங்களில் வந்து அதிகளவான உயிர் சேதங்கள் ஏற்பட்டதுடன் பல குடியிருப்புகள் வந்து பகுதிகளில் வாழ்ந்து வந்த மக்கள் வந்து வெளியேற்றப்பட்டுள்ளதாகவும் வந்து தெரிய வந்திருக்கு. நாடு முழுவதும் 69 இடங்களில் வந்து பற்றி எரியும் காட்டு தீயணைப்பு படையினர் வந்து இந்த தீவிரமாக போராடி இந்த காட்டு தீயினை வந்து போராடிக்கிட்டு இருக்கதாகவும் தெரிய வந்திருக்கு.
1: சரி, ஓகே. டொனால்ட் ட்ரம்ப் சும்மாவே இருக்க மாட்டார் தானே. இரவிலிருந்து தூங்கி எழுந்ததும் ஏதாவது ஒரு நாட்டுக்கு என்ன பண்ணலாம், எந்த ஒப்பந்தத்தில இருந்து விலகலாம், புதுசா என்ன ஒப்பந்தம் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயங்களை தான் தீவிரமாக யோசிப்பாரு. அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் உச்சக்கட்ட அதிகாரத்தினுடைய அந்த இதுல இருக்கிறதுனாலயோ தெரியல, அவர் வந்துட்டு அதிரடியான முடிவுகளை தான் எடுப்பாரு. இப்போ வந்துட்டு சீனாவை சீண்டி பார்த்திருந்தாரு, ஒவ்வொரு நாடையும் சீண்டி பார்த்திருந்தேன். இப்போ அதாவது அமெரிக்காவினுடைய எல்லையில இருக்கிற கனடா நாடையும் அடிக்கடி சீண்டி பார்த்துட்டு இருக்கிறாரு. 50% வரி விதிச்சிருந்தார் இல்லையா அனந்தி, அண்மையில நாங்க சொல்லியிருந்தோம். அதை வந்துட்டு பேச்சுவார்த்தையின் மூலமாக 25% குறைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, ஆனாலும் குறைக்கல. இப்போ அவர் சொல்லியிருக்கிற விஷயம் ஏற்கனவே சொல்லியிருந்தாரு. இப்போ என்ன சொல்லியிருக்காருந்தா, கனடாவை அமெரிக்காவுடன் இணைக்கணும் அப்படிங்கறது 2 கனவு. எல்லாருக்கும் என்னென்ன கனவு இருக்கணும், அவருக்கு அப்படி ஒரு கனவு. இப்போ வந்துட்டு அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால், கனடாவினுடைய கிட்டத்தட்ட 400 பழமையாக இருந்த, அதாவது 400 மேலாக வரலாற்றை கொண்ட டொரண்டோ பகுதியில் இருக்கிற ஒரு ஏரியினுடைய பெயரை வந்து அமெரிக்க ஜனாதிபதி மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்த கால நிற்கிறாரு. ஆனால் அமெரிக்காவினுடைய பிரதமர், அதாவது கனடாவினுடைய பிரதமர் மார்க்கானி கடும் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாரு. அது மட்டுமல்ல, எப்படியாவது மாற்றணும் அப்படிங்கிற விஷயத்தில் தீவிரமாக இருக்கிறாரு. இந்த பேர் கனடாவுக்கு, கனடாவினுடைய ஒன்றாரிய மாநிலத்தில் இருக்கிற இந்த ஏரிக்கு இந்த பேர் வேணா அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. பார்க்கலாம் பொறுத்திருந்து. அது உத்தியோகபூர்வமாக அமெரிக்க ஜனாதிபதி கனடாவினுடைய ஒன்றாரிய பகுதியில் இருக்கிற ஏரியினுடைய பேரை மாற்றி கனடா மக்களும் அந்த பேரில் அழைப்பாங்களா இல்ல டொனால்ட் ட்ரம்ப் மட்டும் அழைப்பாரா,
0: அது வந்து கொஞ்சம் சந்தேகமா தான் இருக்குது. சரி, தொடர்ந்து பாக்கலாம் என்ன நடக்குன்னு. அதே நேரம் பாத்தீங்கன்னா ஜியா, ஜெர்மனியின் வெப்ப அலைகள் காரணமாக கிட்டத்தட்ட வந்து 15,000 அதிகமானோர் வந்து உயிரிழந்திருக்காங்க. ஜெர்மனியில் இந்த ஆண்டில் ஏற்பட்ட கடுமையான வெப்பம் காரணமாக இதுவரைக்கும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 15,800 பேர் வந்து உயிரிழந்திருக்கதாக வந்து தெரிய வந்திருக்கு. இது கடந்த 10 இல்லாத அளவில் வந்து அதிகமாக வந்து உயிரிழப்பு எண்ணிக்கை வந்து அதிகமாக இருப்பதாகவும் தெரிய வந்திருக்கு.
1: எங்க பார்த்தாலும் இயற்கை அனர்த்தங்கள் அதிகரிச்சிருக்கு இல்லையா. சரி, ஓகே. தாம் தூம் திரைப்படத்துக்காக வருகிறது பாட்டு.

0: அனைத்து உலகின் மகுடம் மகஜன சம்பத்து. இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம்.
1: நீ ஒரு விஷயத்தை மறந்துட்ட, நான் யாரு?
2: சூப்பர் ஹிட் பாடல்களின் சூப்பர் ஸ்டார்
3: ஒன் அண்ட் ஒன்லி பேஸ்
2: வசந்தம் எஃப்எம்.
4: முடியாதுங்கிறது முடிக்கிறதா சார் என்னுடைய பழக்கம்.
2: 102.6 102.8.

0: ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசப்படாது.
1: இந்த நாளுக்கான இந்த மனிதாளத்தின் பொடுதாக்கு நிகழ்ச்சியில் என்ன குட்டி ஸ்டோரி அப்படின்னு சொல்லி கேட்கலாம்.
2: ஒரு அழகான கிராமத்தில் வந்து கவின் என்ற சிறுவன் வந்து இருந்திருக்கான. அவனுக்கு வந்து விளையாட்டுத்தனமும் வந்து குறும்புத்தனமும் வந்து அதிகமா இருக்கு. ஒரு நாள் அவனுடைய அம்மா என்ன பண்ணாராம், அவரை அழைத்து கவின் இந்த ஆப்பிள் பழத்தை வந்து அத்தை வீட்டில் கொடுத்து விட்டு வா என்று சொல்லி அனுப்பியிருக்காரு. வழியில் கவினுக்கு அந்த ஆப்பிள் பழத்தை வந்து சாப்பிட வேண்டும் என்று போல் ஆசை வந்ததாம். சரியா, ஆசையை கட்டுப்படுத்த முடியாமல் ஆப்பிள் பழத்தை அரைகுறையாக சாப்பிட்டு விட்டு மீதியை வந்து வழியிலே போட்டு விட்டானான். வீட்டுக்கு திரும்பியதும் அம்மா ஆப்பிளை கொடுத்து விட்டாயா என்று கேட்டிருக்காங்க. சரியா, கவின் வந்து பயத்துல ஆமா அம்மா அத்தைகிட்ட கொடுத்துட்டேன் என்று பொய்யாக பதிலும் சொன்னானான். சரியா, அடுத்த நாள் வந்து அம்மா சந்தைக்கு சென்ற போது வந்து அத்தையை பார்த்து நேற்று கவின் கொடுத்த ஆப்பிள் பழம் நல்லா இருந்ததா அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா, அம்மா கேட்டதும் அத்தை வந்து கவின் எனக்கு எந்த ஆப்பிள் பழமும் கொடுக்கவில்லையே என்று ஆச்சரியத்துடன் சொன்னாங்க. உண்மை தெரிந்ததும் அம்மா வீட்டிற்கு வந்து கவினை வந்து அழைத்து கவின் மீண்டும் ஏதோ பொய் சொல்லி சமாளிக்க முயன்றால் பொய் சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லி உண்மையை சொல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா, அப்ப கவின் என்ன பண்ணிருக்கா, அம்மா ஆப்பிள் பழத்தை சாப்பிட்டது என்னுடைய தவறுதான், அதனால் தான் உங்களிடம் மறைத்தேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சரியா, கவின் தன் தவறை உணர்ந்த போது அம்மாவை பார்த்து கட்டி அணைத்து அழுது இப்படி சொல்லியிருக்கான். சரியா, இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, தவறுகளை விட அதை மறைக்க சொல்லும் பொய்யே மனிதனின் உறவுகளையும் நம்பிக்கையும் வந்து உடைத்து விடுகிறது. சரியா, ஒரு பொய்யை மறைக்க இன்னொரு பொய், அந்த பொய்யை மறைக்க இன்னொரு பொய், எதுக்கு? சரியா, உண்மையை சொல்லிடலாமே.
1: ஆமா, ஒரு மன்னிப்போட எல்லாம் சரியா.
0: Story.

0: வேலைக்காரன் திரைப்படத்திற்காக ஒரு அழகான பாடல் கேட்டு சந்தோஷமாக இணைந்திருக்கீங்க வசந்தத்தின் போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு.
1: நேரம் 4:32.
2: நிகழ்ச்சிகளில் முதல் தர வானொலி வசந்தம் FM.
3: ஜிஐ பைப் சரி, ஸ்டெயின் அண்ட் ஸ்டீல் மாத்திரம் தான் வாங்கணும். திரும்ப வேற எங்கேயுமே போக தேவையில்லை. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், கோல்டன் நட், பைப் உபகரணங்கள், வேல்ஸ், பிளாஞ்சஸ் மற்றும் கடற்கொலி சார் உபகரணங்களை ஜனதா ஸ்டீல்ஸ் மூலம் பெற்றுக்கொள்ள முடியும். ஜனதா ஸ்டீல், கட்டிட உபகரணங்களுக்கான நம்பிக்கைக்குரிய நான்.

0: நாயகனாக எழுந்தருளியிருக்கும் நல்லூர் கந்தனின் ரதோற்சவ நிகழ்வினை செப்டம்பர் மாதம் 9ஆம் தேதி அன்று உங்கள் வசந்தம் வானொலியில் நேரடி ஒலிபரப்பினை நீங்கள் கேட்கலாம்.
1: அனுசரணை
2: சிட்டி ஹார்ட்வேர் அண்ட் ஸ்டோர்ஸ்
3: முதற்தர நிப்பான் சீமெந்து விநியோகஸ்தர்கள் இலக்கம் 55 57 ஸ்டான்லி வீதி யாழ்ப்பாணம்.
4: தொடர்புகளுக்கு 076 76 70 776.
5: அஸ்வினி ஹேர் ஆயில் முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும் அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர் இலக்கம் 50 ஸ்ரீ கதிரேசன் வீதி.

0: ஐயையோ, பாட்டு முடிஞ்சு பருத்தி வீரன் திரைப்படத்துக்காக இவனுடைய இசையல் சூப்பரான ஒரு நல்ல பாடு. நீண்ட நாளைக்கு புரிந்த பாட்டு கேக்குறோம் இல்லையா?
1: சரி, போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கீங்க. இப்போது பாத்தீங்கன்னா ஜிஆர், அமெரிக்கா உளவுத்துறை வந்து தற்போது ஒரு அதிர்ச்சி தரும் புதிய ரகசிய தகவலை வந்து
0: வெளியிட்டிருக்காங்க.
1: வானில் பறந்து கொண்டே அமெரிக்காவின் அதிமுக்கிய உளவு விமானங்கள் மற்றும் எரிபொருள் நிரப்பு டேங்கர் மற்றும் விமானங்களை துல்லியமாக குறிவைத்து அளிக்கும் ரைபர்சோனிக் ஆயுதங்களை வந்து சீனா ரகசியமாக தயாரித்து வருவதாக வந்து அமெரிக்கா உளவுத்துறை வந்து சீனாவின் இந்த ஆபத்தான ஏவுகணைகள் வந்து சுமார் 2,500 கிலோமீட்டர் முதல் 8,000 கிலோமீட்டர் உயர் தூரமும் வரை பாய்ந்து சென்று பசிபிக் கடலில் உள்ள அமெரிக்காவின் குவாம் என்ற ஹங்வாய் ராணுவ தளங்களை நேரடியாக தாக்கும் வல்லமை கொண்டதாகவும் வந்து இந்த அமெரிக்கா வந்து சொல்லியிருக்காங்க. இதனால் வந்து ட்ரம்ப் வந்து ரொம்ப அதிர்ச்சி அடைந்திருக்கதாகவும் சொல்லியிருக்காங்க.
0: அவரை தாண்டி ஒரு விஷயத்தை செய்ய விட மாட்டாரு.
1: அதுதானே,
0: அவரு தான் செய்யணும், அது அவரு தான் பேர் எடுக்கணும். அவரை தாண்டி ஒரு விஷயத்த
1: அவரு வெளியே அதிர்ச்சியா அப்படிங்கிற மாதிரி.
0: சரி, ஓகே. நேபாளத்தில் திடீர பேரழிவு ஏற்பட்டு கிட்டத்தட்ட 1,500க்கும் மேற்பட்டோர் காணாம போயிட்டு இருந்தாங்க, 400க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருந்தாங்க. இதே போல சீனாவும் இப்போ அந்த நேபாளமும் வந்துட்டு அவங்களுடைய தீவிரமான பணிகளை வந்துட்டு இடைநிறுத்தி இருக்கிறது, மீட்பு பணிகளை. ஏன்னு சொன்னா மறுபடியும் ஒரு இயற்கை ஏரி உடையக்கூடிய அபாயம் இருப்பதனால இப்போ இடைநிறுத்தி இருக்கிறாங்க. சரி, அதே போலதான் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, இலங்கையில வந்து பெண்களில் 5 இல் 1 வந்து அவருடைய கணவர்களால ஏராளமான துன்புறுத்தலுக்கு ஆளாகுவதாக புதிய ஒரு தகவல்
1: சொல்லிருக்கிறது.
0: நடக்கிற விஷயம் தான் ஒட்டுமொத்த எல்லாரையும்
1: சொல்லிடக்கூடாது, வெளியில வந்துருச்சா அப்படிங்கிற மாதிரி இருக்கு.
0: ஓகே, ஒரு அதிர்ச்சியான ஒரு விஷயம் தான் புதிய ஒரு ஆய்வுல சொல்லப்பட்டது. இலங்கையில இருக்கிற பெண்கள் வந்துட்டு 5 இல் 1 வந்துட்டு அவங்களுடைய கணவர்மார்களால துன்புறுத்தப்படுவதாக சொல்லப்பட்டிருக்கிறது.
1: இப்ப பாத்தீங்கன்னா சியார், கல்யாணம் சரியா அப்படின்னா திருமணம் நடக்கல அப்படின்னு சொன்னா என்ன பண்ணுவாங்க?
0: என்ன பண்ணுவாங்க? ஜாதகத்தை கொடுப்பாங்க,
1: டென்மார்க்கில் வந்து ஒருவருக்கு வந்து 25 வயது ஆகியும் திருமணமாகவில்லை என்றால் அவரை வந்து கம்பத்துல கட்டி வைத்து உடல் முழுவதும் வந்து இலவங்க பட்டை பொடி சரியா அதை வந்து தூவாங்கலாம். அதே போல வந்து 30 வயது வரை திருமணம் ஆகல அப்படின்னு சொன்னா மிளகு பொடிய வந்து தூவாங்க. இது வந்து ரொம்ப அநியாயமா இருக்கே. ஒரு மனிதனுடைய உடல்ல வந்து மிளகு பொடிய வந்து தூவுனா என்ன ஆகும்?
0: அது 30 வயசுல அதாவது கட்டி வச்சு அடிப்பாங்கல்ல, ஏன் கல்யாணம் கட்டல?
1: அதனால கொஞ்சம் உசாரத்தா இருக்கணும் அந்த ஊர் பக்கம் போறவங்க.
0: 25 வயசுல இருந்து வெளியில வந்துடணும். சரி, ஓகே, நல்ல விஷயம் தான் அது. உலகளாவிய ரீதியில குறைந்தபட்ச ஊதியம் பெறக்கூடிய ஆய்வுல வந்துட்டு ஒப்பீட்டு அளவில் கணக்கெடுப்பு ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. 130 நாடுகள் அந்த கணக்கெடுப்பில் இடம்பெற்றிருக்கிறாங்க. அதுல இலங்கைக்கு 120வது இடம் கிடைத்திருக்கிறது. வாழ்க்கை செலவு, தொழிலாளர்களுடைய கொள்ளளவு திறன் இதெல்லாம் கருத்தி கொண்டுதான் இந்த தரவு எடுக்கப்பட்டிருக்கிறது. இலங்கையினுடைய குறைந்தபட்ச ஊதியத்தின் கொள்ளளவு திறன் 200 அமெரிக்க டாலர்கள் குறிப்பிட்டிருக்கிறாங்க. இதுல வந்துட்டு முதலிடங்கள் இருக்கிற நாடுகளை பார்க்கின்ற போது சுவிட்சர்லாந்து, ஜெர்மனி, ஐக்கிய அரபு ராஜ்யம், நெதர்லாந்து போன்ற நாடுகள் முதலிடங்கள் இருக்கு. ஆசியாவின் தென்கொரியா 11வது இடத்திலும் ஜப்பான் 16வது இடத்திலும் இடம்பெடுத்திருக்கிறது. தெற்காசிய நாடுகள் ஒப்பிடும்போது பாகிஸ்தான் 68வது இடத்திலும் நேபாளம் 78வது இடத்திலும் இருக்கிறது.
1: இன்னொரு முக்கியமான ஞாபகப்படுத்தல், இதை கண்டிப்பா ஞாபகப்படுத்தி ஆகணும். வீதி விபத்துகளை வந்து குறைக்கும் நோக்கில் வந்து பொறுப்பு வாய்ந்த ஊடகம் என்ற வகையில் வந்து ITN மற்றும் லக்கண்ட வசந்தம் FM வசந்தம் TV இணைந்து 2வது முறையாகவும் வெற்றிகரமாக செயல்பட்டு வரும் டேக் கேர் வேலை திட்டமானது இலங்கையில் உள்ள அனைத்து பாடசாலைகளையுமே மையமாக கொண்டு 2வது முறையாகவும் ஜனாதிபதியின் நேரடி கண்காணிப்பில் வந்து இந்த வேலை திட்டம் வந்து வெற்றிகரமாக நடந்து கொண்டு வருகிறது.
0: உங்களுடைய பயணங்கள் எப்போதும் பாதுகாப்பானதாக இருக்கும்.

0: வசந்தத்தை இன்றைய நட்சத்திரமாக சொல்லித்துக் கொண்டிருக்கிறார்
1: நடிகர் பிரசன்னா.
0: ஒழிக்கும் பாடல் இது கஸ்தூரி மான் திரைப்படத்திற்காக இளையராஜா அவர்களின் இசையில்.

0: ஓகே, ஒலிக்க ஆரம்பிக்கின்ற பாடலோடு நாங்களும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறப் போகின்றோம். இதுவரை நேரமும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்ட அனைத்து வசந்தம் சொந்தங்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொண்டு நேர்கள் தொடர்ந்து வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதற்காக கலையகத்தில் ஸ்ரீ ஸ்ரூபி வந்திருக்காங்க. விடைபெறும் நான் ஜி ஆர். நான் என்றும் உங்கள் அன்பின் ஆர்ச்சி ஆனந்தி.
1: தொடர்ந்து வசந்தத்தோடு இணைந்திருங்க. ஸ்டேட்மெண்ட் மக்களே,
0: நன்றி. நன்றி வசந்தம் உறவுகளே.

90.8 வசந்தம் FM வழுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவதில்

0: இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம். கடல் வழியாகவோ வான்வழியாகவோ போதைப் பொருட்களை கொண்டு வர வேண்டாம். எப்படி கொண்டு வந்தாலும் கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல். உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM. மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
1: யாழ்ப்பாணம் கந்தர்மடம் அன்னசத்திர வீதியில் அண்மையில் மூடப்பட்ட, பாதுகாப்பற்ற மற்றும் அனுமதி அளிக்கப்படாத புகையிரத கடவையை மீண்டும் திறக்குமாறு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்திருந்தனர். இந்நிலையில் குறித்த கோரிக்கையை பரிசீலிப்பதற்காக போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சர் பிமல் ரத்நாயக்க, பாராளுமன்ற உறுப்பினர் க. இளங்குமரன் உள்ளிட்டோர் குறித்த பகுதியை நேரில் சென்று பார்வையிட்டனர். இதன்போது பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதுடன் பொதுமக்களுக்கு ஏற்படும் போக்குவரத்து சிரமங்களுக்கும் தீர்வு காணும் வகையில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதிகள் குழுவொன்று அடுத்த மாதம் இலங்கைக்கு விஜயம் செய்யவுள்ளதுடன் விரிவுபடுத்தப்பட்ட நிதியுதவி வசதியின் கீழ் செயல்படுத்தப்படும் அடுத்தகட்ட மீளாய்வு தொடர்பிலும் ஆராயவுள்ளது. இந்த விஜயத்தின்போது அவர்கள் 7வது மீளாய்வை மேற்கொள்ள உள்ளதுடன் 8வது கடன் தவணையை விடுவிப்பது குறித்தும் பரிசீலிக்க உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த மீளாய்வு வெற்றிகரமாக நிறைவடைந்தால் சுமார் 330 மில்லியன் அமெரிக்க டாலர் நிதி இலங்கைக்கு கிடைக்கப்பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது.
0: வசந்தம் FM, வெளிநாட்டு செய்திகள்.
1: திடீர் வெள்ளப்பெருக்கு காரணமாக பாதிக்கப்பட்டுள்ள நேபாள மக்களுக்கு 3.6 மில்லியன் அமெரிக்க டாலர் நிதி உதவியை வழங்குவதற்கு ஆஸ்திரேலியா தீர்மானித்துள்ளது. ஆஸ்திரேலிய வெளிவிவகார அமைச்சர் பென்னி வாங் இந்த தகவலை உறுதிப்படுத்தியுள்ளார். ஐக்கிய நாடுகள் சபையின் உலக உணவு திட்டம் மற்றும் ஆஸ்திரேலியாவின் அரச சார்பற்ற நிறுவனங்கள் ஊடாக இந்த உதவிகள் வழங்கப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இத்துடன் வசந்தம் FM இன்றைய மணித்தியால செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன. எமது பிரதான செய்தி இரவு 7 மணிக்கு ஒலிபரப்பாகும். வணக்கம்.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.

0: பொது திருவுலகின் மகுடம் மகஜன சம்பத்த இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம்.
1: கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்.

0: அனைவரது வாழ்விலும் வசந்தம் உருவாக நல்லூர் கந்தனிடம் உருகுவோமாக.
1: புராணத்திலே அசுரர்களுடைய தோற்று படலம் என்ற படலத்திலே பார்க்கின்ற பொழுது அசுரர்கள் பிறப்பு எத்தகைய முறையிலே நிகழ்கிறது என்று சொன்னால், மாயை காசிப முனிவரோடு கூடி கருவுற்று அந்த அசுரர்கள் பிறந்த காலத்தை நாங்கள் பார்க்கின்ற பொழுது, அவள் காசிப முனிவரோடு கூடிய காலம் முதல் அந்த கரு வளர்கின்ற காலம் வரை அவளுடைய சிந்தன ஓட்டத்திலே தேவர்களை இந்த குழந்தைகள் பிறந்து வருத்தக்கூடிய வல்லமை பெற்றவர்களாக அசுரர்களாக பிறக்க வேண்டும் என்கின்ற மனநிலையோடு அவள் தன்னுடைய அந்த கருவை வளர்த்து கொண்டிருந்தாள். எனவே இந்த மாயையினுடைய சிந்தனை புலத்தினூடாக அசுரர்கள் தோற்றம் பெற்றார்கள், அவள் விரும்பிய உருவை பெற்றுக் கொண்டார்கள் என்று கந்தபுராணம் பேசுகிறது. அந்த வகையிலே கந்தபுராண சிந்தனையை இன்றைய வாழ்வியலோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது, இன்று வைத்தியர்கள் உளவியலாளர்கள் சொல்லுகின்ற விடயம் என்னவென்று சொன்னால், ஒரு தாயினுடைய வயிற்றிலே கரு தோற்றம் பெறுகிற காலத்தில் இருந்து அந்த தாய் நல்லவற்றை நல்ல சிந்தனையை நல்ல எண்ணங்களை வளர்த்துக் கொள்ளுகின்ற காலத்திலே அந்த குழந்தை நல்ல குழந்தையாக இந்த மண்ணுலகத்திலே சிறந்த ஆளுமை மிக்க குழந்தையாக நல்ல எண்ணங்கள் கொண்ட குழந்தையாக உருவாகும் என்று இன்று வைத்திய நிபுணர்கள் சொல்லுகிறார்கள். இதை கந்த புராணம் அன்றே சொல்லி இருக்கிறது. தாயினுடைய சிந்தனை புலம் தான் அந்த குழந்தையினுடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்கிறது, தீர்மானிக்கிறது என்பதை கந்த புராணத்தினுடைய மாயை தோற்று படலத்திலே அசுரர்கள் தோற்று படலத்தின் ஊடாக இந்த விடயத்தை எடுத்துரைக்கின்ற தன்மையை நாங்கள் பார்க்கிறோம்.
0: அனைவரது வாழ்விலும் வசந்தம் உருவாக நல்லூர் கந்தனிடம் உருகுவோமாக.
2: முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும் அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர், 50 ஸ்ரீ கதிரேசன் வீதி, கொழும்பு 13.

நேர்களுக்கும் சந்தோஷமான மாலை பொழுது. வணக்கம். மழடா வாரத்தின் இறுதி நாள் வெள்ளிக்கிழமையில உங்க எல்லாருமே சந்திக்கல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நான் உங்கள் ஜூபகுமார் ஸ்ரீ ட்ரூபி. இன்றைய நானும் கூட சும்மா அட்டகாசமான பாடல தரத்துக்கு நானும் காத்துட்டே இருக்கேன். நீங்களும் கூட என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா கால் பண்ணணும். கால் பண்ண வேண்டிய இலக்கம் 01 2 2 7 5 0 0 1 அதே போல 01 2 2 7 5 1 1 1 எங்களோட பேஸ்புக் பக்கமாகவும் வந்து உங்களுடைய அன்பான உறவுகள் சந்தைகளுக்கும் பெருமை பாடல்களையும் கேட்கலாம். அடுத்தும் கூட ஒரு சூப்பரான பாடல் இருக்கு, கேட்டு வரலாம்.

0: தில்லு திரைப்படத்தில் சூப்பரான பாடல் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிகளை வந்திருக்கோம். இப்போ என் கூட பேச ஹலோ வணக்கம். அன்பான மாலை நேரம் வணக்கம் வணக்கம். யார் இது? உமாச்சந்திரன். எப்படி இருக்கீங்க? நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு உமாச்சந்திரன். அப்புறம் என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க? அப்படியா? ஓகே ஓகே உமாச்சந்திரன், டீ எல்லாம்
1: குடிச்சிட்டீங்க?
0: ஆமா ஆமா, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை தானே, அதனால ரொம்ப ஸ்பெஷல். ஆமா ஆமா, டீ எல்லாம் குடிச்சா உமாச்சந்திரன் நீங்க?
1: நல்லா குடிச்சிருக்கீங்களா?
0: ஓகே, அடுத்த முறை சூப்பரான பாடல் இருக்கு, யார் இருக்காங்க கேட்க போறீங்க?
1: அடுத்த பாடல் கண்டிக்க சித்தம் உங்களுக்காகவும் குடும்பங்களுக்காகவும் எனது குடும்பங்களுக்காகவும் வசந்தரையா பாலு கிருஷ்ணன் தம்பி, இங்கே ரவி, ஆட்டோ விஸ்வநாதன், வசந்தகுமார், இளந்தையா, அசர் ஐயா கண்ணு, மும்தாஜி வேகம், கிருஷ்ணபத்னன், சமுகநாதன், ராஜலட்சுமி, தனலட்சுமா, சின்னையா மகாதேவன், சுரேஷ்கண்ணா மகேஸ்வரி, வாசு, ரோகுல், இந்த நிகழ்ச்சி.
0: ஓகே, ரொம்ப நன்றி.
1: நன்றி அக்கா, நன்றி
0: நன்றி.

102.6 102.8 காற்றலையில் முதல்வன் வசந்தம் FM வசந்தம் FM உங்களுக்கு நச்சு போதைப் பொருள் பாவனையிலிருந்து விடுபட வேண்டுமா? வாழ்வை புதிதாக தொடங்க ஆசையா? அப்படியாயின் நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியமான அழைப்பு இதுவே. 1927 அழைக்கவும். முழு நாடுமே ஒன்றாக, தேசிய செயற்பாடு.

0: சம்பத் இப்போது வார நாட்கள் ஏழிலும், மகஜன சம்பத் நாட்டிற்கே செல்வம்.
1: தோற்கும் போது மௌனமாய் வந்து நம் இதயத்தோடு பேசும் அந்த இசை கடவுளின் ராகங்கள்.

0: பாராட்டாய் காதலாய் கண்ணீராய் கொண்டாட்டமாய் கலந்திருக்கும் இசை ஞானியின் பாடல்களோடு இசை ராஜாங்கம்.
1: வேல்விழி போடும் தூண்டிலே நான் விழலானேன் தோளிலே.
2: ஞாயிற்றுக்கிழமை மாலை 3 மணி முதல் 6 மணி வரை இசைஞானி இளையராஜாவின் பாடல்களோடு இசை ராஜாங்கம். இசை ராஜாங்கம்.

0: என்ன
1: நீங்களும்
0: கொடுத்த சந்தோஷமா பேசலாம். இலக்கம் 0101 அதே போல 0101 அல்லது எங்களோட பேஸ்புக் பக்கமாகவும் இணைந்து கொள்ளலாம்.

0: முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.66 102.88.
1: பாத்திமா, இந்த ஈரோ கொள்ளை இந்த பாத்திமா, எவ்வளவுதான் பணம் இருந்தாலும் இந்த மாதிரி சந்தோஷம் கிடைக்காது. பாத்திமாவோட இந்த ரெண்டு புள்ளியோட ஆசிக்கா தொடர்ந்து ஆசிக்கா சந்தோஷமா இருக்கணும். சின்ன பிள்ளைனானா நான் என்ன செய்யணும்? நானா
2: நீ ஒண்ணும் செய்ய தேவையில்லை. வார ஞாயிற்றுக்கிழமை இது நம்ம தியேட்டருக்கு வா. நான் சொல்ற தத்துவங்களுக்கு இணங்க உன் வாழ்க்கையை கொண்டு போ. நீ நல்லா இருப்ப. வாழ்க வளமுடன்.
3: அபுல் ஹாசன் இந்த முறையாவது ஏமாறாமல் இருப்பாரா பில்லாவிடம்? கேளுங்கள் ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு இது நம்ம தியேட்டர்.

0: நாயகனாக எழுந்தருளியிருக்கும் நல்லூர் கந்தனின் ரதோற்சவ நிகழ்வினை செப்டம்பர் மாதம் 9ஆம் தேதி அன்று உங்கள் வசந்தம் வானொலியில் நேரடி ஒலிபரப்பினை நீங்கள் கேட்கலாம்.
1: அனுசரணை
2: சிட்டி ஹார்ட்வேர் அண்ட் ஸ்டோர்ஸ்
3: முதற்தர நிபுண் சீமெந்த விநியோகஸ்தர்கள் இலக்கம் 55 57 ஸ்டான்லி வீதி யாழ்ப்பாணம்.
2: தொடர்புகளுக்கு 076 76 70 776.
4: அஸ்வினி ஹேர் ஆயில் முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும் அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர் இலக்கம் 50 ஸ்ரீ கதிரேசன் வீதி கொழும்பு 13.

0: உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே, ஸ்டார் ஆஃப் தி டே. உங்களுக்கு நச்சு போதை பொருள் பாவனையிலிருந்து விடுபட வேண்டுமா? வாழ்வை புதிதாக தொடங்க ஆசையா? அப்படியாயின் நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியமான அழைப்பு இதுவே. 1927 அழைக்கவும். முழு நாடுமே ஒன்றாக, தேசிய செயற்பாடு.
1: 100 சுமார் 100 சமிட்டு வசந்தத்தின் வசந்த மைக்ரோசிஸ்டங்கள் சொல்லிருக்கிறோம். இப்போ என் கூட பேசுறதுக்காக நிக்லஸ் வந்திருக்காங்க. வணக்கம்.
2: வணக்கம் வணக்கம்
1: வணக்கம் நிக்லஸ். எப்படி இருக்கீங்க?
2: நல்ல சார். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நான் ஒரு ரொம்ப சூப்பரா இருக்கு. அப்புறம் என்ன செஞ்சுட்டு
2: இருக்கீங்க? நான் ஒரு ஃபங்க்ஷன் வீட்டுக்கு வந்திருக்கேன். அங்க கோல் இருக்கிறதுனால அதை எடுத்தேன்.
1: அப்படியா? ஓகே ஓகே. என்னதான் விசேஷமா இருந்தாலும் அங்க வசந்தம் இருக்கும்ல.
2: எல்லாரும் சுத்தி சவுண்ட், ரேடியோ சவுண்ட் வச்சு சுத்தி வர எல்லாரும் இருக்காங்க. நான் தூரத்துல இருக்கேன் கொஞ்சம்.
1: அப்படியா? ஓகே ஓகே. எல்லாருக்கும் வணக்கம். ஹாய் ஹாய். ஓகே. அப்புறம் அடுத்து சூப்பரான ஒரு பாடல் இருக்கு. அந்த பாடல் யார் இருக்காங்க கேட்க போறீங்க?
2: இங்கே இருக்கோம். மனைவி ரெஜினா இருக்காங்க, மகன்மார்கள் பாதிஸ்ரீ, ராசா இருக்கு, ஜின்சான் இருக்காரு, பக்கத்துல ஜோஜி மாமா இருக்காங்க, மொனிகா இருக்கு, லுத்திகா இருக்கு, ராயர் இருக்காரு, ஏசுநாதன் இருக்காரு, எஸ் தாசன் இருக்காரு, ராயர் இருக்காரு, மற்றும் சாந்தகா இருக்காங்க, மற்றும் விலோடியா வீட்டுல இருக்காங்க, மற்றும் அக்கா கெத்தரின் இருக்காங்க, ஜீவராஜ் இருக்காரு, டிலானி, மார்க்ரெட், மற்றும் வசந்த உறவுகள் அனைவருக்காக உங்களுக்காக கேட்டு.
1: ஓகே, ரொம்ப நன்றி நன்றி. அவங்க கூட அன்பான உறவுகளுக்கு பாடல் ரெண்டு கேட்டிருந்தாங்க. அதே நேரத்தில் இன்னும் ஒரு விஷயமும் ஞாபகப்படுத்தி ஆகணும். இன்னைக்கு வந்து என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு பர்த்டே விஷ், அதாவது தர்ணியகள உடுபடையில இருந்து மோகன் நினைந்திருக்கிறாங்க. இன்றைய தினம் வந்து சந்திர மோகன் ஏஞ்சலா தம்பதியின் வந்து செல்வ புதல்வியான ஆர்த்திகா தனது 4வது பிறந்த தினத்தை வந்து வெகு விமர்சையா தன்னுடைய இல்லத்துல வந்து கொண்டாடுறாங்களாம். அவரை வாழ்த்துவோர் அப்பா அம்மா, அன்பு அக்காவான சாதனா மற்றும் உற்றார் உறவினர்கள் எல்லோருமே வந்து பல்லாண்டு காலம் வாழ்க என வாழ்த்துறதாக சொல்லியிருக்காங்க. நாங்களும் நிகழ்ச்சி சார்பாக இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் குட்டின் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்றேன். இந்த நேரத்தில் இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்தை ஞாபகப்படுத்தி ஆகணும். அது என்ன அப்படின்னு சொன்னா, இப்ப வந்து நாடு போல வந்து விபத்துக்கள் வந்து ஏற்படுறது வந்து அதிகமாகவே காணப்படுது. நாங்களும் கூட ரொம்பவுமே விழிப்புணர்வோடு இருக்கணும். அதுக்காக டீ கேர்னு சொல்லக்கூடிய ஒரு வேலை திட்டம் வந்து நடத்தப்பட்டு இருக்கு. அது வந்து ஜனாதிபதியினுடைய நேரடி கண்காணிப்பின் கீழே வந்து நடத்தப்பட்டு இருக்கு. அதுக்கு ஊடக அனுசரணை வழங்கிட்டு இருக்கிறாங்க. நம்மளுடைய ஐடி ஊடக வலைமைப்பான லக்கண்ட மற்றும் வசந்தம் டிவி, வசந்தம் வானொலி ஆகியன வந்து ஊடக அனுசரணை வழங்கிட்டு இருக்காங்கன்றதையும் இந்த நியமனத்தில் ஞாபகப்படுத்திட்டு அடுத்த வருஷம் பிராணப்படல் இருக்கு, கெட்டு வரலாம்.

Ha ha ha ha!

0: 2.8 வசந்தம் FM. அனைவரது வாழ்விலும் வசந்தம் உருவாக நல்லூர் கந்தனிடம் உருகுவோமாக.
1: முருகனை எதற்காக கந்தன் என்று அழைக்கிறார்கள்? கந்து என்றால் யானைகள் கட்டும் தறி என்று அர்த்தம். அப்படி ஆன்மாக்களை ஒன்றாக கட்டி வைத்திருப்பவன், ஆதலால் இவன் கந்தன் என்று அழைக்கப்படுகிறான். கந்து என்றால்

0: நடுவில் இருப்பவன் என்று கூட ஒரு பொருள் சொல்கிறார்கள். சிவபெருமானுக்கும் உமையம்மைக்கும் நடுவிலே இருப்பதால் அவன் கந்தன். அப்படி மூவரும் ஒன்று சேர்ந்து இருக்கின்ற அந்த திருக்கோலத்திற்கு கூட சோமாஸ்கந்தன் என்கின்ற ஒரு சிறப்பு பெயர் இருக்கிறது. சிவபெருமானுடைய 64 மூர்த்தங்களுக்குள்ளே சோமாஸ்கந்த மூர்த்தம் ஒரு மூர்த்தம். இன்றைக்கு பலரும் சோமாஸ்கந்தன் என்பதை எழுத்துப்பிழை விட்டு எழுதுகிறார்கள். சோவன்னா மாவன்னா என்று வர வேண்டும். பலர் சோவன்னா மானா போட்டு சோமஸ்கந்தன் என்று எழுதிவிடுகிறார்கள். அது தவறு. சோமாஸ்கந்தன், சோ என்பது சக என்பதனுடைய திரிவு. சக உமா ஸ்கந்தன், இறைவன் ஆண்டவன் சிவபெருமான் உமையம்மையோடும் முருகப்பெருமானோடும் சேர்ந்திருக்கின்ற மூர்த்தம் தான் சோமாஸ்கந்தன்.
1: அனைவரது வாழ்விலும் வசந்தம் உருவாக நல்லூர் கந்தனிடம் உருகுவோமாக.
2: சிட்டி ஹார்ட்வேர் அண்ட் ஸ்டோர்ஸ்
3: முதற்தர நிப்பான் சீமெந்து விநியோகஸ்தர்கள். இலக்கம் 55-57 ஸ்டான்லி வீதி, யாழ்ப்பாணம்.
2: தொடர்புகளுக்கு 0-76-76-70-76.
4: அஸ்வினி ஹேர் ஆயில், முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும் அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள். ராணி ஸ்டோர், இலக்கம் 50, ஸ்ரீ கதிரேசன் வீதி, கொழும்பு 13.
5: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.6, 102.8.

0: வேட்டைக்காரன் திரைப்படத்திலிருந்து ஒரு சூப்பரான பாடல் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிகள் வந்திருக்கோம். இப்போ கூட பேசுறதுக்காக நம்மளுடைய முஹைதீன் வந்திருக்காங்க. வணக்கம் முஹைதீன்.
1: அருள்மொழின்னு
2: அனைத்து உள்ளங்களுக்கும் முக்கியமா உங்களுக்கு தான் கேட்போம்.
0: ஓகே, ரொம்ப நன்றி.
2: நன்றி அக்கா.

0: திரைப்படத்தில் ஒரு சூப்பரான பாடல் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிகள் வந்திருக்கோம். இப்போ என் கூட பேச ஹலோ வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம், யார் இது?
1: நான் ஐரா பேசுறேன்.
0: ஐரா எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கிறேன், நீங்க எப்படி இருக்கிறேன்?
0: நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன். ஐரா இதுதான் முதல் தரமா என்னோட பேசுறது?
1: ஓ
0: அடடா, உங்களுடைய பேரே ரொம்ப வித்தியாசமா இருக்கே.
1: ஐடியா?
0: ஆமா, உங்களுடைய பேர்ல ஒரு திரைப்படம் இருக்கு, உங்களுக்கு தெரியுமா?
1: நன்றி.

இலங்கையின் 9 மாகாணங்களிலும் 102.8 வசந்தம் FM. மகஜன சம்பத்து இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம்.

0: நாயகனாக எழுந்தருளியிருக்கும் நல்லூர் கந்தனின் ரதோற்சவ நிகழ்வினை செப்டம்பர் மாதம் 9ஆம் தேதி அன்று உங்கள் வசந்தம் வானொலியில் நேரடி ஒலிபரப்பினை நீங்கள் கேட்கலாம்.
1: அனுசரணை சிட்டி ஹார்ட்வேர் அண்ட் ஸ்டோர்ஸ்
2: முதற்தர நிப்பான் சீமெந்து விநியோகஸ்தர்கள் இலக்கம் 55-57 ஸ்டான்லி வீதி யாழ்ப்பாணம்.
1: தொடர்புகளுக்கு 076-7670-776.
3: அஸ்வினி ஹேர் ஆயில் முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும் அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர் இலக்கம் 50 ஸ்ரீ கதிரேஸ்.

0: சார்லி சாப்ளின் திரைப்படத்தில இருந்து செந்தில் கணேஷ் மற்றும் ராஜலட்சுமி இணைந்து ஒரு சூப்பரான பாடல் பாட்டுப்பாங்க. அந்த பாடலை கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிகள் வந்திருக்கோம். இப்போ கூட பேசுறதுக்காகவே ஒரு அன்பான சொந்தம் வந்திருக்காங்க. வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம் வணக்கம் மார்கரெட், எப்படி இருக்கீங்க?
1: நல்ல சுகமா இருக்கும், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன். அப்புறம் என்ன செய்துட்டு
1: இருக்கீங்க? சமையல் பண்ணிக்கிட்டு இருக்கேன்.
0: சமையலா? ஓகே ஓகே, என்ன சமையல் இன்னைக்கு?
1: ரொட்டியும் பருப்பு கறியும் உப்பு கொச்சிக்காயும்.
0: அப்படியா? ஓகே ஓகே. பருப்பு அப்படின்னு சொன்னாலே ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் தானே எல்லா வீட்லயும். அதாவது சின்ன பசங்க வந்து என்னதான் சாப்பாடு, சின்ன பசங்க இல்ல நானும் கூட, என்னதான் சாப்பாடு வெரைட்டி வெரைட்டியா இருந்தாலும் கூட அந்த பருப்பு இருக்கான்னு ஃபர்ஸ்ட் பாப்போம். வீட்ல எல்லாருமே அப்படிதானே? ஆமா ஆமா. ஓகே, அடுத்து ஒரு சூப்பரான பாடல் இருக்கு. அந்த பாடல் யார் யாருக்கு எல்லாம் கேட்க போறீங்க?
1: கணவருக்காகவும், மகள் சாருணி, மேசியா சாருணி, ஜென்சிகா சாருணி, ரோஷினி, புஷ்பராணி, உதயகுமார், உதயணி, தேவதாஸ் அண்ணா,
0: நன்றி.

0: உலகின் நட்சத்திரம்
1: வசந்தத்தின் இன்று நட்சத்திரமாக சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார் நடிகர் பிரசன்னா.

0: உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே, ஸ்டார் ஆஃப் தி டே. உங்களுக்கு நச்சு போதை பொருள் பாவனையிலிருந்து விடுபட வேண்டுமா? வாழ்வை புதிதாக தொடங்க ஆசையா? அப்படியாயின் நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியமான அழைப்பு இதுவே. 1927 அழைக்கவும். முழு நாடுமே ஒன்றாக, தேசிய செயற்பாடு.
1: மனிதாவின் ஸ்டார் உதிரிப்படல் கேட்டு மீறும் நிகழ்ச்சிகளை வந்திருக்கோம். இப்ப என் கூட பேச, ஹலோ வணக்கம். சரி, ஓகே, வந்தவங்களும் வந்த வேகத்துல போயிட்டாங்க. இன்னொரு சொந்தமும் வந்திருக்காங்க. ஹலோ வணக்கம். வணக்கம் வணக்கம் விஸ்வநாதன், எப்படி இருக்கீங்க?
2: கிருஷ்ணபக்தன்
1: முகந்தரா தாராணியம்மா,
2: உங்களுக்காக
1: நன்றி வணக்கம்.

0: 92.8 வசந்தம் எஃப்எம்.
1: நேரம் இரவு 7 மணி.

0: உங்களுக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன். தலைப்புச் செய்திகள்.
1: கபரகல பகுதியில் மண் சரிவினால் பாதிக்கப்பட்ட மக்களிடம் கையளிக்கப்பட்டது நவோதயபுரம் வீட்டுத் திட்டம். மத்திய மலைநாட்டை பாதுகாக்கும் சட்டம் மூலம் விரைவில் பாராளுமன்றத்திற்கு ஜனாதிபதி தெரிவிப்பு. 22 ஆதரவு தெரிவித்து உச்சநீதிமன்றத்தில் 3 இடையீட்டு மனுக்கள் தாக்கல். 7 கட்ட கலந்துரையாடலுக்கு IMF பிரதிநிதிகள் அடுத்த மாதம் தாயகம் வருகை. நேபாள திபெத் எல்லை வெள்ளப்பெருக்கில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 547 அதிகரிப்பு.
0: முதலில் உள்ளாட்டு செய்திகள்.
1: வணக்கம். வசந்தம் எஃப்எம் செய்திகள். வாசிப்பவர் சந்திரிகா ஆறுமுகம். இந்நாட்டில் பிறந்து நாட்டின் பொருளாதாரத்திற்கு வலு சேர்க்கும் சகலருக்கும் சிறந்த வாழ்க்கை தரத்தை உருவாக்கிக் கொடுக்கும் பொறுப்பை அரசாங்கம் நிறைவேற்றும் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். பூனாகல கபரகலையில் இடம்பெற்ற மண் சரிவு காரணமாக வீடுகளை இழந்த 50 குடும்பத்தினருக்காக நிர்மாணிக்கப்பட்டுள்ள நவோதயபுரம் வீட்டுத் திட்டத்தை மக்களிடம் கையளிக்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போதே ஜனாதிபதி இவ்வாறு தெரிவித்தார். இதேநேரம் இந்தியாவினால் நிர்மாணிக்கப்படும் 4000 வீட்டுத் திட்ட வேலை திட்டத்தின் கீழ் பயன்பெறும் 163 பேருக்கு காணி உறுதிப்பத்திரங்களும் கையளிக்கப்பட்டன. சகல அதிகாரங்களையும் கொண்ட மத்திய மலைநாட்டின்

0: பாதுகாப்பு அதிகார சபைக்கான சட்டம் மூலம் இவ்வாண்டின் இறுதியில் அல்லது அடுத்த ஆண்டின் தொடக்கத்தில் பாராளுமன்றத்திற்கு கொண்டுவரப்படும் என்றும் ஜனாதிபதி தெரிவித்தார். 2023 மார்ச் மாதம் 19 திகதி பதுளை, ஹால்துமுல்ல, பூனாகல, கபரகல ஆகிய பகுதிகளில் இடம்பெற்ற மண்சரிவின் காரணமாக 50 வீடுகள் அழிவடைந்தன. அன்றிலிருந்து 3.5 ஆண்டுகளாக இங்கு வசித்து வந்த மக்கள் மூடப்பட்டிருந்த தேயிலை தொழிற்சாலையில் வாழ்ந்து வந்தனர். 2025 ஆண்டு ஜனவரி மாதம் 10 தேதி இது தொடர்பிலான முதற்கட்ட பேச்சுவார்த்தை இடம்பெற்றது. அதன் பின்னர் அவ்வாண்டின் மார்ச் 15 தேதி வீட்டு வேலை திட்டம் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. அமைச்சர் சமந்த வித்யாரத்னவின் நேரடி தலையீட்டின் கீழ் ராணுவத்தின் பொறியியல் சேவை படையணி மற்றும் ஏனைய தரப்பினரையும் இணைத்துக் கொண்டு வீடிழந்த மக்களுக்கு வீடுகளை நிர்மாணித்துக் கொடுக்கும் வேலை திட்டம் ஆரம்பிக்கப்பட்டது. மக்களின் வீடில்லா பிரச்சினைக்கு விரைவில் தீர்வினை பெற்றுக் கொடுப்பது அரசாங்கத்தின் நோக்கமாக இருந்தது. மலையக மகிழ்ச்சி வேலை திட்டத்தின் கீழ் புதிய வீட்டுத் திட்டம் ஆரம்பமானது. ஒரு குடும்பத்திற்கு 10 பேர்ச் காணியுடன் கூடிய 550 சதுர அடி கொண்ட முழுமையான வீடு கட்டப்பட்டது. ஒரு வீட்டினை நிர்மாணிக்க 32 லட்சம் ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது. 2 அறைகள், வரவேற்பறை, சமையலறை, குளியலறை என்பன இதில் காணப்படுகின்றன. இதேவேளை வீட்டினை மாத்திரம் வழங்காமல் வீட்டுக்கு தேவையான உபகரணங்களையும் இலவசமாக வழங்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வருகின்றது. புதிய வீடொன்றை குடும்பம் ஒன்றுக்கு வழங்குவதன் மூலம் குடும்பத்தின் பாதுகாப்பு, கௌரவம் மற்றும் பிள்ளைகளின் சுதந்திரமான கல்வி நடவடிக்கைகளுக்கும் வாய்ப்பு ஏற்படுத்திக் கொடுக்கப்பட்டுள்ளது. 3.5 ஆண்டுகள் கடும் துயரத்துக்கு மத்தியில் வாழ்ந்த மக்களுக்கு இப்போது மீண்டும் மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ்வதற்கான சூழல் உருவாக்கிக் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த வேலை திட்டத்தை மக்களிடம் கையளிக்கும் நிகழ்வில் கலந்து கொள்ள வந்த ஜனாதிபதி, திட்டத்தை வெற்றிகரமாக நிறைவு செய்த தமது அயராத உழைப்பை வழங்கிய ராணுவ பொறியியல் பிரிவின் அதிகாரிகளோடு சுமூக கலந்துரையாடலிலும் ஈடுபட்டார். அத்துடன் அவர்களுக்கு நன்றியையும் தெரிவித்துக் கொண்டார். அமைச்சர் சமந்த வித்யாரத்ன, பிரதி அமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப் உள்ளிட்ட பலர் நிகழ்வில் கலந்து கொண்டனர். இதேவேளை இந்திய அரசினால் பதுளையில் நிர்மாணிக்கப்படும் 4000 வீட்டுத் திட்டத்தின் கீழ் பயன்பெறும் 163 குடும்பங்களுக்கான காணி உறுதிப்பத்திரங்களை ஜனாதிபதி வழங்கி வைத்தார். வீட்டுத் திட்டத்தை வெற்றிகரமாக கட்டி முடிக்க ஒத்துழைப்பு வழங்கிய ராணுவத்தினருக்கு கௌரவம் அளிக்கும் வகையில் ராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் நிலந்த பிரேமரத்னவுக்கு நினைவு சின்னம் ஒன்றும் ஜனாதிபதியினால் வழங்கி வைக்கப்பட்டது. இதன் பின்னர் ஜனாதிபதி இங்கு கூடியிருந்த மக்கள் மத்தியில் உரையாற்றினார். எமது மக்களின் வாழ்க்கையை மேம்படுத்த 5 அடிப்படை அம்சங்கள் நிறைவேற்றப்பட வேண்டும். வாழ்வதற்கு ஒரு வீடு, வருமானத்துக்கான வழி, பிள்ளைகளுக்கான கல்வி, ஆரோக்கியமான வாழ்க்கை மற்றும் மன நிம்மதி என்பன நிச்சயம் கிடைக்க வேண்டும் என ஜனாதிபதி இதன்போது தெரிவித்தார். சகல மக்களுக்கும் அடிப்படையில் நிறைவேற்றப்பட வேண்டிய தேவைகளை நிறைவு செய்வதே தமது அரசாங்கத்துக்கு இருக்கும் சவால் மற்றும் பொறுப்பு என்றும் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். அடுத்த வரவு செலவு திட்டத்திலும் வீடுகளை நிர்மாணிப்பதற்கு அதிக நிதி ஒதுக்கப்படுவதோடு அதற்கான முன்னுரிமை அளிக்கப்படும் என்றும் இந்த மக்களுக்கு சம்பளத்தை அதிகரித்துக் கொடுத்துள்ளதாகவும் ஜனாதிபதி குறிப்பிட்டார். காணி பிரச்சினை என்பது மிக முக்கியமான பிரச்சினையாகும். தோட்டத்தில் வேலை செய்ததற்காக நிறுவனங்கள் காணிகளை வழங்க இலகுவில் முன்வருவதில்லை. இது தொடர்பில் தீர்வு காண அமைச்சு மட்டத்தில் குழுவொன்று நியமிக்கப்பட்டு அது தொடர்பான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் ஜனாதிபதி தெரிவித்திருந்தார். அரசாங்கத்தினால் பாராளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்டுள்ள அரசியல் அமைப்பின் 22வது திருத்த சட்டமூலத்துக்கு ஆதரவாக உச்சநீதிமன்றத்தில் மேலும் 3 இடைக்கால மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. அரசியல் அமைப்பின் 22வது திருத்தத்துக்கு ஆதரவு தெரிவித்து புதிய சிகள உரிமை கட்சியின் தலைவர் சரத் மனமேந்திர மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளார். குறித்த சட்டமூலமானது சட்ட ரீதியாக முன்வைக்கப்பட்டுள்ளதோடு பொதுமக்கள் வாக்கெடுப்பின்றி அதனை நிறைவேற்ற முடியும் என்று அறிவிக்குமாறு கோரி இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இதேவேளை 22வது திருத்த சட்டமூலத்துக்கு ஆதரவு தெரிவித்து ஒய்வூதிய பாதுகாப்பு தேசிய அமைப்பின் பிரதம செயலாளர் கே சரத்லால் பெரேராவும் உச்சநீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளார். 22வது திருத்த யோசனை சட்ட ரீதியிலான முறையிலேயே முன்வைக்கப்பட்டுள்ளதாகவும் சர்வஜன வாக்கெடுப்பின்றி அதனை நிறைவேற்ற உத்தரவிடுமாறும் அந்த மனுவில் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. விரிவுபடுத்தப்பட்ட கடன் வசதியின் கீழ் பெற்றுக்கொள்ளப்படும் IMF கடன் குறித்தான 7வது மேலாய்வுக் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக சர்வதேச நாணய நிதிய பிரதிநிதிகள் அடுத்த மாதம் இலங்கைக்கு வருகை தரவுள்ளனா். இதேநேரம் ஏழாவது மேலாய்வு கூட்டத்தினை அடுத்து எட்டாம் கட்ட கடன் தொகையை இலங்கைக்கு வழங்குவது குறித்தும் ஆராயப்பட உள்ளது. இதன் அடிப்படையில் 330 மில்லியன் அமெரிக்க டாலர் இலங்கைக்கு கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. நாட்டின் சில பகுதிகளில் மழையுடன் கூடிய காலநிலை நிலவும் அதேவேளை இன்னும் பல பகுதிகளில் வறட்சியான காலநிலை நிலவுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இன்றிலிருந்து ஏழாம் திகதி வரை இலங்கையில் சூரியன் உச்சம் அடைவதோடு ஒரு சில கடற்பகுதிகளில் அலைகள் மேலெழுந்து மீண்டும் கரையை நோக்கி வரக்கூடிய ஆபத்து இருப்பதாகவும் வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவிக்கின்றது. இதேவேளை அதிக வெப்பநிலை நிலவுவதால் மக்கள் அதிகளவில் நீரை அருந்துவதோடு மரக்கறி அல்லது பழம் என்பவற்றை உண்பது ஆரோக்கியத்திற்கு உகந்தது என சுகாதார பிரிவினர் தெரிவிக்கின்றனர். மேல் சப்ரகமுவ, தென் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் கண்டி, நுவரெலியா, அம்பாறை, மட்டக்களப்பு ஆகிய மாவட்டங்களிலும் அதிக மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. கடற்பிரதேசங்களில் காற்றின் வேகம் அதிகமாக இருக்கும் என்றும் புத்தளம், கொழும்பு, காலி மற்றும் மாத்தறையூடாக பொத்துவில் வரையான கடற்பிரதேசங்களில் அலைகள் அதிக உயரத்துக்கு எழக்கூடும் என்றும் வளிமண்டலவியல் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. இதன் காரணமாக வேறு வழியிலிருந்து காலியூடாக மாத்தறை வரையிலான பகுதிகளில் அலையானது தரையை நோக்கி வரக்கூடும் என்றும் அந்த திணைக்களம் மேலும் தெரிவித்துள்ளது. அனுராதபுரம், புலனர்வை உள்ளிட்ட மாவட்டங்களில் வறட்சியான காலநிலை நிலவுவதோடு இன்றிலிருந்து எதிர்வரும் ஏழாம் திகதி வரை இலங்கைக்கு நேராக சூரியன் உச்சம் கொடுக்கும் என்று திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. மன்னார் பொது வைத்தியசாலையில் வைத்தியர்கள் பற்றாக்குறை மிக நீண்ட காலமாக நிலவி வந்த நிலையில் அதற்கான தீர்வு வழங்கப்பட்டுள்ளது. மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு புதிதாக நியமிக்கப்பட்ட 8 உள்ளக பயிற்சி மருத்துவ அதிகாரிகள் இன்றைய தினம் வருகை தந்தனர். இதற்காக ஏற்பாடு செய்யப்பட்ட நிகழ்வில் மன்னார் மாவட்ட பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் எம் எச் எம் ஆசார் தலைமையில் இடம்பெற்றது. மன்னார் மாவட்ட அரசாங்காதிபர் க கனகேஸ்வரன், மன்னார் மறைமாவட்ட ஆயர் மேதகு ஆண்டனி பிள்ளை, ஞானப்பிரகாசம் ஆண்டகை, பாராளுமன்ற உறுப்பினர்களான செல்வம் அடைக்கலநாதன், எஸ் ஜெகதீஸ்வரன் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்களால் குறித்த 8 உள்ளக பயிற்சி மருத்துவ அதிகாரிகளும் வரவேற்கப்பட்டனர். கடந்த அரசாங்கத்தின்போது இஸ்ரேலுக்கு பணியாட்களை அனுப்புவதில் இடம்பெற்றதாக கூறப்படும் மோசடி மூலம் ஊழல் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர் மனுஷ நாணயக்காரவுக்கு எதிரான விசாரணைகள் நிறைவடைந்திருப்பதாகவும் லஞ்ச ஊழல் ஆணைக்குழு கொழும்பு மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்துக்கு அறிவித்துள்ளது. இந்த வழக்கானது கொழும்பு பிரதம மஜிஸ்ட்ரேட் அசங்க எஸ் போதரகம முன்னிலையில் இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே இவ்வாறு தெரிவிக்கப்பட்டது. விசாரணைகளை நிறைவு செய்து அதன் அறிக்கைகள் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் அதிகாரிகளிடம் கையளிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சந்தேக நபருக்கு எதிராக மேற்கொள்ளப்படும் நடவடிக்கை குறித்து அறிவிக்க திகதியொன்றை அறிவிக்குமாறு அதிகாரிகள் நீதிமன்றத்தை கோரியிருந்தனர். முன்வைக்கப்பட்ட காரணிகளை ஆராய்ந்ததன் பின்னர் மேஜிஸ்ட்ரேட் டிசம்பர் 18 திகதிக்கு வழக்கினை ஒத்திவைத்தார். நேபாள திபெத் எல்லைப்பகுதியில் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 547 அதிகரித்துள்ளதாக நேபாள போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். 1400 மேற்பட்டோர் காணாமல் போயுள்ளதுடன் இவர்களில் 540 பேர் வெளிநாட்டவர்கள் என்றும் சர்வதேச ஊடகங்கள் குறிப்பிட்டுள்ளன. 3253 பேர் மீட்கப்பட்டுள்ளதுடன் காயமடைந்தவர்கள் தலைநகர் கத்மண்டு வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். பனிப்பாறையொன்று சரிந்து விழுந்ததால் ஏற்பட்ட மிகப்பெரிய பனி மற்றும் இடிபாடுகளின் பெருக்கே இந்த பேரிடருக்கு காரணம் என அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்த வெள்ளப்பெருக்கு காரணமாக ஏற்பட்ட மிகப்பெரிய சேறு கலந்த வெள்ளநீர் நகரங்கள் மற்றும் கிராமங்களூடாக பாய்ந்து வீடுகள், பாலங்கள் மற்றும் அணைக்கட்டுகளை அழித்துள்ளதுடன் வாகனங்களையும் அடித்துச் சென்றுள்ளது. காணாமல் போனவர்களில் வெளிநாட்டு சுற்றுலாப் பயணிகள், இமயமலை பகுதியில் பயணம் மேற்கொண்டிருந்தவர்கள் மற்றும் திபெத்தில் உள்ள புனித கைலாஸ் மலையை தரிசிக்க சென்ற அதிகளவான இந்து பக்தர்களும் அடங்குவதாக தெரிவிக்கப்படுகிறது. நோர்வே மன்னர் 5 ஹரால்ட் தனது 89 வயதில் காலமானார். அரிய வகை இரத்த நோயினால் பாதிக்கப்பட்டிருந்த நிலையில் உயிரிழந்துள்ளதாக ஒஸ்லோவில் உள்ள அரச மாளிகை அறிவித்துள்ளது. தனது தந்தை மன்னர் ஐந்தாம் ஒலாவின் மறைவுக்கு பின்னர் 1991 நோர்வேயின் மன்னராக இவர் பதவியேற்றார். சுமார் 35 ஆண்டுகள் அவர் நாட்டை வழிநடத்தி சென்றுள்ளார். ஐந்தாம் ஹரால்டு மன்னரின் மறைவை அடுத்து இளவரசர் 8ஆம் ஹாகோன் உடனடியாக நாட்டின் தலைமை பொறுப்பை ஏற்க உள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன.
1: மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
0: கபரகல பகுதியில் மண் சரிவினால் பாதிக்கப்பட்ட மக்களிடம் கையளிக்கப்பட்டது நவோதயபுரம் வீட்டுத் திட்டம். மத்திய மலைநாட்டை பாதுகாக்கும் சட்டம் மூலம் விரைவில் பாராளுமன்றத்திற்கு ஜனாதிபதி தெரிவிப்பு. 22க்கு ஆதரவு தெரிவித்து உச்சநீதிமன்றத்தில் 3 இடையீட்டு மனுக்கள் தாக்கல். 7ஆம் கட்ட கலந்துரையாடலுக்கு IMF பிரதிநிதிகள் அடுத்த மாதம் தாயகம் வருகை. நேபாள திபெத் எல்லை வெள்ளப்பெருக்கில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 547 அதிகரிப்பு. இத்துடன் வசந்தம் FM-இன் இன்றைய பிரதான செய்தி நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த மணித்தியால செய்தி வழமை போன்று நாளை காலை 9 மணிக்கு ஒலிபரப்பாகும். வணக்கம்.
1: வசந்தம் FM செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன்.

102.6 102.8 காற்றலையில் முதல்வன் வசந்தம் FM.

0: நாயகனாக எழுந்தருளியிருக்கும் நல்லூர் கந்தனின் ரதோற்சவ நிகழ்வினை செப்டம்பர் மாதம் 9ஆம் தேதி அன்று உங்கள் வசந்தம் வானொலியில் நேரடி ஒலிபரப்பினை நீங்கள் கேட்கலாம்.
1: அனுசரணை சிட்டி ஹார்ட்வேர் அண்ட் ஸ்டோர்ஸ்
2: முதற்தர நிப்பான் சீமெந்த விநியோகஸ்தர்கள் இலக்கம் 55-57 ஸ்டான்லி வீதி யாழ்ப்பாணம்.
1: தொடர்புகளுக்கு 076-7670-776.
3: அஸ்வினி ஹேர் ஆயில் முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும் அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர் இலக்கம் 50 ஸ்ரீ கதிரேசன் வீதி கொழும்பு 13.

வணக்கம். நேற்று தினம் சீற்றிருக்கப்பட்ட அபிவிருத்தி லோதர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகளை நேயர்கள் இப்போது முதல் கேட்கலாம். அதகோட்டிபதிக்கான வெற்றி முடிவுகள் சீட்டெழுப்பு வாரம் 3092, வெற்றி இலக்கங்கள் முறையே 27, 36, 51, 60. மீண்டும் ஒருமுறை வெற்றி இலக்கங்கள் 27, 36, 51, 60. ஆங்கில எழுத்து எக்ஸ். மீண்டும் ஒருமுறை ஆங்கில எழுத்து எக்ஸ். ராசி அதிர்ஷ்டத்திற்கான வெற்றி முடிவுகள் சீட்டெழுப்பு வாரம் 4978, வெற்றி இலக்கங்கள் முறையே 15, 33, 41, 50. மீண்டும் ஒருமுறை வெற்றி இலக்கங்கள் 15, 33, 41, 50. வெற்றியீட்டிய ராசி விருட்சிகம். மீண்டும் ஒருமுறை ராசி விருட்சிகம். சூப்பர் போலிக்கான வெற்றி முடிவுகள் சீற்றிழப்பு வாரம் 3266, வெற்றி இலக்கங்கள் முறையே 44, 46, 67, 78. மீண்டும் ஒருமுறை வெற்றி இலக்கங்கள் 44, 46, 67, 78. ஆங்கில எழுத்து கியூ. மீண்டும் ஒருமுறை ஆங்கில எழுத்து கியூ. சனித்தவிக்கான வெற்றி முடிவுகள் சீற்றெழுப்பு வாரம் 5424, வெற்றி இலக்கங்கள் முறையே 17, 50, 68, 80. மீண்டும் ஒருமுறை வெற்றி இலக்கங்கள் 17, 50, 68, 80. ஆங்கில எழுத்து எல். மீண்டும் ஒருமுறை ஆங்கில எழுத்து எல். கப்பற்கவிற்கான வெற்றி முடிவுகள் சீற்றெழுப்பு வாரம் 2442, வெற்றி இலக்கங்கள் முறையே 7, 22, 36, 48. மீண்டும் ஒருமுறை வெற்றி இலக்கங்கள் 7, 22, 36, 48. ஆங்கில எழுத்து இசட். மீண்டும் ஒருமுறை ஆங்கில எழுத்து இசட். சூப்பர் இலக்கம் 28. மீண்டும் ஒருமுறை சூப்பர் இலக்கம் 28. சூப்பர் தன சம்பதிவிற்கான வெற்றி முடிவுகள் சீட்டெழுப்பு வாரம் 1000, வெற்றி இலக்கங்கள் 5, 2, 1, 2, 0, 7. மீண்டும் ஒருமுறை வெற்றி இலக்கங்கள் 5, 2, 1, 2, 0, 7. ஆங்கில எழுத்து கியூ. மீண்டும் ஒருமுறை ஆங்கில எழுத்து கியூ. ஜயசம்பதவிற்கான வெற்றி முடிவுகள் சீட்டெழுப்பு வாரம் 474, வெற்றி இலக்கங்கள் முறையே 1, 2, 0, 7. மீண்டும் ஒருமுறை வெற்றி இலக்கங்கள் 1, 2, 0, 7. ஆங்கில எழுத்து கியூ. மீண்டும் ஒருமுறை ஆங்கில எழுத்து கியூ. சசிலவிற்கான வெற்றி முடிவுகள் சீட்டெழுப்பு வாரம் 1096, வெற்றி இலக்கங்கள் முறையே 23, 30, 41. மீண்டும் ஒருமுறை வெற்றி இலக்கங்கள் 23, 30, 41. இவைகள் தான் நேற்றைய தினம் சீற்றிருக்கப்பட்ட அபிவிருத்தி லோதர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகள்.

0: புகழ் திரைப்படத்துல இருந்து ஒரு சூப்பரான பாடல் கேட்டு மறுநாள் நிகழ்ச்சிக்குள்ள வந்திருக்கோம். இப்போ என் கூட பேசுறதுக்காக நம்மளுடைய ராஜா வந்திருக்காங்க. வணக்கம் ராஜா.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் வணக்கம் ராஜா, எப்படி இருக்கீங்க? ஓகே ராஜா, அப்புறம் என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க? வேலையா வீட்லயா? அழைப்பு எதுவும் தெளிவில்லாம இருக்கு. அவர் யார் யாருக்காக எல்லாம் பாடல் கேட்கணும்னு நினைச்சாங்களா, அத்தனை உறவுகளுக்காகவும் அடுத்த ஒரு சூப்பரான பாடல் இருக்கு, கேட்டு வரலாம்.

0: நண்பன் திரைப்படத்துல ஒரு சூப்பரான பாடல் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள வந்திருக்கும். இப்போ நம்மளோட பேசுறதுக்காக சாம் குமார் வந்திருக்காங்க. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கிறோம். நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன். அப்புறம் என்ன செத்துட்டு இருக்கீங்க?
1: கடையில இருக்கிறேன், உங்களோட நிகழ்ச்சிகளை கேட்டுக்கிட்டு.
0: அப்படியா? ஓகே ஓகே. சாப்பிட்டீங்களா?
1: நீங்க
0: நன்றி.

Wasn't the FM 102.6, 102.8.

0: நாம் பேசுது அடி திரைப்படத்தில் ஒரு சுப்ரான பாடல் கட்டு மீண்டும் நிகழ்ச்சிகள் வந்திருக்கோம். இப்போ என் கூட பேசுறதுக்காக சாந்தி கோவிந்தராஜா வந்திருக்காங்க. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் வணக்கம் சாந்தி, எப்படி இருக்கீங்க?
1: உங்களுக்காகவும்
0: நன்றி.

0: கருணை திரைப்படத்தில இருந்து ஒரு சூப்பரான பாடல் கேட்டு மறுபடியும் நிகழ்ச்சிக்குள்ள வந்திருக்கோம். இப்போ என் கூட பேச வணக்கம். வணக்கம் வணக்கம் ராசையா, எப்படி இருக்கீங்க?
1: வாழ்த்துங்களும்
0: நன்றி. அடுத்தும் கூட ஒரு சூப்பரான பாடல் இருக்கு மைனா திரைப்படத்துக்காக நம்மளுடைய டி இமானியினுடைய இசையில.

0: விஷயத்த மறந்துட்டேன். நான் யாரு?
1: சூப்பர் ஹிட் பாடல்களின் சூப்பர் ஸ்டார்
2: ஒன் அண்ட் ஒன்லி பேஸ்
1: வசந்தம் எஃப்எம்.
3: முடியாதுங்கிறத முடிக்கிறது தான் சார் என்னுடைய பழக்கம்.
1: 2.2 தசம் 2.2 தசம் 8.

0: நாயகனாக எழுந்தருளியிருக்கும் நல்லூர் கந்தனின் ரதோற்சவ நிகழ்வினை செப்டம்பர் மாதம் 9ஆம் தேதி அன்று உங்கள் வசந்தம் வானொலியில் நேரடி ஒலிபரப்பினை நீங்கள் கேட்கலாம்.
1: அனுசரணை
2: சிட்டி ஹார்ட்வேர் அண்ட் ஸ்டோர்ஸ்
3: முதற்தர நிபுன் சீமெந்து விநியோகஸ்தர்கள் இலக்கம் 55 57 ஸ்டான்லி வீதி யாழ்ப்பாணம்.
4: தொடர்புகளுக்கு 0767 76 70 776.
5: அஸ்வினி ஹேர் ஆயில் முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும் அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர் இலக்கம் 50 ஸ்ரீ கதிரேஸ்.

0: அத்தை திரைப்படத்துல இருந்து ஒரு சூப்பரான பாடல் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள வந்திருக்கோம். இப்போ என் கூட பேச ஒரு அன்பு சொந்தம் வந்திருக்காங்க. வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம் அக்கா.
0: வணக்கம் அன்ரிஷியா, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா கேக்குறீங்க. நல்லா இருக்கீங்களா அக்கா?
0: நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன். அப்புறம் என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க?
1: என்ன
0: சாப்பாடு
1: இன்னைக்கு?
0: நாங்களும் தர்ஷனாக்கு வாழ்த்துக்களை சொன்னதா சொல்லுங்க. சரியா?
1: பேசிட்டு
0: போயிருந்தாங்க. நம்மளும் அப்படியே நம்மளுடைய உதயம் தியேட்டர் பக்கம் போயிட்டு வந்துடலாம்.

0: எல்லையில்லா ஆனந்தம் நமது வசந்தம் FM 102.6 102.8
1: ஆதாரம் நாம் கோடையில் ஒன்றாக ஓடி வாங்க.

0: என்ன பாடல்?
1: அவளை படாதே சகோதரா, எங்கம்மா கருமாறி காத்து நிப்பா காதல்.

பாடலோடு நானும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறப் போகிறேன். நேர்கள் தொழுந்தும் வசந்தத்தின் வசந்த நிலா நிகழ்ச்சியோடு இருக்கலாம். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதற்காக கலையகத்தில் உங்களுடன் புவனேஷ். விடைபெற்று செல்லும் நான் உங்கள் அன்பின் ரூபகுமார் ஸ்ரீஸ்ரூபி. வணக்கம் அன்பு சொந்தங்களே.

நன்றி ஸ்ரீ ஸ்ரூபி. நேர்கள் அனைவருக்கும் இனிமையான இரவு நேர வணக்கம். நேர்கள் இப்பொழுது முதல் வசந்த நிலா நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ளலாம். நேரம் இப்போது 9 மணி.

0: வசந்த நிலா கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். நீங்களும் இணைந்து கொள்ளுங்கள், இனிமையான பாடல்களை கேட்டு மகிழலாம். அழைப்பினை ஏற்படுத்துங்கள் 0312 775 0013 அல்லது 0312 775 111 என்ற இலக்கத்தோடு அழைப்பினை ஏற்படுத்துங்கள். அதேபோன்று பேஸ்புக் வழியாகவும் இணைந்து கொள்ள முடியும். வசந்தத்தின் உத்தியோகபூர்வமான பேஸ்புக் தளத்துக்கு வாருங்கள், உங்களது கமெண்ட்ஸுகளை பதிவிடுங்கள். பதிவிடும் கமெண்ட்ஸுகளை வாசிக்க நான் தயாராகவே இருக்கின்றேன். இப்போது எங்களோடு அழைப்புள் வகைத்தோட்டை சின்னையா மகாதேவன். வணக்கம் சின்னையா மகாதேவன்.
1: வணக்கம்.
0: சின்னையா மகாதேவன், எப்படி இருக்கிறீங்க? நல்ல சந்தோஷமா இருக்கிறேன் சின்னையா மகாதேவன். சொல்லுங்க, ஊரு பக்கம் எப்படி இருக்குது? மழையா? மழை பெய்து கொண்டுதான் இருக்கதான், சத்தம் கேக்குது நான் பார்த்தேன். சரி, சொல்லுங்க சின்னைய மகாதேவன், யாரெல்லாம் இருக்கிறாங்க பாடல் கேட்பதற்கு?
1: மற்றும்
0: சார் எல்லோருக்காகவும் கேட்கலாம். நன்றி.
1: நன்றி, வணக்கம்.

0: வசந்தனிலா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். முத்துசாமி அழைப்பின் வழியாக வந்திருக்கிறார். வணக்கம் முத்துசாமி.
1: வணக்கம். வணக்கம்
0: முத்துசாமி. எப்படி இருக்கீங்க முத்துசாமி?
1: மறந்து குடிச்சிட்டு இப்பதான் படுத்தோம்.
0: அப்படியா? சரி சரி,
1: சொல்லுங்க. நாள் பிறகு கதைக்கவே ஏறாம போயிருச்சு.
0: இன்னைக்கு கதைக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டீங்க? அப்படியா?
1: ஆமா.
0: சரி முத்துசாமி, சொல்லுங்க, பாடல்கள் பிடிச்சிருக்குதா?
1: பாடல் எல்லாம் பிடிச்சிருக்கு. அதை நல்லா பிடிச்சிருக்கு. பாடல் கேட்கறதுக்கு ஆத்திரையா, துமிந்த மாத்தியா, நியால் மாத்தியா, அவர்களுக்காக வசந்த கேட்கறதுக்காக கேட்ப நல்ல ஒரு பாட்டுன்னு போடுங்க.
0: சரி, எல்லோருக்காகவும் கேட்கலாம். அன்பு வணக்கம் பூனிஷன்னு சொல்லி கொண்டு கிண்ணியா மௌருப் நகர்ல இருந்து நசூர் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கலாம். கணபதி ஜெயகாந்த் வணக்கம் சொல்லியிருக்கிறார். அன்பான இரவு பொழுது வணக்கம், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். குறிஞ்சிக்கணி அசூர்தீன். அஜித்குமார் அன்பு வணக்கம் என்று பார்த்திருக்கிறார். இனிமையான வணக்கம் வத்தல குமரன் திவ்யான்னு சொல்லியிருக்கிறாங்க. இரவு பொழுது வணக்கம்னா நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறோம் என்று பகிர்ந்திருக்கிறாங்க. நிகழ்ச்சியோடு எங்களை இணைத்துக் கொள்ளுங்கள். இலக்கம் 20 மெயின் ஸ்ட்ரீட் நானோயா அருணா சுதன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பாடல்கள் ரொம்ப பிடித்திருக்கிறது. மழையில் நனைந்த மல்லிகை பூவை பாடல். அன்பான வணக்கம் புவனேஷ், எப்படி இருக்கிறீங்க? கந்தப்பலை ஜோன் சித்திரன் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கலாம். புவனேஷ் அண்ணா எப்படி இருக்கிறீங்க? பண்டாரவளிந்த வினோதன், லதா கிஷாந்தன், ருஷாண்டன், சபினா செல்லூருக்காகவும் பாடல் தாருங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறார். சகோதரா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? காத்தான்குடி இருந்து எம் ஐ ஷஃப்ரா, நானும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இனிமையான இரவு பொழுது வணக்கம், என்னை முடித்துக்கொண்டு பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி கொண்டு நவீன் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக இணைந்திருக்கிறார். வெள்ளவத்திலிருந்து நந்தகுமார் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்காராம். நிகழ்ச்சியோடு எங்களை முடித்துக் கொள்ளுங்கள். செந்தில் பத்தனையூர் வீரையா திருச்செல்வம், ஜனார்தனி திருச்செல்வம், நர்தனா, நர்மதா, நர்ஷீத், கபிஷ்ணயன் எல்லோருக்காகவும் பாடல் தாங்க அப்படின்னு கேட்டுக்கிறார். சகோதரா வணக்கம், 6:50 இதய ரத்னம் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக இணைந்திருக்கிறார்.

0: வசந்த நிலா கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். 9:34 நிமிடம். இனிமையான பாடல்கள் இந்த இதமான நேரத்திலே வந்து கொண்டிருக்கிறது. இப்போது எங்களோட அழைப்பில் சுலைமான். வணக்கம் சுலைமான்.
1: வணக்கம்,
0: எப்படி இருக்கீங்க சுலைமான்?
1: நல்ல சுகமா இருக்கேன்.
0: நல்ல சந்தோஷமா இருக்கு சுலைமான். எங்க இருந்து பேசுறீங்க? பசியால சொல்லுங்க சுலைமான். என்ன செய்றீங்க, வேலை செய்றீங்களா, வீட்டுல இருக்கீங்களா? இப்போ இன்னைக்கும் வேலையா? நாளைக்கு விடுமுறை? அப்படியா? சரி சரி, சொல்லுங்க யாரெல்லாம் இருக்கிறாங்க பாடல் கேட்பதற்கு?
1: சித்தி மாமி இருக்கிறா, சமர், எனக்கு ஒரு பாட்டு வேணும்.
0: என்ன பாடல்?
1: நன்றி.

0: வசந்த நிலா கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இனிமையான பாடல்கள் ஒழித்து கொண்டிருக்கிறது. இப்போது எங்களுடைய அழைப்பில் விஸ்வநாதன். வணக்கம் விஸ்வநாதன்.
1: வணக்கம் சார்.
0: விஸ்வநாதன் எப்படி இருக்கிறீங்க? அப்படியா விஸ்வநாதன், அந்த பக்கம் இல்லையா? சரி, நாளைக்கு சவாரி இருக்குதா காலையில? அப்படியா, சரி சரி. சொல்லுங்க விஸ்வநாதன், யாரெல்லாம் இருக்கிறாங்க பாடல் கேட்பதற்கு? நன்றி
1: நன்றி
0: நன்றி. அன்பான வணக்கம் அண்ணான்னு சொல்லிக்கொண்டு எங்களோட ராஜகோபால் பாலா நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு பதாக இணைந்திருக்கிறார். அண்ணா இனிமையான வணக்கம். மணி குடும்பம் மற்றும் ஸ்ரீகாந்த் குடும்பம், சரஸ்வதி குடும்பம், சாந்தி குடும்பம், கீதான் குடும்பம், கொட்டக்கலை ரைட்டன் வசந்தம் சொந்தங்கள் எல்லோருக்காகவும் பாடல் தாங்கன்னு சொல்லிக்கொண்டு முத்தையா காளிமுத்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு பதாக வந்திருக்கிறார். மாலா பர்னட் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டுக்கலாம் ஹேட்டன்ல இருந்து. அன்பான வணக்கம் அண்ணா, எப்படி இருக்கிறீங்க? கந்தலாய்க்கு ஒய்தின் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கேன்னு சொல்லிக்கொண்டே என் படுக்கை அறையில் முட்களின் விருப்பாய் உன் நினைவுகள் தூக்கம் தொலைவானது, தூக்கம் தொலைவானது, துக்கம் உணவானது, கனவுகள் கண்களில் நிறைந்திருக்கின்றன. கண்ணே பிரிவினை தாங்க முடியாமல் தண்ணீர் அருந்திய தீராத தாகமாயினி. அருமை கந்தலாய் ஒய்தின் அந்த கவிதையை அனுப்பி வைத்திருக்கிறார்.

0: காற்றலைகள் வசந்த நிலா கேட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள். நீங்களும் இணைந்து கொள்ளுங்கள், அழைப்பை ஏற்படுத்துங்கள். 0112 775 0013 அல்லது 0112 775 111 என்றதோரு அழைப்பினை ஏற்படுத்துங்கள். அதே போன்று நீங்கள் பேஸ்புக் வழியாகவும் இணைந்து கொள்ள முடியும். இப்போது எங்களோட அழைப்பில் வணக்கம்.
1: அன்பான இரவு நேர வணக்கம்.
0: வணக்கம், எப்படி இருக்கிறீங்க மும்தாஜ் பேகம்?
1: நலமா இருக்க, நீங்க?
0: நல்ல சந்தோஷமா இருக்கேன். அப்புறம் சொல்லுங்க மும்தாஜ் பேகம், பாடல்கள் பிடிச்சிருக்குதா?
1: பிரசாந்த் சோங் சூப்பர், உங்களுக்கு நன்றி, வாழ்த்துக்கள்.
0: நீங்க பிரசாந்த் பிரியரன்ன சொல்லுங்க. பிரசாந்த பாடல ஒழித்த பாடல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாடல் என்ன பாடல?
1: இப்ப போன பாடல் ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.
0: சரி,
1: சோக பாடல எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.
0: அப்படியா, சரி சொல்லுங்க, யாரெல்லாம் இருக்கிறாங்க பாடல் கேட்டதற்கு?
1: பாட எனக்காகவும் அன்பு கணவருக்கான் செல்ல மகளுக்கா முக்கியமா உங்களுக்காகவும் நந்தகுமார் சேர்க்கான் சித்தியாஸ்மா இதுமா ஜெமிலா அருமை பரத பாத்மா ரவி ரஹ்மா மருது பாரு குவேதின் சின்னைய மகாத ஆட்டோசு மாச்சந்த் வசந்தகுமார் ஈதா சரோஜா அப்துல் நாசர் அப்துல் மஜி குடும்பத்தை வசந்த கேட்க அனைத்து நேர்களுக்காகவும்
0: சரி எல்லோருக்காகவும் கேட்கலாம். நன்றி,
1: நன்றி, வணக்கம்.

கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் வசந்த நிலா. தொடர்ந்து மணிந்து கொள்ளுங்கள். இனிமையான பாடல்களோடு உங்கள் பெயர்களும் வந்து கொண்டே இருக்கும். 102.6, 102.8 என்ற வரிசையில் இலங்கையில் எங்கிருந்தாலும் இணைந்து கொள்ளுங்கள். அதே போன்று www.vasantham.fm என்ற இணையதளத்துக்கு போனீங்க அப்படின்னு சொன்னால் ஆன்லைன் மூலமாகவும் இணைந்து கொள்ளலாம்.

0: கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் வசந்த நிலா. திருகோணமலையிலிருந்து யோகராணி இப்போது அழைப்பில். வணக்கம் யோகராணி.
1: வணக்கம் புவனேஷ். நலமா இருக்கீங்களா?
0: நல்ல சந்தோஷமா இருக்கேன். உங்களை போலவே நீங்க எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருக்கீங்க தானே?
1: நீங்க முந்தி கொண்டீங்க.
0: யோகராணி சொல்லுங்க. யோகராணி, திருகோணமலை பக்கம் எப்படி இருக்குது?
1: கடும் வெயிலா இருக்கு.
0: கடும் வெயிலா இருக்குது. சரி சரி, கவனமா இருக்கணும். சரி, இந்த கால பகுதியில சரி. அம்மா சொல்லுங்க, பாடல் எல்லாம் பிடிச்சிருக்குதா? நன்றி. சொல்லுங்க, உங்களுக்கு என்ன பாடல் வேணும்? யாரெல்லாம் பாடலுக்காக இணைத்துக் கொள்ள போறீங்க?
1: வசந்த சொந்தங்களே இணைத்துக் கொள்ளுவோம். எனக்கு அணையாத கோயில் தீபமே.
0: அணையாத கோயில் தீபமே, வா. சரி
1: வா,
0: பார்க்கிறேன். நன்றி
1: நன்றி. வணக்கம்.

0: வசந்த நிலா கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். நிகழ்ச்சிகள் அடுத்து எங்களோட மருதானிலிருந்து ஃபர்சானா வந்திருக்கிறாங்க. வணக்கம் ஃபர்சானா.
1: வணக்கம்
0: ஃபர்சானா, எப்படி இருக்கீங்க ஃபர்சானா?
1: என்ன
0: பாடல்?
1: ஆஹா படத்துல முதல் முதலில் பார்த்தேன் காதல் வந்தது அந்த பாடல்.
0: சரி, முயற்சிக்கிறேன். யாரெல்லாம் இணைத்துக் கொள்ள போறீங்க பாடலுக்காக? ராஜ்குமார் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கார். அதே போல வெண்பா நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கலாம். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியில் பாடல்கள் படுத்திருக்கிறது அப்படின்னு பகிர்ந்திருக்கிறாங்க, ரொம்ப நன்றி. ஹாய் புவனேஷ், நாகரம் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். நிகழ்ச்சி அருமையா இருக்கிறது. மாவத்தகமிலிருந்து குமுதினி அந்த கமெண்ட்ஸை பதிவிட்டுக்கிறாங்க, நன்றி. அன்பான இரவு பொழுது வணக்கம் பவுனேஷ், நல்லா இருக்கீங்களா? வசந்த நிலா நிகழ்ச்சியோடு எங்களை இணைத்துக் கொள்ளுங்கள். கிடிங்கத்தன கடவுளிலிருந்து கண்ணா நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கலாம். மாளிகாவத்து சந்திரா குஷன் வர்க்ஷாப்லிருந்து மணிவண்ணன் நிகழ்ச்சி கேட்பதாக சொல்லியிருக்கா. செல்வ சன்னதி சுதன், அதே போன்ற அன்பான வணக்கம் என சொல்லிக்கொண்டே காஷிம், கஹித்ஜா, ஹயாஸ், நேசார் நிறைச்சோலையிலிருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக வந்திருக்கிறாங்க. சாங் சூப்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ரொம்ப சந்தோஷம். அருள்மொழி நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக இணைந்திருக்கிறாங்க. பாடல்கள் படித்திருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. இரவு பொழுது வணக்கம் புவனேஸ்வரன் மங்கையகரசு நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கலாம். கொழும்புலிருந்து கார்த்திகேயன் நண்பு வணக்கம் என்று பகிர்ந்திருக்கிறார். உடப்புசலாவிலிருந்து லோகேஷ் நடராஜ் அன்பு வணக்கம் என்று சொல்லியிருக்கிறார். அக்கறைப்பட்டு பாப்புலர் நிசார் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக இணைந்திருக்கிறார். பெரிய குறியானை வசந்தகுமார் சப்மால் கந்திருந்த நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்காராம். கீதான் குடும்பம் கோட்டக்கலையில் இருக்க எல்லோருக்காகவும் பாடல் தாங்கன்னு சொல்லிக்கொண்டே ஸ்ரீகாந்த் குடும்பம், சரஸ்வதி குடும்பம், சாந்தி குடும்பத்துக்காகவும் பாடல் தாங்கன்னு சொல்லி முத்தையா காளிமுத்து கேட்டுக்கொண்டிருப்பதாக சொல்லியிருக்கிறார். எல்லோருக்காகவும் வருகிறது அடுத்த பாடல்.

0: காற்றலையில் வசந்த நிலா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். நிகழ்ச்சியில் இனிமையான பாடல்கள் வந்து கொண்டிருக்கிறது. நீங்களும் இணைந்து கொள்ளுங்கள். அழைப்பினை ஏற்படுத்துங்கள். 0312 775 0001 அல்லது 0312 775 111 நிலக்கத்தோடு அழைப்பினை ஏற்படுத்துங்கள். இப்போது அழைப்பில் வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கிறீங்க?
1: என்ன
0: பாடல்?
1: கண்ணோடு
0: காண்பதெல்லாம். சரி, முயற்சிக்கிறேன். நன்றி அம்மா.
1: நன்றி.

காற்றலைகள் வசந்த நிலா கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். நிகழ்ச்சிகள் ஏராளமான சொந்தங்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள், ஃபேஸ்புக் வழியாகவும் அழைப்பின் வழியாகவும். அன்பு கலந்த வணக்கம் என்னான்னு சொல்லிக்கொண்டே ஜமுனா நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக எழுந்திருக்கிறாங்க. கிருஷ்ண பிள்ளை வந்திருக்கிறார். கிருஷ்ணா பிதை நிலாவிலிருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்காராம். தங்கமலையிலிருந்து யமுனா நிகழ்ச்சி கேட்டுக்கொள்ள சொல்லியிருக்காங்க. அதே போல மூதூர் பட்டுத்திட்டல் வடிவேல் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்காராம். அயா ஃபாதி அயா வசாத் நிகழ்ச்சி கேட்பதாக எழுந்திருக்கிறாங்க. நிகழ்ச்சி ரொம்ப பிடித்திருக்கிறது பண்ணிருக்காங்க. ரொம்ப நன்றி, ரொம்ப சந்தோஷம். நீசா நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்காங்களாம். ஸ்டீவன் டெய்லர் ரொம்ப சத்தமான நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டுகிறோம், எங்களை இணைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டீவன் சமத் மாதிலிருந்து நசார் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்காராம். அன்பு அறிவிப்பாளருக்கு வணக்கம் போனேஷன்னா என்று சொல்லிக்கொண்டே ஆறுமுகம் ரமேஷ் தமிழ்நாடு தோட்டத்தில் நிகழ்ச்சி கேட்பதாக சொல்லியிருக்கிறார். இரவு பொழுது வணக்கம் சொல்லிக்கொண்டே பிரியா ஜேசுதாஸ் சஞ்சய் சந்தோஷ் துஷ்யந்தியா நகுலன் எல்லோருக்காகவும் பாடல் தாங்க சொல்லிக்கொண்டே சந்தோஷ் அந்த கமெண்ட்ஸினை பதிவிட்டுகிறார் ஃபேஸ்புக் வழியாக. கொட்டகலை சந்தனம் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கலாம். வணக்கம் புனேஷ் அண்ணா அப்படின்னு பகிர்ந்திருக்கிறாங்க. வணக்கம் இந்த கலை அரசு நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஜரா ஜியாஃபா அன்பு வணக்கம் என்று பகிர்ந்திருக்கிறாங்க. மௌருப் நகர் நசூர் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக இணைந்திருக்கிறார். குறிஞ்சிகனி அசுருதீன் அன்பு வணக்கம் என்று பகிர்ந்திருக்கிறார். எம் ஐ சஃப்ரா அன்பு வணக்கம் என்று பகிர்ந்திருக்கிறாங்க. நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கலாம். காத்தாங்குடியிருந்து நிகழ்ச்சி கேட்பதாக சொல்லியிருக்கிறாங்க. நன்றி. பாடல் வருகிறது கேட்டு மகிழுங்கள். ஜெயந்தி கலா வணக்கம் சொல்லியிருக்கிறாங்க. அஜித்குமார் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறார். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்திருக்கிறார். அன்பான வணக்கம் அண்ணா என்று சொல்லிக்கொண்டு நந்தகுமார் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறாராம். வீரையா திருச்செல்வம் ஜனார்தனி திருச்செல்வம் நர்தனா நர்மதா நர்ஷீத் கவிஷ்ணயன் எல்லோருக்காகவும் பாடல் தாங்க வந்திருக்கிறாங்க. திருச்செல்வம் வீரையா திருச்செல்வம் கொழும்பு 15 ஷர்மிளா சாங்ஸ் எல்லாம் அருமையாக இருக்கிறது, என்னையும் இணைத்துக் கொண்டு பாடல் தாருங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. பாடல் வருகிறது கேட்டு மகிழுங்கள்.

0: கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் வசந்த நிலா. இனிமையான பாடல்கள் வந்து கொண்டிருக்கிறது. இப்போது எங்களோட அழைப்பில் கலத்துற கிரியில் இருந்து ராஜலட்சுமி, வணக்கம்.
1: வணக்கம் தர, வணக்கம்.
0: வணக்கம், எப்படி இருக்கிறீங்க?
1: நல்லா இருக்கும் தர, நல்லா இருக்கீங்களா?
0: நல்ல சந்தோஷமா இருக்கு, உங்களை போலவே.
1: அடடா, பாடல் எல்லாம் எப்படி தெரியுமா?
0: பிடிச்சிருக்குதா?
1: நல்லா பிடிச்சிருக்கு. ஏன் தெரியுமா?
0: என்ன பாடல்
1: நந்தகுமாரம்மா, பத்மாமா, மனோகரை தன்லட்சுமி, சத்தியாந்தோரைக்கும் தம்பி தயானந்த், அம்மாண்டி, ஆட்டோ விஸ்வநாத தம்பி, மற்ற சோமச்சேரி ஐயா, சரோஜினி அம்மா, அம்பாத்தோட்டை ஜமீலா, மனசு சின்னையா, மகாதேவன், பாட்டோகுல தமிழ்ச்செல்வன், எல்லாரையும் சேர்த்துக்கிட்டு, எல்லா வசந்த சொந்தங்களையும் சேர்த்துக்கிட்டு முடிந்தா தர பாருங்க.
0: சரி, நன்றி.

0: காற்றலைகள் வசந்த நிலா கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியில் ஏராளமான சொந்தங்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். இப்போது எங்களோட ரத்னபுரியிலிருந்து வந்திருக்கிறார். வணக்கம் ரத்னபுரியிலிருந்து எங்களோட சராஷ். வணக்கம்.
1: வணக்கம் அண்ணா,
0: எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன் சுரேஷ். அப்புறம் சொல்லுங்க, அந்த பக்கம் மழையா?
1: நன்றி.
0: வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம், எப்படி இருக்கீங்க? அம்மா தோட்டில இருந்து
2: நான் ஹம்பாந்தோட்டி ஜெமிலா பேசுறேன் சார்.
0: ஜெமிலா, சொல்லுங்க. ஜெமிலா, நல்லா இருக்கீங்களா?
2: நலமா இருக்கிறேன் சார். உங்களுடைய நலம்?
0: நல்ல சந்தோஷமா இருக்கணும் உங்களை போலவே.
2: நல்ல பாடல் தெரிவுகள்.
0: நன்றி.
2: சந்தோஷமா கேட்டுக்கொண்டிருந்தோம். நன்றி, வாழ்த்துக்கணும் சார் உங்களுக்கு.
0: சரி சரி, நன்றி நன்றி, ரொம்ப சந்தோஷம்.
2: சந்தோஷமா இருக்குது சார். நான் நினைச்சேன் லைன் கிடைக்குமோ தெரியாது. எத்தனையோ தடவை ட்ரை பண்ணி பார்த்தேன் சாரோட பேச, இன்னைக்கு கிடைக்கல. இன்னைக்கு தான் கிடைச்சு சார்.
0: சார், ரொம்ப சந்தோஷம் எனக்கும். சரி, உங்களோட பேச இல்ல. நன்றி அம்மா, நன்றி.
2: சார், பேர்களை சொல்றேன் சார்.
0: சொல்லுங்க.
2: ராஜேஸ்வரி அம்மா, அம்பாந்தோட்டை மருது, சின்னையா மகாதேவன், சோமசிரி ஐயா, அம்பாந்தோட்டை சாயிரா, முன்தாக் பேகம், அர்பா நகர் பரீதா, அனுராதபுரம் பாரு, அவர்களுக்காக வேண்டி உங்களுக்காக எனக்காக வேண்டி கேட்கிறேன் சார்.
0: சரி, எல்லோருக்காக வேண்டியும் கேட்கலாம். நன்றி
2: நன்றி
0: நன்றி. அன்பு கலந்த வணக்கம் என்று சொல்லிக்கொண்டு எங்களோட கீதன் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கலாம். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் போனிஷன்னா. என்னை நினைத்துக் கொண்டு பாடல் தாருங்கள். பாடல்கள் ரொம்ப ரொம்ப பிடித்திருக்கிறது என்று பகிர்ந்திருக்கார். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி. அன்பு கலந்த வணக்கம் அண்ணா, நிகழ்ச்சி ரொம்ப ரொம்ப பிடித்திருக்கிறது. ஸ்ரீதேவி நிகழ்ச்சி கேட்பதாக சொல்லியிருக்கிறாங்க. வெள்ளவத்திலிருந்து பாடல்கள் அத்தனையும் இனிமையாக இருக்கிறது. எங்களுக்காகவும் பாடல் தாருங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. உங்களுக்காகவும் பாடல் வருகிறது, கேட்டு மகிழுங்கள். அக்ஷயா, அன்பு வணக்கம் என்று பகிர்ந்திருக்கிறாங்க. தனக்கு ஒழித்த பாடல்கள், அதுவும் ஹரிஹரனுடைய பாடல்கள் தனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு பகிர்ந்திருக்கிறாங்க. நன்றி. பிரபாகர் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிற அமிசாவாளியிலிருந்து தன்னையும் எடுத்துக்கொண்டு பாடல் தாருங்கன்னா, தனக்கும் ரொம்ப பிடித்திருக்கிறது பாடல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். அதே போல சேகர் இப்பொழுது கொழும்புலிருந்து ஹட்டன் நோக்கி போய் கொண்டிருக்காராம். தெரியல, நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டே பயணித்துக் கொண்டிருக்கிறேன்னா, நிகழ்ச்சி ரொம்ப ரொம்ப பிடித்திருக்கிறது, எங்களுக்காகவும் பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லிக்கொண்டு வந்திருக்காரு. ஓகே, இப்போ ஆட்டோவில் வந்துட்டு வினோத்தும் ஜெகனும் இருக்காங்களாம். நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டே அப்படியே பயணித்துக் கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம். உங்கள் பயணம் நல்லபடியாக அமையணும். வாழ்த்துக்கள். பாடல் வருகிறது, கேட்டு மகிழுங்கள். தேஜன் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறதாக சொல்லியிருக்கிறார். அன்புக்குரிய சொந்தத்துக்காக பாடல் தாங்கண்ணா அப்படின்னு கேட்டுக்கிறார். தேஜன் பாடல் வருகிறது. அன்பு கலந்த வணக்கம் போனிச்சுன்னா, நிகழ்ச்சியில் ஒழித்த பாடல்கள் அத்தனையும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்திருக்கிறது, எனக்காகவும் பாடல் தாருங்கள் என்று சொல்லிக்கொண்டு எங்களோடு சக்தி நிகழ்ச்சி கேட்பதாக சொல்லியிருக்கிறாங்க. அம்மன் புறத்திலிருந்து பிரதீபன் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்காராம். நிகழ்ச்சியோடு எங்களை இணைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு இணைத்துக் கொண்டேன் பிரதீபன். அதே போல விக்னேஷ் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்காராம். அவிசாவில் இருந்து அனார் நிகழ்ச்சி ரொம்ப ரொம்ப பிடித்திருக்கிறது, எங்களை இணைத்துக் கொண்டு பாடல் தாருங்கள் அப்படின்னு கேட்டு பாடல் வருகிறது. சுலோக்ஷனா நிகழ்ச்சியோடு இருந்திருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. ஹட்டன்ல இருந்து கார்த்திகேயன் யாழ்ப்பாணத்திலிருந்து நிகழ்ச்சி ரொம்ப பிடித்திருக்கிறதுன்னா, எங்களையும் இணைத்துக் கொண்டு பாடல் தாருங்கள் பாடல் வருகிறது. அதே போல அன்பான வணக்கம் என்று சொல்லிக்கொண்டே பிரியா நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்காங்களாம். வத்தலிலிருந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், எனக்கு ரொம்ப நிகழ்ச்சி பிடிச்சிருக்கிறது அப்படின்னு பகிர்ந்திருக்கிறாங்க. சரி, எல்லோருக்காகவும் அடுத்த பாடல் வருகிறது. ஒலிக்கு வருகின்ற பாடலோடு நானும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறப் போகின்றேன். இன்றைய நிகழ்ச்சியில் இருந்து கொண்ட அத்தனை சொந்தங்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு நான் விடைபெறுகின்றேன். தொடர்ந்து வசந்தத்தோடு இணைந்து கொள்ளுங்கள். இனிமையான பாடல்கள் உங்களுக்கு வந்து கொண்டிருக்கும். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை நன்றிகள் கூறி விடைபெற்று செல்வது நான் என்று உங்கள் அன்பின் நாகேந்திரன் போனீஸ்வரராஜ். நன்றி சொந்தங்களே.

கோடி நேயர்களை தன்னகத்தை கொண்ட தலைவர் தலைவர் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 வசந்தம் FM அண்ணாமலை.

பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் எங்கள் வசந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8

கோடி நேயர்களை தன்னகத்தை கொண்ட தலைவன் எங்கள் வசந்தம் FM. சூப்பர் 102.6 102.8 வசந்தம் FM.

காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் எஃப்எம். வசந்தம் எஃப்எம். வசந்தம் எஃப்எம்.

காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் எஃப்எம்.

புரிஞ்சுதா இழுத்தக்க செய்யானா என்னன்னு? இந்த வீக்னஸை வச்சே ஒரு பொண்ணு என் வாழ்க்கையில பூந்துட்டா. அவைய நெஞ்ச மட்டும் தான் தொட்டான்னு நினைச்சேன். மேரே தில் கியா ஹோ கயா.

நீர்கள் அனைவருக்கும் அன்பான காலை நேர வணக்கம். தொடர்ந்தும் வசந்தத்தின் இறையோசை நிகழ்ச்சியினூடாக இணைந்திருக்கலாம். மலர்ந்திருக்கும் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனியதொரு நாளாக அமைய எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு நிகழ்ச்சியின் ஆரம்பமாக விக்கினங்களை தீர்க்கக்கூடிய விநாயக பெருமானின் துதியை கேட்கலாம்.

0: சிவபெருமானின் துதியை கேட்டோம். தொடர்ந்தும் கிறிஸ்தவ பக்தி பாடலோடு இணைந்திருக்கலாம்.
1: பூபாலம் கேட்கும் புது காலை தோறும் இயற்கை தேவனை புகழ் பாடும், பறவைகளும் பட்சிகளும் துதிப்பாடும், அதிகாலையில் சுதி மீட்டு கதி தேடும், ஒவ்வொரு காலை பொழுதிலும் தேவனை தேடுவது எத்தனை இனிமை! அவர் சத்தம் அனுதினம் கேட்டால் எத்தனை அருமை! ஆத்துமாவே, காலைதோறும் தேவனை தேடும் பழக்கம் உனக்கு உண்டா?

தொடர்ந்து ஒலிக்கும் இஸ்லாமிய கீதத்தோடு நிறைவுக்கு வருகிறது இன்றைய இறையோசை. தொடர்ந்தும் சந்தோஷ சாரல் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம்.

நேர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை நேர வணக்கங்கள். நேர்கள் இப்போது முதல் சந்தோஷ சாரல் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ளலாம். நான் உங்கள் சங்கர் புஷ்பராஜ். நேரம் சரியாக 5:02.

102.6 102.8 அலைவரிசையினூடாக வசந்தம் எஃப்எஃப்இன் சந்தோஷச்சாரல் கேட்டுட்ருக்கோம். இந்த வீக்கெண்டை வந்து ரொம்ப சூப்பராக ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இந்த நேரத்தை பயன்படுத்திக்கலாம். நிறைய பேருக்கு இது ஒரு லாங் வீக்கெண்டாக இருந்திருக்கும், நிறைய பேர் லாங் வீக்கெண்ட் கிடைக்காம நேற்றைய தினம் வேலை செஞ்சுட்டு இன்றைய தினம் வீக்கெண்ட் அனுபவிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. ஸோ யாராக இருந்தாலும் என்ன பண்ணுங்கள், நீங்கள் அனுபவிக்கிறதோடு சேர்ந்து அப்படியே நமக்கும் கால் பண்ணுங்கள். அழைக்கின்ற தொலைபேசிகள் 011-2-775-001 அல்லது 011-2-775-111 அப்படிங்கிற தொலைபேசி இலக்கங்களை கலப்பின மேட் பண்ணீங்கன்னு சொன்னால் நானும் உங்களோட சேர்ந்து உங்களுக்கு பிடித்தமான விடயங்கள் இந்த காலை உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆவலாக இருக்கிற நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போது முதலாவதாக கால் பண்ணி யார் இணைந்திருந்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹட்டன் கேம்பிலிருந்து தங்க சுந்தரம் இணைந்திருந்தார். அவரோட சேர்ந்து வத்தலை ஐயாக்கன் வந்திருந்தார். அந்த மாதிரி நீங்களும் என்ன பண்ணுங்கள், இணைந்து கொள்ளுங்கள். இந்த காலையை இப்போ உற்சாகம் ஆரம்பித்தோம்னு சொன்னால் அப்படியே இன்றைக்கி நாளைக்கு அப்படின்னு சொல்லி இந்த வீக்கெண்டே ரொம்ப சந்தோஷமாக கொண்டாடலாம். இப்போ எனக்கு பிடிச்ச ஒரு பாட்டு இந்த காலை பொழுதில் இந்த பாடலை கேட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னு கேட்டு பாருங்கள்.

0: காலை நேரம் இந்த மாதிரியான பாடலாம் கேட்கும்போது ஆஹா என்ன ஒரு இனிமை இல்லையா? எப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணலாம்? என்னோட அலுவலக ஏற்படுத்தி இணைந்து கொள்ளுங்க. 0112-275-0001 அல்லது 0112-275-111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு இப்போது பெரிய கல்லாறு உதயபுரத்திலிருந்து உதயன் வந்திருக்காரு. வணக்கம்.
1: உதயன்ங்கற
0: உங்க பேர் தான் காரணம்.
1: நன்றி.
0: சரி, யாரெல்லாம் வினத்துக் கொள்ள போறீங்க?
1: குடும்ப உறவுகள் அனைவரையும் கேட்டுக்கொண்டு
0: சரி. நன்றி.